நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 வைசாக மாதம் 25 நாள், திருவள்ளுவாண்டு 2057 வைகாசி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 15 நாள் வெள்ளிக்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி, மழலையாக பங்கேற்கிறார் பி சமர்விழி. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி, தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்கடையின் விளை

நிலவரம் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம் அழுத்தம் வேண்டாம் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இதயநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சண்

0: எட்டு மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம், அழுத்தம் வேண்டாம் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இதயநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சண்முகம் அவர்கள். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 அருள் தரும் ஆலயங்கள், சேலம் மாவட்டம் அரகலூர் அருள்மிகு காமநாதீஸ்வரர் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம். 10:30 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை, 12:10 உங்கள் களம் சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் குப்பூர் ஊர் சிறப்புகள் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தறிக்கை, 12:50 திரையசை சூழல் காப்பம் மெல்லிசிடம்பர் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்தறிக்கை, 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி தகவல்கள் வழங்குகிறார் திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாசா அவர்கள். 2:30 இலக்கியம் பேசுவோம், ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாயும் உரை வழங்குகிறார் முனைவர் சா முத்துமாரி அவர்கள். 3:00 கட்சிவேல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்தேடும் வினாக்கள், 5:00 திரையசை, 5:50 மாலை தண்டல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில், 6:50 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்தியர், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 தருமபுரி புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:25 வயல்வெளி, தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு வானொலி வேளாண் பள்ளிப்பாடம், 10 உள்ளூர் இன கால்நடைகளின் தடுப்பு சுகாதார பராமரிப்பு குறித்து பாடம் நடத்துகிறார் டாக்டர் ஆர் மகேஸ்வரி அவர்கள். 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு, 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will embark on a 6-day visit to UAE, Netherlands, Sweden, Norway and Italy today. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE today, where he will meet President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular energy cooperation, as well as regional and international issues of mutual interest. They will also discuss ways to advance the bilateral comprehensive strategic partnership, underpinned by strong political, cultural, economic and people-to-people links. Energy security is expected to remain a central theme of the engagement. Briefing media prior to the visit, Additional Secretary West in the Ministry of External Affairs, Asim Mahajan, said energy remains a key pillar of the relationship. He noted that the UAE was India's 4th largest source of crude oil last year, meeting around 11% of India's requirement. Prime Minister Narendra Modi has said that under India's chairmanship this year, BRICS will work together to strengthen multilateralism, promote sustainable development, enhance economic resilience, and build a more inclusive world order. Interacting with foreign ministers and heads of delegation of BRICS countries who called on Mr. Modi in New Delhi, the Prime Minister said BRICS has emerged as an important platform for advancing cooperation among emerging economies and giving voice to the aspirations of the global south. The meeting

0: இணைத்தாலும் நல்லவை கேட்க தமிழ் இசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேரா

0: ஆற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒலுகாப்புகள் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ் பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும் போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசைப்பாக்கல் வழியே இறைவனை வணங்கும் நேரம் இது. இது பக்தி மாலை நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே. கார்த்திக். நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை காற்றலையோடு இசையில் கலந்து நாம் வணங்குவோமா? இதோ பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது எல்லார் ஈஸ்வரியின் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: இசையால் இறைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. பிறருக்கு கொடுத்து கொடுத்தே கை சிவக்க வேண்டும் என்பார்கள். பிற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற நன்மையே இறைவனுக்கு செய்கின்ற நன்மை. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகூர் EM அனிபா குரலில்

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. இறைவனின் பற்றுதல் இருந்தால் எல்லா காரியங்களும் இனிமையாய் நிறைவேறும். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஜாலி ஆபிரகாம் குரலில்.

35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி. எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடைநிலை

0: வணக்கம், எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தோக்கம்பட்டி, சேர்க்கைக்கு 9566723823.
1: பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை பாடல்கள் ஒழித்த இடங்களில் எல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். மரவள்ளி இலைகளில் மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறது எப்படி? மரவள்ளி இலைகளில் மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த நம்ம சில யுத்திகளை கடைபிடிக்கணும். மரவள்ளி இலைகளில் வெள்ளை வெள்ளையாக காணப்படுவது மரவள்ளி மாவு பூச்சி ஆகும். இந்த பூச்சியானது மரவள்ளி இளம் தளிர் தண்டு மற்றும் இலையின் அடிப்பரப்பில் இருந்து கொண்டு சாற்றை உறிஞ்சு சேதப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சாற்றை உறிஞ்சும் போது மரவள்ளி செடியினுள் ஒருவித நச்சு பொருளை உட்செலுத்தும். நுனி குருத்துக்கள் உருமாறியும் வளர்ச்சி குன்றியும் இருக்கும். நுனியில் உள்ள இலைகள் ஒன்றாக இணைந்து

0: முடிக்கொத்து போல தோற்றமளிக்கும். இடைக்கணுக்கள் நீளம் குறைந்துவிடும். தண்டுகள் சிதைவடைந்து வளர்ச்சி குறைந்துவிடும். இந்த மாவுப்பூச்சியானது இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதன் உடல் முழுவதும் சிறு நூல் நிலைகள் காணப்படும். மேலும் மெழுகு போன்ற வெண்மையான பூச்சி மூடி இருக்கும். எனவேதான் வெள்ளை வெள்ளையாக காணப்படுகிறது. இலைகளினுடைய பரப்பு குறைந்து விடுவதாலும் இடைக்கணக்கில் நீளம் குறைந்து தண்டுகள் சிதைவடைந்து விடுவதாலும் வளர்ச்சியை பாதிக்கப்பட்டு கிழங்கு மகசூல் கண்டிப்பாக பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு. நடவுக்கு உபயோகப்படுத்தும் மரவள்ளி கிழங்கினுடைய விதை கருணை பூச்சி நோய் தாக்குதல இல்லாத வயலில் இருந்துதான் நல்ல ஆரோக்கியமான கருணைகளை தேர்வு செய்யணும். இதை கருணைகளை நடுவதற்கு முன்பாக விதை நிறுத்தி செய்யணும். விதை கருணைகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டைசம் 1 கிராம், டை மெத்தவேட் 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து அதனுடன் விதைகளை சுமார் 15-20 நிமிடம் வரைக்கும் வைத்திருந்து பின்பு நடவு செய்தால் விதை கருணை உள்ள பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். வயலில் மரவள்ளி மாவு பூச்சி தாக்குதல் தென்பட்டால் வேப்ப எண்ணெய் 3% அல்லது அசாடிராக்டின் 10,000 ppm ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தெளிக்கலாம். அதிகம் தாக்கப்பட்ட பகுதிகளை அப்புறப்படுத்தி எரித்து விடணும். மீன் எண்ணெய் அமலம் 3 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கணும். பிரப்னோபாஸ் 2 மில்லி அல்லது மித்தைல் டெமட்டான் 2 மில்லி லிட்டர் மருந்தின 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கலாம். வேப்பெண்ணெய் மற்றும் மருந்து தெளிக்கும் போது கூடவே ஒட்டும் திரவத்தையும் கலந்து தெளிக்கணும். சொட்டு நீர் பாசனம் அமைத்திருந்தால் வயலில் நீர் பாசனத்தை சரியான நேரத்தில் சரியான அளவு கொடுத்து மரவள்ளி கிழங்கில் இந்த பூச்சி தாக்குதலில் இருந்து விடுபடலாம். மழை பெய்தாலும் இப்பூச்சி தாக்குதல் குறைவாகவும் வயலில் இருந்து மாடி தோட்டத்தை எப்படி காப்பாற்றுறது? மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை கோடை காலத்தில் நேரடி ஒளி சூரிய ஒளியின் வெப்பத்தின் தாக்குதலில் இருந்து குறைக்க மாடித்தோட்டத்தில் மேலே நிழல் வலை குடில் அமைக்கலாம். சிறிய அளவிலான மாடித்தோட்டம் என்பதால் 4 மூலைகளிலும் வலுவான கம்புகளை கொடுத்து சுமார் 6 அடிக்கு மேலே தற்காலிக பந்தல் அமைத்து அதில் தென்னை ஓலைகளை கொண்டு கூரை அமைக்கலாம். இதனால் வெயிலினுடைய தாக்கம் ஓரளவு குறைய வாய்ப்பு உண்டு. செடிகளை கொண்டுள்ள கொள்கலனில் நன்கு மக்கிய தென்னை நார் கழிவு சேர்த்து வளர்க்க ஊடகம் தயார் செய்யலாம். இதனால் நீர் பாசனம் செய்யும் இடைவெளியும் குறைத்து செடிகள் அதிக வெயிலில் இருந்து நீராவியின் மூலம் நீர் இழப்பினை தடுத்து செடிகள் வாடியை போகாமல் பாதுகாக்கலாம். நீர் பாசனம் காலை மற்றும் மாலை நேரங்களில் செய்வதில் நல்லது. அடுத்து இந்த வெண்டைப்பூக்களில் பூக்கள் அதிக அளவு உதிர்கின்றன. இதனை தடுக்க நம்ம என்ன செய்யணும்? வெண்டைக்காய் செடிகளில் பூக்கள் அதிக வெப்பத்தினாலோ நீர் பாசனத்தினாலோ ஏதேனும் ஒரு பிரச்சனையினால் மகர்ந்த சேர்க்கை நடைபெறாமல் இருப்பதாலோ இது காரணமாக இருக்கலாம். வெண்டையில் இருபால் பூக்கள் உள்ளன. அதாவது மகர்ந்தமும் கருமுட்டையும் ஒரே பூவில் அமைந்திருக்கும். வெண்டைப்பூவினுடைய அமைப்பில் கருமுட்டைகள் கீழே தான் மகர்ந்தம் அமைந்திருக்கும். மேலும் ஒரு பூவில் உள்ள கருமுட்டையானது மகர்ந்தத்திற்கு முன்பாகவே முதிர்ச்சி வந்துவிடும். எனவே தன் மகர்ந்த சேர்க்கையும் தடைப்பட்டு காற்றோட்டம் குறையும் மற்றும் பூச்சி நடமாட்டம் குறைவினால் அயல் மருந்த சேர்க்கையும் தடைப்பட்டு விட வாய்ப்பு உண்டு. வீட்டு தோட்டமாக இருந்தால் 1-2 வெண்டை செடிகள் இருக்கும்போது இவ்வாறாக மகர்ந்த சேர்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டு பூக்கள் உதிர வாய்ப்பு உள்ளது. இதனை தவிர்க்க அதிகமான எண்ணிக்கையில் வெண்டை செடிகளை வீட்டு தோட்டத்தில் பராமரித்து காற்று தோட்டத்தினுள் உட்புகுந்து வெளியில் செல்லுமாறு தோட்டத்தினை நல்ல காற்றோட்டம் உள்ள வாறு அமைத்து கொள்ளுதன் மகர்ந்த சேர்க்கையினை உறுதிப்படுத்தி பூக்கள் உதிராமல் அதிகமான எண்ணிக்கையில் காய்களை பெற வழிவகுக்கணும். 1-2 செடிகள் மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான வெண்டை செடிகள் வீட்டு தோட்டத்தில் பராமரித்தால் கண்டிப்பாக தொட்டியில் வெண்டை அதிக எண்ணிக்கையிலான காய்கள் தந்து நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து இந்த முருங்கை செடியில் மஞ்சள் நிற இலைகள் பூஞ்சை தொற்று நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் அதிகப்படியான நீர்ப்பாசனம் உள்ளிட்ட சில காரணங்களால் ஏற்படலாம். முருங்கை மரத்தில் இலைகள் பழுப்பு நிறத்தில் இருப்பின் காய்கள் மகசூல் பாதிக்கப்படும். மகர்ந்த சேர்க்கை மூலம் காய்கள் உருவாகி இலைகளை உற்பத்தியாக காய்கள் உருவாகி இலைகளை உற்பத்தியாகும் உணவின கொண்டே காய்களினுடைய வளர்ச்சியும் தரமும் அமைகின்றது. எனவே இலைகள் பசுமை நிறத்தில் இருந்தால் நல்ல மகசூலை பெற முடியும். முருங்கை இலைகளின் மஞ்சள் நிறத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி.

0: வேளாண்மை விற்பனை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் அடுக்கம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தரவுகள் பதிவு செய்தல் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தருமபுரி மாவட்ட வேளாண்மை துறை துணை இயக்குநர் ரத்தினம் அவர்கள்.
1: தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் மூலம் நில உடைமை பதிவுகளை இணையதளத்தில் மேற்கொண்டு விவசாயிகள் தனித்துவ அடையாளத்தை பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்சமயம் தருமபுரி மாவட்டத்தில் ஒட்டிய 8 வட்டாரங்களில் 479 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இதில் 1,97,542 நில உரிமையாளர்கள் உள்ளனர். இதில் 1,52,083 விவசாயிகள் மட்டுமே பதிவு மேற்கொண்டு உள்ளனர். ஏனைய 45,459 நில உரிமையாளர்கள் மற்றும் PM கிசான் திட்டத்தின் மூலம் 19,474 விவசாயிகள் என இதுவரை நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்யாத ஏனைய விவசாயிகள் அனைவரும் உடனடியாக தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், பட்டா, சிட்டா ஆவணங்களுடன் அணுகி பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேளாண்மை துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, விதை சான்றுத்துறை மற்றும் விதை ஆய்வுத்துறை அலுவலகங்களிலும் உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர், உதவி விதை அலுவலர், ஆத்மா அலுவலர்கள் போன்றவர்களின் உதவியையும் நாடலாம். விவசாயிகள் அனைவரும் அடையாள அட்டை பெற்றிருந்தால் மட்டுமே மாநில மற்றும் மத்திய வேளாண் திட்ட பயன்கள் மற்றும் இடுபொருள்கள், உரங்கள் விநியோகம் ஆகியவற்றை மானிய விலையில் பெற்று பயனடைய முடியும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எனவே நமது தருமபுரி மாவட்ட வேளாண் பெருமக்கள் அனைவரும் விவசாயிகளின் தனி அடையாள அட்டை பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
0: நேயர்கள், இதுவரை வேளாண்மை விற்பனை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் வேளாண் அடுக்கம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தரவுகள் பதிவு செய்தல் திட்டத்தை குறித்து தருமபுரி மாவட்ட வேளாண்மை துறை துணை இயக்குநர் ரத்தினம் அவர்கள் அளித்த விளக்கத்தினை கேட்டீர்கள்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும்

0: தற்போது 8 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் 18 லட்சம் விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி

0: மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோடகரை, புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளி பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
5: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
6: வணக்கம்
5: சமர்விழி, எப்படி இருக்கீங்க? நல்லா அழகா வந்திருக்கீங்க. எப்போ மொட்டை அடிச்சீங்க நீங்க?
6: போன மாசம்.
5: எங்க போய் மொட்டை அடிச்சீங்க? கோயில் அடிச்சீங்களா? எப்படி
6: கோயில்?
5: எந்த கோயில்?
6: குளத்தூர் கோயில்.
5: ஓ, குளத்தூருக்கே போயிட்டீங்களா? சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கும் சரியா தெரியாதுல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
6: நங்கவள்ளி பக்கம்.
5: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்லிட்டீங்க. சரி, 1வது படிக்கீங்களா 2வதா? நீங்க
6: 1வது.
5: நல்லா படிக்கிறீங்களா?
6: எஸ்.
5: என்ன நல்லா படிக்கிறீங்க?
6: பாட்டு கதை.
5: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்வெளி?
6: பாட்டு.

0: அதுக்காக ஐ லவ் மை ஸ்கூல். தேங்க்யூ.
1: ஓஹோ, அறிமுகத்தை அழகாக கொடுத்துட்டீங்க. சரி, அடுத்து பாட்டு பாருங்க.
0: மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் இனியும் இருக்கிறது, நித்தம் நித்தம் மரம்னா நின்று அழகை பத்திடுவேன். எப்படி எப்படி செய்தாலும் என் போலதும் செய்திடுவேன். நித்தம் நித்தம் மரம்னா நின்று அழகை பத்திடுவேன். எப்படி எப்படி செய்தாலும் என் போலதும் செய்தியுமே. நன்மை செய்தால் நன்மை தான், நன்மை நாடி வந்திடுமே. அலமரத்திலே விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குறிப்பாட்டு கொஞ்சம் கிளிய தலையாட்டு குட்டி குழங்கே.

0: பார்த்துட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துட்டு ஓடிவாங்க துள்ளிக்கிட்டு.
1: ஓடி வாங்க துள்ளிக்கிட்டுன்னு அழகா பாட்டீங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
0: மேம்.
1: அவங்க பேர் என்ன?
0: கவிதா மேம்.
1: கவிதா மேம் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த பாட்டு பாடுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு அடுத்தது, இதுக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்தலாமா? சரி சமரவெளி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, லக்கா நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு. அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
0: டீச்சர்.
1: டீச்சரை என்ன பண்ண போறீங்க?
0: சொல்லித்தரம்.
1: என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க? ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணைய நிலையே இன்றைய மலை மொழி சிறப்பித்தார் ஊராட் சுண்டிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
6: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
7: என் மனைவி கருவுற்றிருந்த சமயம் அது. நான் பள்ளி மாணவன். அச்சமயம் புலனடக்கம் என்பது என்னிடம் இல்லாமல் போனது. அதனால் நான் அவமானம் அடையவும் நேர்ந்தது. எனது கடமைகளை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். அதே கடமைக்காக என் சுக துக்கங்களை இழக்க தயாராக இல்லை என்பதே உண்மை. பெற்றோரிடம் மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்தேன். அது சிரவணன் கொண்டிருந்த பித்ருபக்தியை போன்றது அல்ல. சிரவணனைப் போன்று பெற்றோரிடம் பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுதான் வாழ்க்கையில் முக்கிய கடமை என்றும் நினைத்திருந்தேன். அதையே மறக்கடிக்கும் அளவிற்கு என்னிடம் இருந்தது காமம். குழந்தை பருவம் முதல் நான் கொண்டிருந்த உறுதியை குலைத்துவிட்டது அது. தினந்தோறும் இரவு தந்தையின் கால்களை பிடித்து விடுவேன். அப்போது கைகள் தானாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் மனமோ மனைவியை நினைத்து கொண்டிருக்கும். என் பணி முடிந்தவுடன் என் அறைக்கு சென்று விடுவேன். தந்தைக்கு உலகில் உள்ள அத்தனை விதமான வைத்தியங்களையும் செய்தாயிற்று. ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், ஆங்கில வைத்தியம் என்று எதுவுமே பலன் அளிக்கவில்லை. மேற்கொண்டு எந்த வைத்திய முறையை மேற்கொண்டாலும் எனது தந்தையின் வயது காரணமாக அவைகள் பலன் தராது என்று எங்கள் குடும்ப வைத்தியர் தெரிவித்துவிட்டார். மும்பைக்கு சென்று வைத்தியம் பார்த்தால் தந்தைக்கு குணமாகிவிடும் என்பது எனது எண்ணம். ஆனால் அவரது மரணம் ஏற்கனவே முடிவாகிவிட்ட ஒன்று என்பதால் அப்போது யாருக்குமே அதற்கான தீர்வு எது என்று தெரியாமல் போய்விட்டது. நீண்டகாலம் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போனது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மிக மோசமாகிக் கொண்டே வந்தது. இயற்கை உபாதைகளை கூட படுத்த வாக்கிலேயே செய்ய வேண்டியிருந்தது. ஆனாலும் என் தந்தை அதை செய்ய ஒப்பவில்லை. உடல் சுத்தம் முக்கியம் என்று நினைத்த அவர் தானே சென்று அவைகளை செய்து கொண்டார். மனிதனுக்கு சுத்தம் அவசியம்தான். தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நோயாளிக்கு அதிக தொந்தரவு இல்லாமலும் இருக்க வேண்டுமே.

மேலை நாட்டு சுத்தங்கள் வைஷ்ணவ ஆச்சாரத்திற்கு முற்றிலும் மாறானது என்பது அவரது எண்ணம். அத்தனை முடியாத நிலையிலும் தன் இயற்கை உபாதைகளுக்கு அவர் எழுந்து சென்று வந்தது எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது. என் தந்தையின் உடல்நிலை மேலும் சீர்கட ஆரம்பித்தது. அவரை காண்பதற்காக சித்தப்பா ராஜ்கோட்டிற்கு வந்திருந்தார். சகோதரனின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சித்தப்பா அவரை விட்டு விலகாமல் அருகிருந்து கவனித்துக் கொண்டார். எங்களை ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படி கூறி அனுப்பிவிட்டு கண் விழித்து என் தந்தையின் அருகிலேயே அமர்ந்த வண்ணம் இருந்தார். அன்றும்

0: அவரை விட்டு விலகாமல் அருகிருந்து கவனித்துக் கொண்டார். எங்களை ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படி கூறி அனுப்பிவிட்டு கண் விழித்து என் தந்தையின் அருகிலேயே அமர்ந்த வண்ணம் இருந்தார். அன்றும் என் பணிகளை முடித்துக்கொண்டு என் அறைக்கு திரும்பிவிட்டேன். 11 மணி வரையிலும் தந்தையுடன் இருந்தேன். என் அறைக்கு திரும்பிய சில நிமிடங்களில் வேலைக்காரன் அழைத்தான். மிகவும் ஆபத்தான நிலை, வாருங்கள் என்றான். முன்பே அவரின் உடல்நிலை பற்றி அறிந்திருந்த நான் உண்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு என்னாயிற்று என்று வினவினேன். தந்தை காலமாகிவிட்டார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினான். எனக்கு எனது நிலையை நினைத்து அவமானமாக இருந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன். 37
2: வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சிகிச்சை
2: மகாலட்சுமி.
4: எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய் சொல்லாமா?
4: எப்படி?
9: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
10: இன்று முதல் May 17 வரை
11: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
12: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
13: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
14: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
13: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
15: இன்று May 15.
16: இந்திய தேசத்தின் வறுமையை போக்குவதில் முக்கிய தீர்வு நீர்வளத்தை சிறப்பாக பயன்படுத்துவது என்று கூறியவர்.
17: நீரியல் மேலாண்மையில் தமிழர்கள் சிறந்து விளங்கியதற்கு இன்றைக்கும் சாட்சியாக இருக்கும் கல்லணையின் கட்டுமானத்தை எண்ணி வியந்ததுடன், கல்லணையின் கட்டுமானத்தை மேம்படுத்தியதோடு இதன் தனி பெருமையை உலகம் முழுக்க எடுத்துச் சென்றவர்.
16: மொத்த டெல்டா பகுதிகளுக்கும் நீர் மேலாண்மையை உருவாக்கி பசுமை புரட்சிக்கு வித்திட்ட பொறியாளர்.
17: இதற்கு மரியாதை செய்ய இவரின் சிலை கல்லணையில் அமைக்கப்பட்டுள்ளது.
16: இங்கிலாந்தில் பிறந்து இந்தியாவில் பணியாற்றிய பொறியாளர், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என போற்றப்படும் சர் அர்த்தூர் தாமஸ் காட்டன் பிறந்த தினம் இன்று.
17: ஆண்டு 1803. தென்னிந்திய இசையமைப்பாளர்
16: மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதுடன் இணைந்து 1960-70களில் தமிழ், தெலுங்கு, மலையாள திரைப்படங்களுக்கு இசையமைத்து முடிசூடா மன்னர்களாக விளங்கியவர்.
17: தமிழ் திரையுலகில் இசையமைப்பில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணை மிகவும் பிரபலமான இணை.

0: இரண்டு.
1: ஐக்கிய நாடுகள் சபை 1993 குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் ஊக்கப்படுத்துவதற்கான தீர்மானத்தை பொது மாநாட்டில் நிறைவேற்றியது.
0: அதன்படி 1994 முதல் மே 15 சர்வதேச குடும்ப தினமாக அறிவித்து உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மனிதன் தொடர்ந்து இயங்குவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது குடும்ப அமைப்புகள்தான்.
0: தேடலையும் சாதனைகளையும் படைப்பதற்கு ஊக்க சக்தியாக இருப்பது குடும்பம்தான்.
1: இன்று உலக குடும்ப நாள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
10: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னுதான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
14: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
15: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
16: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
15: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
17: அன்பிற்கினிய நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உண்மையை தேடும் அனைவருக்குமான மாபெரும் அறிவு புதையல். தோண்ட தோண்ட கிடைக்கின்ற விலைமதிப்பற்ற நவரத்தினங்களைப் போல நாம் ஆழ்ந்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைக்கும் அறிவு ஊற்றுகள் நிறைய உள்ளன. திருமூலர் வலியுறுத்தும் நெறி ஆன்மீக நெறி. அதிலே அவர் இந்த உடலை பற்றி நிறைய செய்திகளை, உடலை பாதுகாப்பதை பற்றி நிறைய செய்திகளை நமக்கு வழங்கியுள்ளார். திருமூலர் தன்னுடைய 3000 பாடல்கள் மூலம் உண்மையான ஆன்மீக நெறி எது என்பதை உலகத்துக்கு உணர்த்தியவர். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளியது என்ற திருமூலர் வாக்கிலேயே இது 3000 பாடல்களை கொண்டது என்பது நமக்கு புலனாகிறது. உடலை வருத்துவதால் மெய்ஞானம் கிடைத்துவிடும் என்கின்ற தவறான அடிப்படையில் பசியோடும் பட்டினியோடும் வழிபாடு செய்கிற சிலர் உண்டு. உடலை வெறுப்பதால் ஞானம் கிடைத்துவிடும் என்கின்ற நப்பாசை அது. ஒரு செய்தி சொல்லட்டுமா? புத்தர் கூட தன்னுடைய வாழ்க்கையில் மெய்ஞானம் அடைய முற்பட்ட போது எதுவும் உண்ணாமல் எலும்புகளெல்லாம் எண்ணும்படி இளைத்து இளைத்து போனாராம். அப்போது அவருடைய

0: தெரிந்த தேகத்தால் நிரஞ்சனா நதியை கூட அவரால் கடக்க முடியாமல் தவித்திருக்கிறார். நீந்தி அவரால் கடக்க முடியவில்லை. உயிருக்கு போராடுகிற சூழலில் அப்போது சுஜாதை என்கின்ற பெண் அளித்த பால் சோறுதான் அவருடைய உயிரை தக்க வைக்க உதவியாக இருந்தது. அதற்கு பிறகுதான் ஒரு முழு நிலவு நாளில் அவர் மெய்ஞானம் அடைந்தார். உடம்பு அழுக்குமல்ல இழுக்குமல்ல, அது அபாயமல்ல உபாயம், அது உபாதையல்ல பாதை, வழிகாட்டும் பாதை. உடம்பு நன்றாக இருந்தால்தானே எதிர்காலம், எதிர்கால திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும். உடம்பு ஒத்துழைத்தால்தானே வாழவே முடியும். உடலை பேண வேண்டும், நிந்திக்க கூடாது என்று நம்மை நெறிப்படுத்தியவர் திருமூலர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார் என்கிறார் திருமூலர். நாட்டுக்கு நாயகனாக இருந்தாலும் ஊரின் தலைமகனாக இருந்தாலும் காலால் நடப்பதே என்னவென்று தெரியாமல் பல்லக்கில் ஏறி பவனி வருபவனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவன் தன் இறுதி முடிவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எனவே இருக்கிற வரை ஒவ்வொருவரும் தன்னுடைய உடம்பை பாதுகாக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொல்கிறார் திருமூலர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நேரகாலம் பார்க்காமல் நிறைய பேர் கடுமையாக உழைக்கிறார்கள். எதற்காக? சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்து நிறைய சம்பாதிக்கிறார்கள். திரும்பி பார்க்கிற போது வாழ்க்கையே ஓடிவிடுகிறது. எனவே உடலை கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் நெஞ்சிலே உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா
3: ஆகாஷ்வாணி
1: இரத்த பரிசோதனை நிலையம்.
4: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திரமோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நாட்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை

0: உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை தரப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016 துல்லிய தாக்குதல், 2019 பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 MW சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 எட்டு விக்கெட் இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 விக்கெட் இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
2: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தருமபுரி.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப்
4: மூலமா 25 பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
5: Usha Sunflower Oil நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
7: அப்பா,
6: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
8: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
12: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
13: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
15: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
16: எப்படி?
15: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakh பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
17: இன்று முதல் மே 17
18: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால்

0: 9999334333.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
6: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
7: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
8: லேசர் சிகிச்சை முடிஞ்ச பிறகு நம்ம முன்னாடி வந்து ஹை பவர் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, எப்படி நீங்க ஒரு 1.5-2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க போய் கண் டாக்டர் கிட்ட செக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி செக்அப் நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஏன்னாக்கா இப்ப இந்த குறைபாடுகள், பார்வை குறைபாடுகள் இருக்கு இல்லைங்களா, தூர பார்வை, கிட்ட பார்வை, அதுக்காக தான் நம்ம லேசர் சிகிச்சை பண்றோம். அது வந்து மேலோட்டமா நம்ம பண்ற கண்ணாடி எடுக்கிறதுக்கு பண்ற சிகிச்சை. ஆனா கண் நரம்புகள் விழித்திரையில பவர் மாற்றத்தினால சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து பின்னாடி வருதுனாலும் வரும். அதாவது இப்ப என்னன்னா ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படினு சொல்லி நீங்க சொல்றது கேள்விப்பட்டீங்க. அத விழித்திரை விட்டு போறதுன்றது நம்ம சொல்லுவோம், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். விழித்திரை விட்டு போறதுன்றது வந்து யாருக்கும் ஆகலாம், மைனஸ் பவர் இருக்கவங்களுக்கு, பிளஸ் சாதாரணமாகவும் யாருக்கும் ஆகலாம், மைனஸ் பவர் இருக்கவங்களுக்கு ஹை இன்சிடென்ஸ். சோ இப்போ இதெல்லாம் வந்து வராம இருக்கா அப்படின்றத நம்ம கண் டாக்டர் கிட்ட போய் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதனால ஒண்ணுமே தெரியாது. ஒரு பார்வையில குறைபாடோ இல்ல கண்ணில் வலியோ ஏதாவது இருந்தா தான் நீங்க வந்து டாக்டர் கிட்ட போக போறீங்க. அப்படி இல்லாம நம்ம டாக்டர் கிட்ட போனாதான் அந்த விழித்திரையில ஏதாவது அந்த மாதிரி கண் பார்வை குறைக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால எவ்ரி 2 இயர்ஸ் நீங்க போய் செக்அப் பண்ணிக்கணும். இல்ல அந்த மாதிரி ஏதாவது விழித்திரையில வீக்னஸ் வருது அப்படின்னாக்கா அதையும் நம்ம லேசர் சிகிச்சை பண்ணி உடனடியாக நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். 21-35 வயசு வரைக்கும் பண்ணலாம் லேசர் சிகிச்சை பண்ணலாம். என்னோட அனுபவத்துல ஒரு 25 வயசுக்குள்ள பண்ணிக்கிறது நல்லது ஒண்ணு. ஏன்னாக்கா கண்ணாடி போடுறவங்க சின்ன வயசுல இருந்தே போட்டுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாம நம்ம இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கலாம். 22-23 வயசுலயே நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்ணாடி இல்லாத பீரியட நீங்க அதிக வருஷங்கள் நீங்க அனுபவிக்கலாம். சோ அதனால என்னோட அட்வைஸ் வந்து சீக்கிரமா பண்ணிக்கிறது தான் நல்லது. இப்ப ஆனா இப்ப லேட்டஸ்டா இந்த 40 வயசுல பண்ணா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்திருக்கு இப்போ. ஆனா நம்மளோட 40 வயசுல அதை பண்ணாலும் நம்மளோட வெள்ளெழுத்து வந்து அதுக்குரிய கண்ணாடி போட வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரலாம். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கண்ணாடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நல்லது. நடுவுல வந்து இந்த பிரஸ் பயோபியா, அதாவது இந்த வெள்ளெழுத்துன்றது வரும், அதுக்குரிய கண்ணாடி போட வேண்டியிருக்கும். அது வந்து நம்ம வேணும்ன்ற போது கிட்ட பார்வை என்ன நம்ம பண்றோமோ வேலை, அதாவது செல்போன் பாக்குறதோ, படிக்கிறதோ, எழுதுறதோ, இல்ல சில பேர் எம்ப்ராய்டரி அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது மாத்திரம் போட்டுக்கிட்டா போதும். அதுக்கு பிறகு நம்ம கேட்ராக்ட் வரும்போது, நான் 55-60 வயசுல கேட்ராக்ட் வரும்போது அதுக்குரிய கண்ணாடி நம்ம போட வேண்டி வரலாம். அதுவும் போட்டுட்டு அப்புறம் நம்ம கேட்ராக்ட் பண்ணி இன்ட்ராக்குலர் லென்ஸ் வச்சு அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் கண்ணாடி இல்லாம இருக்கலாம் அவங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு நடுவுல கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரலாம்.
7: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
9: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர்2 வாட்டர் ஹீட் பம்ப்.
10: ஸ்டெர்வெட்டின் ஏர்2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
12: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள்.

0: தமிழ்நாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில முதல் பாடலாக உங்களை தேடி வருகிறது இளையராஜா இசையில வைரமுத்து பாடல் வரிகளுக்கு இளையராஜா எஸ் ஜானகியின் குரல்ல கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து.

இசைத்தேன் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 7:40. தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் வெண்பட்டுக்கூடு அதிகபட்ச விலையாக 802 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 321 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 643 ரூபாய்க்கும் விலை போனது.

0: தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 30 ரூபாய், கத்திரி 25 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 25 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், பேர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 42, 44 ஆகிய இரண்டு விலையில் இருக்கிறது. பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 54 ரூபாய், பீன்ஸ் 148 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 170 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்புலவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் கிலோ 210 ரூபாயிலும் இருக்குது, 235 ரூபாயிலும் இருக்குது. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 65 ரூபாய், கற்பூரவள்ளி 42 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பை எடுத்துருப்பாங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள்.
1: நம்ம வீட்டில் எப்பவுமே மிஸ்டிக்கல் சன்ஃப்ளவர் ஆயில் தானே.

0: சேல் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
9: எப்படி?
8: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
10: இன்று முதல் May 17 வரை
11: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
12: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் May 29 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம்.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
15: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
16: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
17: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
12: நாடினர் மகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சந்தோஷ சாரல். சந்தோஷரில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பொது அறிவுனா, மித்ராட் திட்டத்தில் நாட்டின் முதலாவது ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கொண்டே அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? இளையராஜா இசையில கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகியின் குரலில். அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து.
18: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: வாரியார் நெல்நிலைப்பள்ளி பெண்ணகரம் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 200 கன்னடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும்.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். இதுவரை பண்பலையில் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத அறிவு நேரலுக்கான நேரம்தான் அந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கலாம் 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக அறிவு நேயர்கள் பங்கேற்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். சந்தோஷ் சரலில் அடுத்த பாடலாக வெளிக்கு வருகிறது வித்யாசாகர் இசையில. வைரமுத்து பாடல் வரிகளுக்கு SB பாலசுப்ரமணியம், S. ஜானகியின் குரலில் கருணா திரைப்படத்திலிருந்து.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
3: ஆமாமா, தரமான கல்வி முழுமையான தேர்ச்சி இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
2: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன், 102 தங்க பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
3: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், ஜிபிஎஸ் வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நல்லம்பள்ளி. போன் 9944532060.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
6: எப்படி?
5: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
7: இன்று முதல் மே 17 வரை
8: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 777

0: 3 9 4 3.
1: இன்னைக்கு சந்தோஷர் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்த பொதறிவுனா அதற்கான விடை, மித்ரா திட்டத்தில் நாட்டின் முதலாவது ஜவுளி பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான சரியான விடை, தெலுங்கானா வாரங்களில் தான் இந்த ஜவுளி பூங்கா திறக்கப்பட்டிருக்குங்க.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினால்

0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று மே 15, எத்தனையோ பணிகளை எடுத்து போட்டுக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அவசரமாக முடிக்க வேண்டிய பணி, நிதானமாக முடிக்க வேண்டிய பணி, விரும்புகிற போது முடிக்க வேண்டிய பணி என்று பல வகையாக பணிகளை நாம் திட்டமிட்டு செய்தாலும் கூட மிக முக்கியமான சில பணிகளை முடிக்க மறந்து விடுகிறோம். தேதியோ செய்தியோ மறந்து போய் விடுகிறது. இந்த ஞாபக மறதி மாதிரியான தொல்லை தருகிற விஷயம் வேறு ஒன்றும் இல்லை என்கிற ஆத்திரமும் கூட சமயத்தில் வந்து விடுகிறது. நமக்கு வருகிற மறதியை யாரை கடிந்து என்ன பயன்? என்னதான் நாட்குறிப்பில், கையேட்டில், தொலைபேசியில் இது தொடர்பான செய்திகளை பதிவு செய்து வைத்திருந்தாலும் கூட மறதி என்பது மறக்காமல் வந்து ஓயாமல் தொல்லை பண்ணி விடுகிறது. அதனால் தானே என்னவோ வள்ளுவ பெருந்தகை கூட இது குறித்து ஒரு எச்சரிக்கையும் தந்தார். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று சொன்னார். நெடுநீர் தாமதம், இந்த தாமதத்திற்கு காரணம் மறதி, அல்லது மறதிக்கு காரணம் தாமதம். பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு செயலை அப்புறப்படுத்தி விடுகிற போது அதற்கு முன்னால் வேறு சில செய்திகளும் வேலைகளும் வந்தவுடன் இந்த பின்னால் பார்த்து கொள்ளுகிற பணி நம்மை விட்டு மறந்து விடுகிறது. எனவே மறதிக்கு தாய் நெடுநீர். நெடுநீராகிய தாமதம் வந்தவுடன் மறதி வந்து விடுகிறது. நெடுநீர் மறவி இது இரண்டும் வந்து சேர்ந்து உருவானதற்கு பின்னால் புதிதாக இன்னொன்று பிறக்கிறது, அது மடி என்கிற சோம்பல். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று தாமதப்படுத்தி விட்டு அதை மறந்தவுடன் ஐயோ முடிக்க வேண்டுமே என்கிற ஆத்திரத்தோடு ஏற்படுகிற போது ஒரு சலிப்பும் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற சோம்பல் வந்து விடுகிறது. சோம்பலின் நீச்சி துயிலாக மாறிவிடுகிறது, தூக்கம் வந்து கெடுத்து விடுகிறது. எனவே கெட்டுப்போகிறவர்களுக்கான காம கலனாக இந்த நான்கும் இருக்கின்றன என்று வள்ளுவ பெருந்தகை எச்சரிக்கை செய்கிறார். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று சொல்கிறார். எனவே ஒரு பாத்திரம் கெட்டுப்போவதற்கு காரணம் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்பது போல நம்முடைய மனதும் உடலும் கெட்டுப்போவதற்கு காரணம் இந்த நான்கும் என்பதை அடையாளம் காட்டுகிற வள்ளுவர் தாமதத்தைத்தான் முதலில் தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே மறதி போக்க வேண்டுமானால் அதற்குரிய முதல் மருந்து தாமதம் வராமல் தற்காத்துக் கொள்வது. தாமதம் ஏற்படாமல் தடுப்பதற்கான வழி என்ன என்று தேடினால் அதை சுறுசுறுப்பு என்று சொல்லலாம். சுறுசுறுப்பு என்பதை விட உற்சாகம் என்று சொல்லலாமா என்றும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். சுறுசுறுப்போ உற்சாகமோ எடுத்த நேரத்தில் எடுத்த பணியை முடிப்பது என்பது மிக முக்கியமானது. எதை எடுப்பது என்கிற குழப்பம் வந்துவிட்டால் எல்லாம் கெட்டுப்போய் விடுகிறது. எனவே மனித மனம் எப்பொழுதும் சரியாமல் இருப்பதற்கும் உற்சாகமாக இருப்பதற்கும் பழகிக் கொள்வது நல்லது. இயற்கை அதற்கான நேரத்தை வகுத்து கொடுக்கிறது. சூரிய உதயம், வளர்ச்சி, உச்சிப்பகல், மாலை, இரவு என்று பருவநிலைகளை வைத்துக் கொண்டு ஒளியும் இருளையும் வைத்து இயற்கை நமக்கு சில நுட்பங்களை உணர்த்தி தருகிறது. உறங்குவதற்கு உரிய நேரம், உண்பதற்கு உரிய நேரம், பணி செய்வதற்கு உரிய நேரம் என்று இயற்கை வகுத்து தந்திருக்கிற இந்த இயற்கையோடு இணைந்து நாம் செயல்பட தொடங்கி விட்டோமே ஆனால் அங்கு மறதிக்கும் வேலை இல்லை, தாமதத்திற்கும் வேலை இல்லை. அதன் காரணமாக வருகிற சோம்பலுக்கோ தூக்கத்திற்கோ இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் போல உற்சாகமாக இயங்கிவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே மறதி ஒரு நோயா அல்லது உற்சாகம் தருகிற ஊக்க மாத்திரையா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. ஒன்றை மறந்து இன்னொன்றை நினைத்து, இன்னொன்றை நினைத்து வேறொன்றை மறந்து, இப்படியும் இயங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நினைவும் மறதியும் நம்மை குழப்புகிற போது எதை நினைத்துக் கொள்வது என்பதை தினமும் திட்டமிட்டு செய்வது கூட ஒரு நல்ல செயலாகவே எனக்கு தோன்றுகிறது. எனவே மறதி வருவதற்கான காரணம் தாமதம் என்பதுதான். எனவே நண்பர்களே, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பின்பற்றக்கூடாத ஒரே மதம் தாமதம் என்பதையே இன்று ஒன்று நன்று என்பதாக உங்களிடத்திலே சொல்லி வைக்கிறேன். மறந்துவிடாமல் இதை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள்.

0: Ani.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தென்றல் வீசும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
0: எல்லாருமே காலையில் எல்லாரும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற நேரம் தான் இந்த நேரம். போகிற வேகத்தில் எதெல்லாம் மறந்துட்டு போவோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அதனால் இன்றைக்கி தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு எல்லோரும் சரி பார்த்துக்காங்க. அதே போல் வெயிலினுடைய தாக்கமும் இருக்குது, திடீர்னு மழையும் பெய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் போகும்போது குடை எடுத்துக்காங்க, வெயிலுக்கும் பயன்படும் மழைக்கும் பயன்படும். அப்படியே தண்ணியும் எடுத்துக்காங்க. பொன்னியின் புதுப்புணல். ஆமாங்க, இது வரைக்கும் நம்முடைய பண்பலையிலேயே பேசாமல் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காத அறிமுகர்களுக்கான நேரம் தாங்க இது. ஆமாம், ரொம்ப நாளாக நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற அறிமுகர்கள் இந்த நேரத்தில் அழைக்கலாம். 0 43 42 அப்படிங்கிற முன்னணி போடு, 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிவுநேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை வந்து டைப் செய்து அனுப்புங்கள். இது பொன்னியின் புதுப்புணல்.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுமதி இவங்க கேட்டிருக்காங்க விண்ணை தாண்டி வருவாய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA.

0: பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
4: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் 11,600 ரூபாய் முதல் 14,599 ரூபாய் வரையும், கிழங்கு மஞ்சள் 9,787 ரூபாய் முதல் 13,389 ரூபாய் வரை விலை போகிறது.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
10: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் இசைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புனல். அறிவுநேயர்கள் அழைக்கலாம் 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு, 24 40 30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24 40 31 என்ற எண்ணிலோ. வாட்ஸ்அப் வழியாக பாடல் அறிமுக நேயர்கள் கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் பகுதியிலிருந்து ராகேஷ். இவர் கேட்டிருக்கிறார் யூத் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: ஆர்கேஜி நெய்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 14,098 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,024 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 12,087 ரூபாய்க்கும் விலை போகிறது. கொப்பரை அதிகபட்ச விலையாக 14,000 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,856 ரூபாய்க்கும், சராசரியாக 12,045 ரூபாய்க்கும் விலை போகிறது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 13,350 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக

0: 12,620 ரூபாய்க்கும் சராசரியாக 13,190 ரூபாய்க்கும் விலை போகிறது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 8,222 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 6,599 ரூபாய்க்கும் சராசரி விலையாக 7,411 ரூபாய்க்கும் விலை போகிறது.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி
5: சரி, இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய் சொல்லாமா?
6: எப்படி?
5: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
7: இன்று முதல் மே 17 வரை
8: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-9433.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 8:30. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். சிக்கனம் தேவை இக்கணம் என்ன, அதாவது பொன்மொழி பழமொழி சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. சிக்கனம்ங்கிற வார்த்தை இப்போ எல்லாம் சொல்லப்படுதா பயன்படுத்தப்படுதா எனக்கு தெரியலை. திருவள்ளுவர் சொல்கிறாரு, வருமானம் குறையா இருந்தாலும் கவலைப்படாதப்பா, நீ செலவை அதுக்குள்ளே சுருக்கிக்கிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லாத்தானே இருக்கும். ஆகாறு வரும் வழி, ஆறுனா வழி, ஆகாறு அளவு, அந்த லிமிட்னு சொல்கிறவங்கள அளவு, இட்டிதாயினும் கேடில்லை, கொஞ்சமாக இருந்தாலும் கவலைப்படாத. போகாறு அகலா கடை, நீ செலவழிக்கிறது வந்து பெருசாக இல்லாமல் இருந்தால் உன் வருமானம் சரியாகவே அதுக்கு பயன்படுமா? எவ்வளோ அருமையாக 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இப்போ எங்கள் அப்பா அவரை பற்றி சொல்கிறப்ப எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, அவரோட வாழ்கிற போது அப்பான்னு மாத்திரம் தான் தெரிஞ்சது, எனக்கு ஆசிரியர்னு தெரிஞ்சது, கல்வி உலகத்தில் அவர் பெரிய சாதனையாளருங்கிறது தெரிஞ்சது. ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் எத்தனை விஷயங்களை செஞ்சுருக்காங்கிறத நான் அவர்கிட்டருந்து இப்போ ஒவ்வொரு நாளுமே உணர்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்ததை நான் இப்போ ஒரு பட்டியல் போடுறேன், நீங்கள் முடிஞ்சால் இதை வந்து தொடருங்க. உதாரணமாக சொல்கிறேன், அப்போ எல்லாம் விறகு அடுப்பு, அதாவது விறகு வாங்கிட்டு வந்து தான் இது பண்ணுறேன்.

0: நான் கையில் தூக்கிட்டு வந்திருக்கேன் நிறைய. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, இந்த மழைக்காலம் ஓஞ்சி வெயில் காலம் வர்றதுக்கு முதல்ல விறகுக்கடையில் போய் பெரிய பெரிய விறகுகளாக வாங்கிட்டு வந்து ஒரு வண்டியில் கொண்டு வர சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு வேலையாளை வச்சு அந்த ஒரு நிமிந்தால்னு சொல்லுவோம், பூரா வெட்ட சொல்லி வீட்டினுடைய பின்பக்கத்து பரணியில் அடுக்கணும். இது என்ன பண்ணோம்னா, அந்த வெட்டினதை அந்தந்த பகுதியில் காய போட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் வேலை நடக்கும். அதே போல் அதை பூரா ஒன்று சேர்த்து அதை அப்படியே என்ன செய்வோம், எல்லாருமா சேர்ந்து அதை அடுக்கி வச்சுருவோம் பரணியில். இது கோடை காலம் முழுவதும் நடக்கும் எங்கள் வீட்டில். சரி, முடிஞ்சிச்சா? இந்த விறகு மழைக்காலத்துக்கு பயன்படுவதற்கு, மழைக்காலத்தில் விறகு கிடைக்காது, மழைக்காலத்தில் ஈரமாக இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க பயன்படுத்த முடியாது. ஒன்று முடிஞ்சதுங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பல்லு வளர்க்குறதுக்கு என்னென்னமோ யோசிக்கிறோம். திடீர்னு ஓடி வந்து சமந்தா குதித்து உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்குது அந்த அம்மா. இதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பாக வருது. எப்படின்னா, இப்போ அரிசி இருக்கு இல்லையா, இந்த நெல் வயல்லேருந்து வருது, அதை நாங்கள் எங்கள் வீட்டிலையே அவிச்சு காய போட்டு அதை மிஷினுக்கு கொண்டு போய் அதில் இந்த தவிடு உமியெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டு தவிடு உமியெல்லாம் கொண்டு வந்தால் அதை இந்த தவிடை ஒரு பக்கம் வச்சுட்டு மாட்டுக்கு உமி இருக்கு இல்லையா, இந்த சல்லடையில் செலுத்த பிறகு கொஞ்சம் அந்த தோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கு பேர் உமின்னு பேர், மெல்லிசாக இருந்தால் தவிடுன்னு பேர். இந்த உமி இருக்கு இல்லையா, இதை பல்லு வளர்க்குறதுக்கு பயன்படுத்த உமிக்கருக்கு அது பேர், ஞாபகம் உமிக்கருக்கு. என்ன, வட்டமாக வீட்டுக்கு பின்பக்கத்தில் வட்டமாக சிமெண்ட் தரையில் வச்சு அதில் நடுவில் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதில் போட்டு விடுவாங்க. இப்போ இப்படி வட்டமாக இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா, அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை பூரா எடுத்து திரும்ப சலிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுக்கங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். ஆறு மாதத்துக்கு பல் பொடி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இசைத்தின் சிந்தம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புடன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
4: பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகிறார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த எக்னேஸ் இவர் கேட்டிருக்கிறார் ரேம்போ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரோ

0: பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் கருமுந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தக்காளி குவிண்டல் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 2500 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும் சராசரியாக 2450 ரூபாய்க்கும் விலை போகிறது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 4360 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 2956 ரூபாய்க்கும் சராசரியாக 3640 ரூபாய்க்கும் விலை போகிறது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 9100 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 8500 ரூபாய்க்கும் சராசரியாக 8750 ரூபாய்க்கும் விலை போகிறது.
3: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: என் குழந்தை ரொம்ப அடம் பண்றான் சார், என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு கவலைப்பட்டார் ஒரு அப்பா. என்ன பண்றது, அப்பாவோட குணம் கொஞ்சமாவது பிள்ளைக்கும் இருக்கதானே செய்யும்னேண்ணா. அட போங்க சார்,

0: அவனை அடக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னோட சரித்திரத்தை புரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னார் அவர். அப்புறம் கேட்டேன் அவரை, சரி பையன் அடம் பண்ணா அவனை நீங்கள் எப்படி அடக்குறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் ஏன் யோசனையை சொல்கிறேன் அப்படின்னேன். அவர் சொன்னார், வேறு என்ன பண்ணுவேன், மிரட்டுவேன், அடிப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னார். அடித்தா அடங்கிடுவானா பையன் அப்படின்னு கேட்டேன். அது எப்படிங்க அடங்குவான், இன்னமும் தீவிரமாக அடம் பண்ண ஆரம்பிச்சிருவான், கத்தி ரகலை பண்ணிவிடுவான் அப்படின்னார். குழந்தை அடம் பண்ணுறானேங்கிற கவலை பல குடும்பங்களில் உள்ள ஒரு பிரச்சனை தான். இதுக்கு இப்போ மருத்துவர்கள் வந்து ஒரு சுலபமான வழியை சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஒரு குழந்தை அடம் பண்ணிச்சுன்னா அதை அடிக்கப்படாதான், அதுக்கு பதிலாக வேறு ஒரு காரியம் பண்ணலாமா. அது என்னென்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துடணுமா, பேச்சை நிறுத்திக்கணும். குழந்தையால் பேசாமல் இருக்க முடியாது, அது யோசனை பண்ணும், தன்னுடைய தவறை உணர்ந்து அது வருந்த ஆரம்பிக்கும். இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் குழந்தை கொஞ்சம் நாளில் அடம் பண்ணுறத நிறுத்திவிடுமா. இது டாக்டர்கள் இப்போ சொல்லி கொடுக்குற ஒரு யோசனை. அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து சரியான காரணம் இல்லாமல் அடம் பண்ணணுங்கிறதுக்காகவே கற்றுது பாருங்கள், அதை நிறுத்துறதுக்கு கூட ஒரு வழி இருக்குது. அது என்ன வழின்னா, அது அழகிற சமயத்தில் அந்த சத்தத்தை ஒரு டேப் ரெக்கார்டர் மூலமாக பதிவு பண்ணி வச்சுக்கணும். குழந்தை கத்த ஆரம்பிக்குதுன்னு வைங்க, உடனே ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிற அழுக சத்தத்தை போட்டு அந்த குழந்தை காதில் விழுறது மாதிரி பண்ணணும். தன்னுடைய அழுகை சத்தத்தை கேட்க ஆரம்பித்த உடனே அந்த குழந்தை தான் அழறதை நிறுத்திக்குமா. சில குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணும். வளர்ந்த குழந்தைய வற்புறுத்தி சாப்பிட சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டாயப்படுத்தி சாப்பாட்டை திணிப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை, பசிச்சா சாப்பிடணுங்கிறது அதுக்கு புரியும். அதனால் அது தானாகவே சுதந்திரமாக எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கணும். நீங்கள் போய் அதுக்கிட்ட நின்றுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அதை வற்புறுத்தாமல் இருந்தால் அது உங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கும். உண்மையிலேயே பசி இருந்ததுன்னா தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவே எடுத்து போட்டுக்கிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆக இது மாதிரியான சில நுட்பங்களை வந்து நாம் மனசில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் வந்து குழந்தைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த காலத்து பையன் ஒருத்தன், அவன் ரொம்ப கவலையோடு வந்தான். என்னப்பா விஷயம்னு விசாரித்தேன். எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு மாதம் உன் கூட பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுவிட்டாருன்னா, அதுக்காகவா இப்படி கவலைப்படுறேன்னு கேட்டேன். இல்லைங்க, அந்த ஒரு மாத கெடு இன்னையோடு முடியுது, அதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1-7.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு

0: மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
3: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
3: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
2: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
5: நமது கானங்களை அழைத்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரிலே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில அழுத்தம் வேண்டாம். நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இதயநல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர், சேலம் மாவட்டம் செட்டிசாவடி பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா ஹரிஹரன் இவங்க கேட்டிருக்காங்க உயிரோடு உறவாக என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: உலகத்தையே உள்ளங்கையில் வைத்து புரட்டி பார்த்த மகத்தான மாவீரன் அலெக்சாண்டர் பாலைவனத்தில் பயணிக்கிறான். பாலைவன பயணத்தின் போது அவனோடு நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள். அலெக்சாண்டருக்கு தாகம் உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் அவனுக்காக குடிநீர் தேவைப்பட்டது. அவன் குடிப்பதற்காக தண்ணீர் தேடி போர் வீரர்கள் பல மைல் தூரம் பயணித்து ஒரு குவளையிலே தண்ணீரை கொண்டு வந்தார்கள். ஒரு தோல் பையன் தண்ணீரை அருந்த போனான். அலெக்சாண்டர் கொஞ்சம் திரும்பி பார்த்தான். இவனை விட கொடும் தாகத்தோடு

நூற்றுக்கணக்கான படை வீரர்கள். தன்னை விட நூற்றுக்கணக்கான படை வீரர்கள் தாகத்தின் உச்சத்தில் இருக்கிற போது எனக்கு எதற்கு தேவை என்று இந்த தண்ணீரை தூக்கி எறிந்தான். படை அனைத்தும் உற்சாகமடைந்தது. தனக்கு கிடைக்காதது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதுதான் உண்மையான தலைமை பண்பு. தான் பெறாததை எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையான தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பை தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். நோபுநாகா என்ற ஒரு போர் வீரன் போரில் வெற்றியை தவிர வேறு எதுவும் பெற்றதில்லை. அவன் வெற்றியின் ரகசியம் என்ன? ஒரு முறை குறைவான போர் வீரர்களோடு ஒரு போருக்கு போகிறான். உடன் வந்த போர் வீரர்கள்

0: பார்க்கிறோம். நோபுனாகா என்ற ஒரு போர் வீரன் போரில் வெற்றியை தவிர வேறு எதுவும் பெற்றதில்லை. அவன் வெற்றியின் ரகசியம் என்ன? ஒரு முறை குறைவான போர் வீரர்களோடு ஒரு போருக்கு போகிறான். உடன் வந்த போர் வீரர்கள் நம்பிக்கை குறைந்து காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட ஒரு செயலை செய்தான். போருக்கு போக முன்பு ஒரு கோவிலுக்குள் போனான். அங்கு மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தான். இறைவன் முன்பு தன் பையில் வைத்திருந்த ஒரு தங்க நாணயத்தை எடுத்தான். வானத்தை நோக்கி சுண்டினான். சுண்டுவதற்கு முன்பு தன் போர் வீரரிடம் சொன்னான், போருக்கு போவதை பற்றி முடிவெடுப்போம். தலை விழுந்தால் போருக்கு போவோம், பூ விழுந்தால் ஊருக்கு போவோம். சொல்லிவிட்டு இறைவனிடம் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு நாணயத்தை வானத்தை நோக்கி வீசினான். சுண்டி விழுந்த நாணயம் தலையை காட்டியது. வீரர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். குறைவான வீரர்கள் தான் உற்சாகத்தோடு சென்று போரிட்டு வெற்றியை பெற்றார்கள். வெற்றி பெற்று திரும்பி வருகிற போது போர் வீரர்கள் சொன்னார்கள், எல்லாம் இறைவனின் செயல். நாணயத்தில் தலை விழுந்தது இறைவனது அருள், நமக்கு கிடைத்தது, வெற்றி பெற்றோம். நோபுனாகா சிரித்து கொண்டே நாணயத்தை காட்டினான். அந்த நாணயத்தின் இரண்டு புறமும் தலை இருந்தது. தன்னம்பிக்கையின் அடையாளமாக நோபுனாகா விளங்கினான். வறுமையும் ஏழ்மையும் நமக்கு கிடைத்த கொடைகள், அதை எதிர்த்து நாம் மாற்ற முடியாது என்று நினைக்கிற மக்களுக்காக ஒரு எளிய சோதனையை செய்தார்கள். ஐநா ஆய்வு நிறுவனம் ஒரு சோதனை நடத்தியது. உலக நாடுகளில் ஏழை நாடுகள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற நாடுகளில் வசிக்கிற மக்கள் வறுமையை ஏழ்மையை மாற்றுவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை என்று அந்த ஆய்வு நிகழ்ந்தது. அதற்காக எலிகளை வைத்து ஆய்வு நிகழ்த்தினார்கள். மூன்று தட்டுக்களை வடிவமைத்திருந்தார்கள். ஒரு தட்டில் அதிகமான உணவு, குறைவான எலிகள். ஒரு தட்டு வெறும் தட்டாக இருந்தது. இன்னொரு தட்டில் குறைவான உணவு, அதிகமான எலிகள். எங்கே உணவு குறைவாக இருந்ததோ அங்கே எலிகள் ஒன்றை ஒன்று கடித்து குதறிக்கொண்டன. கடிபட்ட எலிகள் என்று எலிகளின் வர்க்கம் தோன்றியது. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட எலிகளை வெறும் தட்டில் வைத்தார்கள். அங்கே வசிக்கவும் அந்த எலிகள் விரும்பவில்லை. பாதிக்கப்பட்ட எலிகளை அதிக உணவுடைய தட்டில் வைத்தார்கள். அங்கே வசிக்கவும் அந்த எலிகள் விரும்பவில்லை. எங்கே கடிபட்டனவோ அங்கேயே வசிக்க அந்த எலிகள் விரும்பின. இப்படித்தான் பின்தங்கிய நாடுகளில் இருக்கிற மக்களின் மனநிலை. வறுமையையும் ஏழ்மையையும் எதிர்த்து போராட ஒரு தயக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனித முயற்சி அவசியம் என்ற நிலையை ஊட்ட வேண்டியது இன்றைய காலத்தின் தேவை என்று அந்த ஆய்வு
1: சொன்னது. கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: இனிய காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலி வசந்தத்துடைய தலைப்பு, அழுத்தம் வேண்டாம். ஆமாம் நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வேகமான இந்த வாழ்க்கை முறையில் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை ஒரு அமைதியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அழுத்தம், இரத்த அழுத்தத்தை குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு தெளிவு பெறலாம். புதிய நேயர்கள் 0343424230 என்ற நிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0343424231 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
8: வணக்கம். நேர்களுக்கு வணக்கம் சார். இப்போ இருக்க வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து டென்ஷன் இல்லாத வாழ்க்கை முறையில், டென்ஷனோட தான் வாழ்க்கையே இருக்குது. நம்ம வந்து என்னென்னவோ சொல்கிறோம், இது பண்ணலாம் அது பண்ணலாம், டெய்லி வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும், எல்லா விஷயத்தையும் திட்டமிடணும், யோகா பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் எது பண்ணாலும் அந்த டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த உலக உயர் ரத்த அழுத்த தினம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்துறதுக்கான ஒரு தினமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. உலக அளவில் கடைபிடிச்சா கூட இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய சுகாதார சவால் வந்து இந்த தொற்று நோய்களாக இருக்கக்கூடிய நீரிழிவும் உயர் ரத்த அழுத்தமும் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்ற விஷயம் ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தில் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கலாம், அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அது சம்மந்தமாக எந்தளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க சார்?
9: சார், இந்த பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேன்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கொண்டு வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டீமே என்னன்னா, செக் யுவர் பிளட் ப்ரெஷர் ரெகுலர்லி, உங்கள் பிபியை ரெகுலராக பாருங்கள், டிஃபீட் திஸ் சைலண்ட் கில்லர். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா சைலண்ட் கில்லர். எல்லோரும் வருவாங்க, வரும்போது சொல்லுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு. அதனால தான் அது பேர் சைலண்ட் கில்லர்னே சொல்லுவோம். பிபி சுகர்ன்றது, பிபி சுகராக இருக்கட்டும் கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், நம்ம செக் பண்ணாமல் தெரியவே தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபி எவ்வளோ காமன், அதாவது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, இப்போ 100 பேர் பஸ் ஸ்டாண்டில் 30 வயசுக்கு மேலே இருந்தால் அந்த 100 பேரில் 30 பேருக்கு பிபி இருக்கும். அதாவது 100ல 30 பேருக்கு பிபி இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிச்சவங்களே பார்த்தீங்கன்னா 15 பேர் தான். அதாவது 15 பேர் பிபி இல்லைன்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த 15 பேரில் 5 பேர் மட்டும்தான் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இது ஏன் முக்கியம்னா, அந்த 25 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர், எல்லாமே டிமென்ஷியா, ஞாபக மருதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வரும். சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத், அதாவது மக்கள் இறக்கிறதுக்கு மெயின் காரணம் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். ஆனால் என்னன்னா அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா பிபி தான் மெயின் காரணம். அதாவது நம்பர் 1 ட்ரீட்டபிள் காஸ் ஆஃப் டெத்துன்னு பார்த்தீங்கன்னா அது பிபி. அதாவது பிபியை கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம உலகத்தில் இருக்கிற பாதி ஹார்ட் அட்டாக், முக்காவாசி பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர், அது இல்லாமல் டிமென்ஷியா, ஞாபகம் மருந்து, வயசானா, எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது.
8: சரிங்க டாக்டர். இப்போது குறிப்பாக இந்த பிபின்ற உயர் ரத்த அழுத்தம் நமக்கு இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பிபி இருக்கலாம்? நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நம்ம ஒரு ரெகுலரான மெடிக்கல் செக்அப் போகணுன்னா சில சமயம் தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் ஒரு சின்ன வயசுலேயே இருக்குது, 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கே பிபி இருக்குது அப்படின்ற பட்சத்தில்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பு.

0: நம்ம என்ன அறிகுறிகளை வச்சு நமக்கு பிபி இருக்குன்றதை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம், அதை எப்போ போய் நம்ம டாக்டர் பார்க்குறது ரொம்ப அவசியமானது.
1: இல்லை இதில் பார்த்தீங்கன்னா அறிகுறி வந்து நிறைய பேருக்கு இருக்காது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான், நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி வந்து பிபி எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணோம், மாதம் மாதம் செக் பண்ணோம் அது கிடையாது. இப்போ நார்மல் பிபி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 140-90 சொல்லுவோம், அதாவது மேலக்க லெவல் சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவோம், அது 140, டயஸ்டாலிக்ன்றது 90 சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 120-80 தான் நார்மல்னு சொல்கிறோம். அதாவது 120-80 கீழே இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிபி பார்த்தா போதும். இதே 120 மேலே இருந்தால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிபி செக் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை ரொம்ப அதிகமான பிபி இருந்தால் மட்டும்தான் சிம்டம்ஸ் வரும், அதாவது 200-120 அந்த ரேஞ்சில் போனால் மட்டும்தான் சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா தலை சுத்தல் வரலாம், இல்லை நடக்கும் போது மூச்சு வாங்கலாம், கால் வீக்கம் வரலாம், இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால யூரின் போகிற பிரச்சனையும் இல்லை, மூஞ்சி வீங்கிறதும் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஆனால் என்ன இல்லை நம்ம அறிகுறினா இதெல்லாம் எப்போ வரும்னா கடைசி ஸ்டேஜில் தான் வரும். அதாவது ஆர்கன் டேமேஜ்னு சொல்லுவோம், எந்த ஆர்கன் டேமேஜ், அதாவது நம்ம உறுப்புகள் செயலிழந்ததுக்கு அப்புறம் தான் அறிகுறிகளே வரும். அதனால தான் பிபி பேர சைலன்ட் கில்லர்னே வச்சோம். இது நம்ம செக் பண்ணாமே தெரியவே தெரியாது. அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க செக் பண்ணுறதுக்கு நான் காஸ்ட்லி செக்அப் பண்ணணுமா, ஃபுல் பேக்கேஜ் இருக்குமா, அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவமே நம்ம பார்த்தீங்கன்னா தமிழக கவர்மெண்ட் இருக்குது, வீட்லேயே வந்து எல்லாருக்கும் பிபி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, எக்கச்சக்கமான லோக்கல் கிளினிக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபார்மசி இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மசிலையும் பார்த்தீங்கன்னா பிபி சுகர் செக் பண்ணுறாங்க. இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஆக்சுவலாக அமெரிக்காவில் எந்த லெவலுக்கு போகிறாங்கன்னா இப்போ அங்கெல்லாம் எப்படின்னா இப்போ நாமளே ஷேவிங் கட்டிங் போகிறதுனால என்ன பண்ணுவோம், ஒரே கிளினிக் தான் போவோம், ஒரே ஒரு நம்ம வந்து பார்பர் ஷாப்புக்கு தான் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வச்சே பிபி கன்ட்ரோலை வந்து அமெரிக்காவில் பண்ணுறதுக்கு போனாங்க. அதாவது ஃபார்மசி இல்லாத இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபார்மசிஸ்டுக்கீழே விட்டு அவங்க அந்த பார்பர் ஷாப்பில் போயிட்டு பிபியை பற்றி வச்சு பிபி கன்ட்ரோலுக்கு வேலையை பார்த்தா அவங்களே மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணால் பிபி கன்ட்ரோல் 15%-60% வரைக்கும் மாறுது.
0: சரிங்க டாக்டர், இப்போ இந்த பிபிக்கு காரணிகளாக என்னென்னலாம் அமையுது டாக்டர், என்னென்ன காரணங்களால் ஒரு மனிதருக்கு வந்து பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
1: இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு பிபி இருந்தால் அதில் 80 பேருக்கு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அந்த காலத்தில் தேவைன்னு நினச்சாங்க, ஆனால் அது தப்பு. எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் டேமேஜ் தான், அதாவது 80 பேருக்கு காரணமே இருக்காது. சொல்லுவாங்க நான் சார் நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் வெயிட்டு கரெக்டாக இருக்கேன், உப்பு கம்மியாக சாப்பிட்றேன், காய்கறி பழம் நல்லா சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு பிபி வந்துச்சு, எனக்கு 35 வயசு தான் அதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பேர் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனே வச்சோம். அதாவது காரணம் இருக்காது, 100-80 பேருக்கு இருக்காது, 5 பேரில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், வேறு காரணங்கள்னால வரலாம். இப்போ கிட்னி போச்சுன்னா பிபி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து அட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லுவோம், அதுதான் நம்ம ஹார்மோன்ஸை சுரக்கும், அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் பிபி வரலாம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு பிபி வரும். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா செகண்டரி காரணங்கள் வந்து 5-1 தான் இருக்கும், 4 பேருக்கு காரணம் இருக்காது.
0: சரிங்க டாக்டர், நம்ம கூட நேரோட கேள்வி கேளுங்க. உங்க கேள்வி கேளுங்க.
2: ஐயா வணக்கம். டாக்டர் ஐயாவுக்கு வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா.
2: மேட்டூர் வட்டம் இறந்தபட்டியில இருந்து முனிசாமி பேசுறேங்க.
0: கேளுங்க கேளுங்க கேளுங்க கேளுங்க.
2: எனக்கு வந்து ஹார்ட் இது பண்ணி ஸ்டென்ட் 2 வச்சிருக்கிறாங்க சார்.
0: சரி.
2: அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கிட்னி வீக்கம் வந்து யூரின் பேக் போட்டுக்கிறாங்க.
0: சரி, ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு கேட்டீங்கன்னா நீங்க கேக்குறது தெளிவா கேக்கும், டாக்டர் சொல்றதும் உங்களுக்கு கேக்கும்.
2: சரி சார், சரி சார்,
0: கேளுங்க.
2: பிபி கண்ட்ரோல் தான் சார் இருக்கு, சர்க்கரை எல்லாம் இல்லைங்க. ஆனா வந்து யூரின் பேக் தான் போட்டுக்கிறேன், 2 வருஷம் ஆயிடுச்சு.
0: இல்ல இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதுல என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டாக்டர்?
2: கிட்னி வீக்கம் வந்தது, உப்பு அதிகமா இருந்ததுன்னு, அதனால வந்து அப்படியே யூரின் பேக் போட்டுக்கிறேன். அது என்ன மாற்று ஏதாவது ஐடியா இருக்குங்களா?
1: சரி அப்பா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா யூரின் பேக் போட்டிங்கன்னா அதாவது யூரின் போகிற உங்களுக்கு இடத்துல வந்து ஸ்ட்ரிக்சர் ஆஃப் யூரிட் தான் சொல்லுவோம், இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். சரிங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூரோலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து பிபி கண்ட்ரோல் இருக்குது, அது இல்லாமல் பிபி இருக்கிறவங்களுக்கு யூரின் பேக் போடணும்னு அவசியமே இல்லை. யூரின் பேக் போடணும்னா என்னத்தனா நம்ம யூரின் போகிற இடத்துல ஒரு அடைப்போ இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருந்தால் தான் நீங்கள் யூரின் பேக் இவ்வளோ நல்லா போடுறீங்க. அதனால் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோலஜிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து கரெக்டான அணுகுமுறை.
0: சரி, அடுத்த நூற்றுன்னு
3: சார் வணக்கம் சார்,
0: கேளுங்க கேளு கேளுங்க.
3: வணக்கம். இந்த பிபி சுகர் நார்மலோட வந்து மன அழுத்தன்றது வந்து குடம்புலயும் வரலாம், பல ரோத்துலயும் வரலாம், அதுக்கு வந்து மனுஷன் எப்படி சரி பண்ணிக்கிறது நம்ம, அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
1: இல்ல அதுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தன்றது பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்துல இன்பம் இருக்கும், ஒரு விஷயத்துல துன்பம் இருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சாவே பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும். இப்போ

0: பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா நம்ம மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். நிறைய பேர் என்னுவாங்க, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நான் 7 மணிக்கு போகிறேன், நைட்டு வர 7 மணி ஆகுது. நான் சொன்னேன் நைட்டு எக்ஸசைஸ் பண்ண வந்து டைம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் காலங்காட்டால் 5 மணிக்கு எழுந்து என்னால் எழவே முடியாது. நான் சொன்னால் 5 மணிக்கு எதுக்கு எக்ஸசைஸ் போங்க, சாப்பிட்டு 9:00 9:30 வாக்கிங் போங்க, நைட்டு 10 மணிக்கு வாக்கிங் போங்க. ஏன்னா எக்ஸசைஸ் எப்போ பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு இருக்குது. இப்போ சில பேர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்க, அது வந்து அவங்களோட பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். அதாவது ஒவ்வொருத்தங்க எப்படி எடுத்துக்கிறது அதை நாம்ளா மாற்றி நாம்ளா புரிஞ்சு மாற்றிக்கணும். அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட யோகா செஞ்சாலும் நம்மளோட வந்து மன அழுத்தம் குறையும், நம்மளுக்கு மென்டல் பீஸும் வரும். இன்னும் அப்படியும் நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகமானால் அதோட ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் மன அழுத்த டாக்டரை போய் பார்க்கணும்.
1: சரிங்க டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: வலி உங்க வாழ்க்கையை பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
7: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையின் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், ஜில்லுன்னு ஒரு AC மேலா.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: என்ன புது ஏசி, எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின், ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
6: இன்னைக்கு வானில் வசந்தம் தலைப்பு அழுத்தம் வேண்டாம் என்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நேர்களில் இணைந்து பல்வேறு ரத்த அழுத்தம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினுடைய இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள்.
7: நம்முடைய
8: தெளிவா
7: கேக்கலங்க. பின்மந்தையோட பக்கவாதம் வந்து நம்ம வந்து பாட்டே ஆகணும். ஏன்னா பின்மந்த பக்கவாதத்தோட முக்கியமான அறிகுறியே தலை சுத்தலும் வாந்தி வதத்தும் தான். ஆக்சுவலாக பிபி வதத்து பக்கவாதத்துக்கான ஒரு பிபினால்தான் பக்கவாதம் வரும், அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் சரியானா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை அணுகி பிபி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மூளைக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
9: சரிங்க டாக்டர். இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்க இந்த உயர் ரத்த அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிக்கிறதுல வந்து நமக்கு ரத்த அழுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்க இப்போ சதவீதமே கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30 பேருக்கு இருக்குன்னா 15 பேர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து அந்த 15 தெரிஞ்ச 15 பேர்லேயும் ரெகுலராக மருந்து சாப்பிட்றவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க டாக்டர். அதை ரெகுலராக மருந்து சாப்பிடாமல் இருக்கும்போது அதோட பாதிப்புகள் என்ன? ஒரு சிலர் வந்து திடீர்னு சாப்பிடுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. ஒரு சில சமயம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வருஷ கணக்கில் இருக்கும், அதே மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
7: இல்லைங்க, இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிபி இதுக்குன்னு தெரிஞ்சிச்சு நிறைய பேர் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதும் அதே ப்ராப்ளம் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டாக்டர் போனாங்க, பிபி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை போட்டால் வந்து சரியாயிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டர் என்ன சொன்னிமா, ஒரு மாதம் கழிச்சு வாங்கப்பா, திரும்ப பிபி செக் பண்ணிட்டு மாத்திரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னிருப்பாங்க. அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ பிபி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாத்திரை தேவைப்படும், ஒவ்வொரு டோஸில் தேவைப்படும். இப்போ 140, இப்போ 150, 100 இருந்தால் ஒரே மாத்திரை சரியாயிடும். ஆனால் 160 மேலே போனால் கண்டிப்பாக ரெண்டு மாத்திரை தேவைப்படும், சரிங்களா? 200 மேலே போனால் 3-4 மாத்திரை கூட தேவைப்படலாம். அதே மாதிரி மாத்திரை சாப்பிடும் போது கண்ட்ரோலில் இருக்கிறதா இல்லையான்னு முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் டேவோட மெயின் டீமே செக் யுவர் பிளட் ப்ரெஷர் ரெகுலர்லி, அதாவது கண்டிப்பாக பிபியை அப்பப்போ பார்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் என்னன்னா ஹோம் பிபி மானிட்டரிங் தான் சொல்லுவோம். அதாவது வீட்லேயே, ஏன்னா பிபின்றது இன்னைக்கு நாளைக்கு இருக்க போகிறதில்ல, நம்ம கூட வாழ்க்கை ஃபுல்லாக பயணிக்க போகிறது. ஆனால் வீட்டில் எல்லாருமே பிபி வாங்கிட்டு வீட்லேயே பிபி செக் பண்ணும், காலை ரெண்டு வாட்டி நைட் ரெண்டு வாட்டியும் செக் பண்ணால் தான் அவங்களோட ஆவரேஜ் லெவல் எவ்வளோன்னு தெரியும். அதை பொறுத்து தான் மாத்திரை தோசை மாற்றணும். சப்போஸ் அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு பிபி 100 நான் நல்லா தான் இருக்கேன்னு. ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமோ கிட்னி ஃபெயிலியரோ என்னாச்சும் ஒன்று வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் சொல்லுவோம், அப்போ அவங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சு கூடக்கு வாங்க கேட்பாங்க, ஏன் வந்துச்சுன்னு சிம்பிளாக சொல்லுவோம். பிபி இருந்துச்சு நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அதனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ பாதிப்பாக அடைஞ்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல பயன் கம்மி, பாதிப்பே அடையாமல் பார்க்கணும். அதுதான் வந்து நமக்கு முழு பயனை கொடுக்கும்.
9: சரிங்க டாக்டர்.

0: கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
1: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொற்குமா கேளுங்க.
1: கண்டிப்பா ஐயா, குண்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிபி அப்படிங்கறது கூட இருக்கும், அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். அதாவது 80 இருக்கிறது 90, 120 இருக்கிறது 130ங்கிறாங்க, அது உண்மைதானா? ஏன் குண்டா இருக்கிறவங்களுக்கு பொதுவா பிபி ஜாஸ்தியா இருக்கு, இதை பத்தி சொல்லுங்களேன்.
2: இல்ல இப்ப பாத்தீங்கன்னா, இதை வந்து என்னன்னா, நம்ம குண்டாக்கத்தை வந்து இங்கிலீஷ்ல ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா ஒபிசிட்டியும் பிபி இருக்கிறதுக்கான ஒரு பாத்தீங்கன்னா காரணங்கள். காரணம் என்னன்னா, அவங்களோட ஹார்மோன் லெவலாக இருக்கட்டும், இல்லை இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாறும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிபி வந்து, அவங்களுக்கும் பிபி பார்த்தீங்கன்னா 120-80 தான் நார்மல். நம்ம 80 வயசு இருந்தாலும் சரி, 30 வயசு 100 கிலோ இருந்தாலும் சரி, 50 கிலோ இருந்தாலும் சரி, நார்மல் பிபினா 120-80 தான். ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து 140-90 மேலே தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம். அதனால் என்னென்னா, அதே மாதிரி குண்டா இருக்கவங்கன்னா பிபி கஃப் சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கஃப் இருக்கும். குண்டா இருக்கவங்களோட பிபி கஃபே வேறு, சரிங்களா? அதனால் அந்த கஃபை கரெக்டாக பார்த்து தான் நமக்கு கரெக்டான பிபி தெரியும்.
0: சரிங்க, அடுத்த நம்மளுடைய கேளுங்க. கேளு கேளுங்க.
3: ஹலோ வணக்கம் ஐயா.
0: நான் கேளுங்க.
3: நான் திருப்பூர் மாவட்டம் குறுநிகழ்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசுறேங்க. அதாவது எனக்கு வந்து கிட்னியில கொஞ்சம் சின்ன பிரச்சனை. என்னங்க அப்படின்னா, வந்து கிட்னி சுத்தி பொறு பொறு பொருன்னு ஒரு பொருள் உடனே இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அது தனியா வந்து கோமியவரி முறையில ஒரு சொட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுங்க.
0: சரி.
3: ஆனா இந்த முதுகு வலி வந்து
2: மாத்திரைக்கு சைட் எஃபெக்ட் இருக்குதான்னு கேட்டா, எல்லா மாத்திரையும் கண்டிப்பா சைட் எஃபெக்ட் இருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா மருத்துவ அனுகூலம்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் மாத்திரை சைட் எஃபெக்ட் பத்தி எங்களுக்கு தெரியும், ஆனா ஹோமியோபதி மாத்திரை சைட் எஃபெக்ட் பத்தி அந்தந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் தான் சொல்லணும். அதே மாதிரி ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீராய்டு மாத்திரைன்னு சொல்லுவோம், ஸ்டீராய்டு மாத்திரை போட்டா அதோட சைட் எஃபெக்ட் பிபி அதிகமா இருக்கு. இன்னொன்று எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபார்மசியில போயிட்டு வலி மாத்திரை வாங்குவாங்க, அதை NSAIDன்னு சொல்லுவோம். அதோட சைட் எஃபெக்ட்டும் கிட்னி ப்ராப்ளமும், அதுதான் பிபி அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பா மாத்திரை நீங்க ரொம்ப காலமா போறீங்கன்னா ரெகுலர் செக்அப் கண்டிப்பா டாக்டரை போய் அணுகி அதுக்கேத்த மாதிரி கிட்னிக்கான பரிசோதனை பண்ணி தான் ஆகணும்.
0: அடுத்து நம்ம கேளுங்க. கேளு கேளுங்க.
4: ஹலோ.
0: கேளுங்க கேளு கேளுங்க.
4: ஐயா வணக்கம், நான் மலையில ஒரு கண்ணப்பன் தங்கராஜ்
0: பேசுறேன்.
4: ஐயா நான் ரொம்ப சோர்வா இருக்குது, லோ பிரஷர் சொல்லி டாக்டர் சொன்னாங்க. மாத்திரை எடுத்துருந்து இப்ப விட்டுடுங்க. அந்த நேரத்துக்கு நேரம் சாப்பிட போனாக்கா அப்படியே மயக்கி வர மாதிரி சோர்வா இருக்குது, லோ மோஷன் அது இதாகுது அடிக்கடி.
2: மாத்திரை ஓவர் டோஸ் ஆகிட்டு லோ பிபி ஆனால் தலை சுத்தலாம், சரிங்களா? மற்ற காரணங்கள் தலை சுத்தத்தை நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தாகணும். உங்களோட ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து செக் பண்ணணும். லோ பிபிக்கு மாத்திரை தேவையான கண்டிப்பாக தேவை கிடையாது. பிபி மாத்திரை போடுறவங்களுக்கு ரொம்ப லோவான மட்டும் மாத்திரை டோஸை கம்மி பண்ணணும்.
0: சரிங்க டாக்டர். அடுத்த நம்ம நேர் கேளுங்க.
5: கேளுங்க.
0: கேளுங்கம்மா.
5: சார் எனக்கு 38 வயசு
2: ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு சைட் எஃபெக்ட் இருக்குது, அதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு ஃபெட்டிக்னு சொல்லுவோம், நீங்க சொல்ற சிம்டம் எல்லாம் சோர்வாக்கிறது எல்லாம் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். ஃபெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரையோட சைட் எஃபெக்ட். மீ பிபிக்கு எப்படினா பீட்டா பிளாக்கர்ஸ்னு சொல்லுவோம், ஜிஹெச்ல நிறையா கொடுப்பாங்க, நாங்களும் நிறையா கொடுப்போம். அதனால் அது வந்து மாத்திரையோட சைட் எஃபெக்டாக இல்லையான்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற காரணங்களை பார்க்கணும். மற்ற காரணங்கள் எதுவுமே இல்லை, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் கிடையாது, ரத்தம் நார்மலாகுது, கிட்னி நார்மலாகுது, எல்லாம் நார்மலாகுதுன்னா அந்த பிபி மாத்திரையை மாற்றிட்டு இன்னொரு மாத்திரையை கொடுப்போம். அதனால நீங்க வந்து மருத்துவ
0: கன்சல்ட் பண்ணும்
2: பிபி கண்ட்ரோல் இருக்கிறது நல்ல விஷயம். அதனால அதனால சோர்வு கிடையாது. ஆனால் மாத்திரை சைட் எஃபெக்டா இல்லையான்னு பார்க்க வந்து மருத்துவ அணுகி எனக்கு எல்லாமே நார்மலாகுன்னா மாத்திரைனால இருக்குதா இல்லையான்னு கேட்டு அந்த மாத்திரைக்கு போல இன்னொரு மாத்திரை கொடுப்போம்.
0: சரிங்க டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
10: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிரம். குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
11: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
13: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
14: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
15: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
16: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
17: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
16: தொடர்ந்து 100% தேர்ச்சி.
17: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி.
16: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி.
17: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
16: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, தருமபுரி.
18: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் and autonomous institution da best choice. Vibrant ana 10 ku merpatta students club, state of the art laboratory facilities, thani thaniya ella departments ku irukku, well stocked library with 25000 plus books. Samaniyargalaiyum sadhaneyalaragum Annapurna Engineering College and Autonomous Institution, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
15: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
19: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
9: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழுத்தம் வேண்டாம். இன்னைக்கு நேரலுடன் இணைந்து பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினுடைய இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள்.
1: நம்மளோட நேர கேள்வி கேட்கலாம் சார், நேரோட கேள்வி கேட்கலாம். கேளுங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா, நான் கோயம்புத்தூர் மாவட்டங்க, மீனம்பாளையம் பழனிசாமிங்க.
1: கேளுங்க, கேள்வி கேளுங்க.
2: ஐயா, எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குங்க.
1: சரி.
2: வயசு 70ங்க.
1: சரி.
2: இப்ப நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு
1: இருக்கிறேன்.
2: ஆனா கால் வந்து வீக்கம் வந்திருக்குங்க. இப்போ மறுபடியும் வீக்கம் இருந்துச்சு, மருந்து மாத்திரை சாப்பிட்டு போட இப்ப கால் வீக்கம், ரெண்டு காலும் இந்த ஒரு வாரத்துலதாங்க வீக்கம். நேற்று செக் பண்ணி பார்த்தங்க, அதுல வந்து சக்கரை நார்மலா தான் இருக்குது, பிரஷர் 150 இருக்குது.
3: அதுதான், 150 பிரஷர் அதிகமா தாங்க இருக்குது. சரிங்களா, அதுக்குனா மருத்துவ நினைச்ச மாத்திரை வந்து எக்ஸ்ட்ராவா வந்து போட்டாதுங்களா?
2: இல்லைங்க, அந்த கொடுத்த மாத்திரையே கண்டினியூவா சாப்பிட்டு இருக்கிறேன்.
3: இல்லைங்க,
2: இன்சுலின் போடுறேங்க ரெண்டு நேரம்.
3: இன்சுலின்

0: மட்டும்தான் வரேன். ஆனாலும் டயர்டா இருக்கு, அதுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் ஒரு மாத்திரை வருது இல்லைங்களா, நியூரோகைன், அது ரெகுலரா சாப்பிடலாங்களா? அங்க மெடிக்கல் ஸ்டோர்ல சாப்பிடலாம், ஒண்ணு தப்பு இல்லைன்றாங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
1: இல்லப்பா, ஆக்சுவலாக என்னன்னா, இந்த விட்டமின் பி, அதாவது பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுல பயன் இருக்குன்னு சொன்னால் பெருசாக பயன் இல்லை. அதாவது அது சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக போகிறதுக்கு பயன் இருக்குன்னா பெருசாக பயன் இல்லை. அதே மாதிரி இந்த விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் கம்மியாகுமான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரையல்ஸ் பண்ணோம். அதுபடி என்னென்னா, நார்மலாக சத்துள்ள நார்மலாக இருக்கவங்களுக்கு அது அது பெருசாக ஹார்ட் அட்டாக்லாம் கம்மி பண்ணலை, பிபியும் குறைக்காது, சுகரும் குறைக்காது. ஆனால் என்ன, குறைபாடு உள்ளவங்களுக்கு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்ணும், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு அதுதான் கேட்டால் அது தேவையில்லாத ஒரு இது தான். ஆனால் குறைபாடு இருந்தால் மட்டும் சாப்பிடணும். அதே மாதிரி உங்கள் பிபி 160 அதிகம் ஐயா, எப்பயுமே நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு இது தான். நான் சொன்ன மாதிரி உங்கள் பிபி வீட்டில் 130-180 கீழே இருக்கணும், சரிங்களா? அப்படி ஹாஸ்பிட்டலில் வந்தால் 130 கீழே, அதாவது 120 தான் இப்போ கட் ஆஃப் ஆக்சுவலாக. ஆனால் ஹாஸ்பிட்டலில் 10 அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம், ஏன்னா ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஹாஸ்பிட்டலில் வந்தாவே பயம் வரும், அந்த பயத்தினால ஒரு 10 அதிகமாகும், சரிங்களா? ஆனால் ஹாஸ்பிட்டலில் வரும்போது அட்லீஸ்ட் 130 கீழே இருக்கணும். அதனால் உங்கள் பிபி இன்னும் அதிகமாக தான் ஏன் இருக்குது, அந்த பிபி நம்ம இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் நீங்கள் மருத்துவம் அணுகணும், மறக்காமல் உப்பை கம்மியாக சாப்பிடுங்க. எப்படி நம்மளோட பிரதமர் எண்ணெயை கம்மி பண்ணணும், பெட்ரோல் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோல் ஆக்சுவலாக உப்பு ஓவராலாக இந்தியாவில் 2025 நம்ம 25-30% கம்மி பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அது இன்னும் நம்மளால் கம்மி பண்ண முதல்ல, அதனால் 2030 30% உப்பை கம்மி பண்ணணும்.
2: சரிங்க டாக்டர், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்தாலே ஒய்க்கலா ஒரு பிபி டாக்டரை பார்த்தோன்னு, அதே மாதிரி ஒரு பிபி எடுக்கிறதா இருந்தால் என்ன முறையில் எடுக்கிறதுன்றது சரியான ஒரு அளவுக்குள்ள காட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்லேயே 2 எடுத்து பார்க்கணுன்னு சொல்கிறீங்க, அப்போது அவங்க மாதிரிலாம் எடுத்து பார்க்கும்பொழுது என்னென்ன கண்டிஷன்ஸ் அதில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிபி அளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்?
1: அதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஹோம் பிபி மானிட்டரிங் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வர பிபி மிஷினில் நிறையா இதில் கியூஆர் கோடில் வீடியோ இருக்குது, இல்லைனா யூடியூப்பில் வீடியோ. மெயினாக என்னென்னா 5 நிம்மதியாக உட்காரணும். அதே மாதிரி டீ காஃபி 1/2 hour குடிக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, சாஃப்ட் அதெல்லாமே அந்த சுகரி ட்ரிங்க்ஸும் எதுவும் நம்ம நம்ம குடிக்கூடாது. மெயினாக கெஃபினேட்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், அது எதுவுமே நம்ம குடிக்காமல் உட்காந்து கை இந்த மாதிரி ஒரு சேரில் வச்சு கை சப்போர்ட் வச்சு நம்ம கை பிபி பார்க்குற அளவும் இதயம் லெவலும் சேம் லெவலில் இருக்கணும். அந்த கையும் இதயமும் சேம் லெவலில் வைக்கணும். சேம் லெவலில் வச்சு பிபி அழுத்தினா ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் இருக்கணும், 1-2 கழிச்சு இன்னொரு ரீடிங் இருக்கணும். அந்த 2 ரீடிங்கும் சும்மா நம்ம தோராயமாக சொல்லக்கூடாது, ஐடியாவில் ஒரு பேப்பர்லேயோ ஒரு டைரியிலையோ எழுதி வைக்கணும். டாக்டர் போகும்போது அது 120-78 நீங்கள் தோராயமாக 140 அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு 148 வேலை, 138 வேலை. ஏன்னா 148 கண்ட்ரோல் இல்லை, 138 அதுவும் வீட்டில் பார்க்குற பிபி 138 அதிகம். வீட்டில் எனக்கு 130 தான் வேணும். ஹாஸ்பிட்டலில் வரும்போது நான் சொன்ன மாதிரி 140 கூட சம்டைம்ஸ் ஓகேன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டாஃபே 130 தான்.
2: சரிங்க டாக்டர், நம்மளுடைய நேரத்தில் சரிங்க டாக்டர், தொடர்ந்து பேசுவோம்.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளியில்.

0: உலக தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
5: எப்படி?
4: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லட்சம் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
6: இன்று முதல் மே 17 வரை
7: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
8: அவன பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி என்ன? தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
9: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
10: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம், TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
12: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
13: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
14: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
15: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
16: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
17: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
18: நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானிலையில் வசந்தத்தில் நேரில் ரத்த அழுத்தம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையுடைய இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள்.
19: சார், இப்போ நீங்கள் சொன்னப்பில் இதில் உணவோட பங்கு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த உப்பு அப்படிங்கிறது இந்த ரத்த அழுத்தத்தில் ரொம்ப முக்கியமான நேரடியான ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. அப்படின்றப்ப நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களும் நம்ம கவனத்தில் எடுத்துட்டோம்னா, இந்த ரத்த அழுத்தம் மட்டும் இல்லை. ஏன்னா ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னப்பில் அது வந்து சரியாக கவனிக்காமல் போகும்போது அடுத்தது ஸ்ட்ரோக்காக மாறுது, இல்லை ஹார்ட் அட்டாக் மாறுது. அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம வந்து சரியான முறையில் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ரத்த அழுத்தம் சரியாக இருக்கிறதுக்கு நம்ம உணவில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் சார்? உணவு பழக்கங்களில் எதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ குறிப்பாக நம்ம இந்த துரித உணவுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது? முழுசாக ஒதுக்கி வைக்கல அப்படின்னா கூட தவிர்த்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க?
0: இல்லை, மெயினாக பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க. இப்போ இந்தியாவோட ஒவ்வொரு வீட்லேயும் சராசரியாக 2 மடங்கு அதிகமாக உப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ WHO என்ன சொல்கிறாங்கன்னா 5 கிராம் உப்பு தான் போதும். நாம் 11-12 கிராம் உப்பு போடுறோம். சரிங்களா? அப்படி நினைத்தோம்னா உப்பு அதிகமாகுது. உப்பு அதிகமானா ஆப்வியஸாக பிபி வரதான் போகுது. அதனால் என்னென்னா அதே மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சுவையாக இருக்கணும்னு. அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு. நாக்கு

0: வந்து நீங்கள் உப்பு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா நாக்கு எவ்வளோ உப்பு கொடுக்குங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும், புரியுதுங்களா? அப்போ உப்பு கம்மியாக சாப்பிட்டா ஒரு மாதம் அந்த மாதம் மட்டும்தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு கம்மியாக தெரியும், ஒரு மாதம் கழித்து நாக்கே மாறிக்கும். மெயினாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சால்ட் போடுறத நம்ம கம்மி பண்ணலாம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து வருது, ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்டிலே 80% உப்பு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யாரெல்லாம் சரி அரிசியில் உப்பு போடுவோம், சப்பாத்தி வந்து மாவு பேசும் போது உப்பு போடுவோம், ஃபஸ்ட்டு அதை தவிர்க்கணும். அது தவிர்க்கமெல்லாம் சிம்பிள், இப்போ தயிர் எடுத்துக்கணும், சாப்பாடு எடுத்துக்கணும், அதில் உப்பு தேவையே கிடையாது. தயிருக்கு உப்பு போடுறது, ஊறுகாய் சாப்பிட்றது, அப்பளம் சாப்பிட்றது, கருவாடை சாப்பிட்றது, இல்லை சிம்பிளாக பொதி, அதாவது உப்புனால என்னென்ன ஐட்டமெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சால்ட் ஃபஸ்ட்டு நம்ம அதை தவிர்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 30% உப்பு நான் கம்மி பண்ண சொன்னேன், அது எப்படி கம்மி பண்ணலான்னா இப்போ ஒரு மாதத்துக்கு இப்போ 3 மாதத்துக்கு நம்ம 3 பேக்கெட் உப்பு வாங்குறோன்னா வீட்டில் அம்மா கிட்ட சொந்து சொன்னிருந்தோம் 3 மாதத்துக்கு 2 பேக்கெட் உப்பு தான், இதை வச்சு ஒவ்வொன்றிலையும் கம்மி பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணாதான் சார் உப்பை நம்ம கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் பியூரா சால்ட் யூஸ் பண்ணுறேன், நான் ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணுறேன், அப்படி கிடையாது. எந்த உப்பானாலும் அது சோடியம் குளோரைட் தான், சோடியம்னா உப்பு காரணம். ராக் சால்ட் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை, உப்புனா சோடியம் குளோரைட் தான். அதனால எல்லா உப்புலையும் சோடியம் தான் இருக்குது, எல்லா உப்புனாலும் பிபி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்களும் அதிகமாக சாப்பிடணும் நம்ம.
1: சரிங்க டாக்டர், அடுத்து நமக்கு கேளுங்க.
2: ஹலோ,
1: கேளுங்க கேளுங்க.
2: சார் பாலகோடு சக்தியில் பேசுறேன் சார்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க
2: சார். அது இது பிபிக்கு அறிவான தலைப்பு கொடுத்தாரு சார்.
1: சரிங்க, உங்க கேள்வி மட்டும் கேளுங்க, நேரம் முடிய போகுது, டக்குன்னு கேள்வி கேட்டீங்கன்னா வேலை முடியும்.
2: இல்ல இல்ல, எங்க வீட்டுல அடி அடிக்கு தலை சுத்தல் வருதுங்க சார், டயர்டா உக்காந்துறாங்க. செக்அப் போ பண்ணங்க, எல்லாமே கம்மியா இருக்கு சார், பிபி சுகர் எல்லாமே கம்மியா தான் இருக்கு.
1: சரி,
2: அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னாங்க.
1: சரி,
2: அதான் சார் சொன்னதுனால ஒரு விளக்கம் கேட்கலாம்.
1: சரி ஓகே,
0: அதுதான் இப்போ எல்லாமே நல்லா இருக்குன்னா நமக்கு அட்லீஸ்ட் பயம் கம்மிங்கப்பா. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடிக்கு தடசுதான் நம்ம மற்ற காரணங்கள் பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை டாக்டரோ இல்லை நம்ம நியூரோ டாக்டரோ பார்த்தாகணும்.
1: சரி, நிறைய ஒரு நேரோட கேள்வி கேட்கலாம். கேளுங்க கேளுங்க.
3: கேளுங்க
1: கேளுங்க.
3: ஐயா எனக்கு பிபி சுகர்லாம் எதுவுமே இல்லையா, ஆனால் நைட்டு வந்து 3 மணி நேரம் கூட தூங்க முடியாது, தூக்கமே வரதில்லைங்க. எல்லா விவசாயம் காட்டு வேலை எல்லாமே செய்யறேங்க, தூக்கமே
1: வரதில்லைங்கய்யா.
0: சரி, தூக்கமின்மையும் ஒரு நமக்கு பிரச்சனையா. இன்னொன்று பிபி சுகர்லன்னு நீங்க செக் பண்ணி தான் சொல்லணும். நிறைய பேர் தான் சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கா அதனால இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் கடைசி ஒரு வருஷத்துக்கு செக் பண்ணியிருந்தால் ஓகே, எல்லாம் திரும்ப செக் பண்ணுங்க. இன்னொன்று தூக்கமின்மையை வந்து இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா மனநல டாக்டர் தான், அவங்க தான் தூக்கத்துக்கும் நம்மளுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் மறக்காம அவங்கள வந்து பார்த்து அணுகுவோம்.
1: சரிங்க டாக்டர், குறிப்பாக ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்த நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இந்திய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய சவாலாக இருக்குது. அதில் வந்து அது முக்கியமாக இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து சுகர்லாம் கூட ஏதோ ஒரு அறிகுறியை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது, பட் ஆனால் பிபியை வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. அப்படின்றப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக சரியான முறையில் மேலாண்மை செய்கிறதுன்றது ரொம்ப அவசியம், சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கிறதுன்றது அவசியம். நீங்கள் சொன்னப்பில் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களே அதுக்கான விஷயங்களில் கவனம் செலுத்தி, அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி, உணவில் மாற்றங்கள் கொண்டு வந்து, வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து, இருந்தாலும் பரிசோதனைகள் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கான சரியான சிகிச்சை முறைகளும் எடுக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி டாக்டர்.
0: நன்றி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
10: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜு

0: Patient Pharmacy College, Physiotherapy College, Nursing College and Institute of Health Science என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர்.

0: ஆர்கேஜி நெய்
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானல் வசந்தம் அழுத்தம் வேண்டாம் என்ற தலைப்புல தான் வளம் வந்தது. நேரலையில இணைந்து ரத்த அழுத்தம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இதய நல சிறப்பு நிபுணர் டாக்டர் சண்முகம் அவர்கள். உடன் இணைந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்குபெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
8: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தர்மபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
7: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
9: புத்தகம் வாசிப்பதை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையதளம் என அறிவியல் வளர்ச்சியில்

0: ஒன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
1: புத்தகம் வாசிப்பதை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையதளம் என அறிவியல் வளர்ச்சியில் ஊடகங்கள் வளர்ந்து கொண்டே போகும்போது வாசிப்பது என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக எல்லாரும் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நாளிதழ் வாசிப்பது குறைந்து விட்டது. அதிலும் காட்சி ஊடகங்களின் அபரிமிதமான தாக்கங்களால் வீட்டில் பெண்கள் வாசிப்பது என்பது இல்லாமலேயே போய்விட்டது. குழந்தைகள் பள்ளிப்பாடங்களை படிப்பது கூட கடனுக்கே என்று ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசியும் விவாதித்தும் வருகிறோம். இருந்தாலும் நாளிதழ், வார இதழ், மாத இதழ்களின் உற்பத்தி குறைந்து போயிருக்கிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. நாளொரு இதழாய் புதிது புதிதாய் சஞ்சிகைகள் பெருகி கொண்டுதான் போகின்றன. புத்தகங்களின் வருகையோ அபரிமிதமான வளர்ச்சியைத்தான் எட்டியுள்ளது. ஆங்காங்கே நடக்கும் புத்தக திருவிழாக்களில் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்று தீர்கின்றன. திருவிழா கூட்டம் போல மக்கள் வந்து வாங்கி திரும்புகின்றனர். அப்படியானால் உண்மையில் ஊடகங்களின் வளர்ச்சியால் புத்தக வாசிப்பு குறைந்து விட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு சிக்கலான கேள்வியே. புத்தகங்களை மக்கள் வாங்குகின்றனர். இருக்கின்ற மக்கள் தொகை அளவுக்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றனவா? வாங்குகின்ற புத்தகங்களை சிரத்தையோடு நாம் வாசிக்கின்றோமா? நாம் வாங்குகின்ற புத்தகங்களில் எத்தனை சதவீதம் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவை? இவையெல்லாம் கேள்விக்குறிகளே. சிலர் புத்தகங்களை வழிகாட்டிகளாக கருதி வாசிக்கின்றனர். சிலர் பொழுதுபோக்குக்காக வாசிக்கின்றனர். நம்மில் பலர் இரவில் தூக்கம் வருவதற்கு உதவுகிற தூக்க மாத்திரைகளாக புத்தகங்களை வாசிக்கின்றோம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம் நாட்டின் பிரதமராக இருந்தபோது ஒரு முறை சென்னைக்கு வருகிறார். வந்தவர் அன்று வாசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை சொல்லி அதை நூலகத்திலிருந்து தருவித்து தருமாறு கேட்கிறார். அந்த புத்தகம் அந்த மாதத்தில் வெளியாகியிருக்கின்ற பொருளாதாரம் குறித்த மிக முக்கியமான புத்தகம். பிரதமர் கேட்டவுடன் அதிகாரிகள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய நூலகமான கன்னிமாறா நூலகத்திற்கு செல்கின்றனர். அங்கு விசாரித்ததில் அந்த புத்தகம் நூலகத்திற்கு வாங்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கின்றனர். நூலக அலமாரிகளில் தேடி பார்த்தால் அந்த நூல் அங்கு இல்லை. உடனே நூலக அதிகாரிகள் அந்த நூலை வேறு யாரேனும் எடுத்துச் சென்றிருக்கிறார்களா என்பதை அறிய புத்தகம் வழங்கும் பேரெட்டில் தேடுகின்றனர். அந்த பேரெட்டில் நூலின் பெயரை எழுதி ஒருவர் கையெழுத்திட்டு எடுத்துச் சென்றிருக்கிறார். அந்த கையெழுத்தில் என்ன பெயர் இருக்கிறது தெரியுமா? சி.என். அண்ணாதுரை. ஆம், பேரறிஞர் அண்ணாவின் பெயர்தான் அது. மிகப்பெரிய எழுத்தாளரும் அறிஞரும் பிரதமருமான நேரு அவர்கள் விரும்பிய அந்த புத்தகத்தை அவரைப் போலவே விரும்பி அவருக்கு முன்னரேயே படிக்க எடுத்துச் சென்றிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நல்ல புத்தகங்களை வாசிக்கும் ஆர்வ எண்ணங்களில் அறிஞர்கள் ஒத்துப்போவது சகஜம்தானே?
0: நேயர்கள் இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

இன்று தரிசிக்க இருக்கும் ஆலயம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆரகாலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகந்நாயகி சமேத ஸ்ரீ காமநாதீஸ்வரர் திருக்கோவில்.

0: கிழக்கு நோக்கி ஒரு நுழைவாயில் வளைவுடன் அமைந்துள்ளது. அந்த வளைவை தொடர்ந்து இருபுறமும் மண்டபங்களும் அம்பாள் சன்னதிக்கான நுழைவு வாயிலும் உள்ளன. துஜஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் ரிஷபம் இடபம் ஆகியவை மும்மடங்கு ராஜகோபுரத்தின் முன்புறத்திலும், எட்டாவது பைரவர் கபால பைரவர் தெற்கு நோக்கியவாறு ராஜகோபுரத்தின் மேல் அடுக்கிலும் அமைந்துள்ளன. உள்பிரகாரத்தில் சப்த மாத்திரிகர்கள், ஐயனார், லிங்கங்கள், சுப்பிரமணியர், ஆறு பைரவர்கள் வெவ்வேறு இடங்களிலும், நவகிரகங்கள், சந்திரன் ஆகியோர் உள்ளனர். கால பைரவர், அசிரங்க பைரவர், சம்ஹார பைரவர், ருரு பைரவர், குரோதன பைரவர், கபால பைரவர், ருத்ர பைரவர், உன்மத்த பைரவர் ஆகிய அஷ்ட பைரவர்களுக்கான அறியப்படும் கோவிலாக இது திகழ்கின்றது. ஏழாவது பீஷ்ம பைரவர் ராஜகோபுரத்தின் இடது பக்கத்திலும், ஒரு சிறிய மண்டபத்தின் கீழ் பலிபீடம் வடிவிலும் இருக்கிறார். கருவறை, அந்தரளம், அர்த்த மண்டபம், ஒருமுக மண்டபம், 16 தூண் மண்டபம், 100 தூண் மண்டபம் ஆகியவற்றை கொண்டது இந்த திருக்கோவில். கருவறை, ஜகதி, குமுதம், பட்டிகையுடன் கூடிய பாத பந்த அதிஷ்டானத்தில் உள்ளது. கருவறையில் 3 அடுக்கு திராவிட செங்கல் விமானம் உள்ளது. அரசன் வானகோவராயர் தன் மனைவி புண்ணியவாட்டி நாச்சியாருடன் இந்த மகாதை மண்டலத்தை ஆரக்காலூரை தலைநகராக கொண்டு வானகோவராயர் ஆட்சி செய்தார். சோழர், பாண்டியர், வானகோவராயர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள் கருவறை சுவரை சுற்றி காணப்படுகின்றன. அவை முக்கியமான தினசரி பூஜைக்காக வழங்கப்படும் நன்கொடைகளை பற்றி பேசுகின்றன. வசிஷ்ட முனிவர் இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகின்றது. பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது நாளில், அஷ்டமி நாளன்று நடைபெறும் நள்ளிரவு பூஜைக்காக மக்கள் இந்த கோவிலில் பெரும் அளவில் திரள்கின்றனர். இந்த கோவிலின் ஸ்ரீ சிவனையும் சூரியன் வழிபடுவதாக நம்பப்படுகின்றது. பங்குனி உத்திரம் திருவிழாவின் போது ஏற்படும் நட்சத்திர நாளில் சூரியனின் கதிர்கள் மூலவர் மீது விழுவது வழக்கம். இப்படியாக பல சிறப்புகளை கொண்ட சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஆரகலூர் ஸ்ரீ ஜெகநாயகி சமேத காமநாதீஸ்வரர் திருக்கோவிலை குறித்து கோவில் குருக்கள் கார்த்திகேயன் அவர்கள் மேலும் எடுத்துரைக்கிறார்.
1: குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மோ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் ரிஷயேவோ ரோஹீனாம் இதயே சர்வத்யானாம் தட்சிணாமூர்த்தி குருவே நமோ நமஹ. இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முற்பட்ட கோவில் என்று கல்வெட்டில் இருக்குது. இது வந்து ரதிமன்மதனாகப்பட்ட காமன் பூஜை பண்ணதுனால இந்த காமநாதீஸ்வரர் அப்படின்னு இது கல்வெட்டில் இருக்குங்க. ரெண்டாவது வந்து இது வசிஷ்டர் வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறதா கல்வெட்டில் இருக்குது. அடுத்தது வந்து இங்கே வந்து சேலம் மாவட்டத்தில் பஞ்சபூத ஸ்தலத்தில் இது வாயு ஸ்தலம். முதல் ஸ்தலம் வந்து பேலூர், அடுத்தது ஏத்தாப்பூர், அடுத்தது ஆத்தூர் கோட்டை, அடுத்தது ஆரகலூர், அதுக்கடுத்து ஒரு 5 கிலோமீட்டரில் கோகியூர்னு ஒரு ஊர் இருக்குது. இது சேலம் மாவட்டத்தில் பஞ்சபூத ஸ்தலத்தில் இது வாயு ஸ்தலம். இது வந்து அஷ்ட பைரவர் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அந்த காலத்திலேயே அஷ்ட பைரவர் வந்து அசிதாங்க பைரவர், குரோதர பைரவர், சண்ட பைரவர், ருது பைரவர், சுவர்ணாகர்ஷண பைரவர், கபால பைரவர், பீஷ்ம பைரவர்னு 8 பைரவர் வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த காலத்திலே. இது வந்து அஷ்டதிக் பாலகரா, க்ஷேத்திர பாலகரா இங்கே வந்து நிறுவனம் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து தரிசனம் பண்ணால் பூர்வ ஜென்ம கர்மாக்கள்லாம் நிவர்த்தியாகுது. ரெண்டாவது வந்து இங்கே வந்துக்கிட்ட தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே சிறப்பு அபிஷேகம் பூஜை நடக்குது பைரவருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் 4-6 அபிஷேகம் வந்து செஞ்சு கொண்டுருக்குறாங்க. ரெண்டாவது தேய்பிறை அஷ்டமி, பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு 8வது நாள் தேய்பிறை அஷ்டமியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 பேர் தரிசனம் பண்ணுறாங்க. இது கார்த்தால 10 மணிக்கு ஹோமம் அபிஷேகம், 12 மணிக்கு தீபாராதனை, அதுக்கு நடை திறந்தே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு உச்சவருக்கு ஒரு தீபாரணை பண்ணி நடை சாத்திடுவோம் 12 மணிக்கு. இங்கே வந்து தரிசனம் பண்ணால் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி, சேலம், மெட்ராஸ் எல்லா ஊரிலும் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. நைட்டு இருந்து தங்கிட்டு தரிசனம் பார்த்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதில் வந்து பங்குனி மாதம் பிரம்ம

பிரம்மோற்சவம் நடக்குதுங்க. பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் 10 நாள் கொடியேற்றி பக்கத்து கிராமத்தில் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் 10 நாளைக்கு கட்டளை செய்கிறாங்க. இதில் உள்ளே நுழைஞ்ச உடனே கொடி மரம் இருக்குது, பலிபீடம், நந்தி, அது மாதிரி எண்ட சைடு ராஜகோபுரம், 5 நாளைக்கு ராஜகோபுரம். ராஜகோபுரம் முடிஞ்சோடனே உள்ளே மகிழமருத்து விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் ஒருத்தர் இருக்கார். இது வந்து 1000 கால மண்டபம் ஒன்று பேர். அதுக்கு அடுத்தது உள்ளே நுழைஞ்சோம்னா ராஜகோபுரம். ராஜகோபுரம் முடிஞ்ச உடனே உள்ளே வந்து நேராக விநாயகர் சன்னதி, நேராக பார்த்திங்கன்னா காமநாதீஸ்வரர் சன்னதி, அப்படியே வளம் வந்தோன்னா கோஷ்ட கணபதி, குரு தட்சிணாமூர்த்தி, அதுக்கு ஏற்றா அப்படியே குருபைரவர் இருக்கார். அதை விட்டால் 4 வரலாம் இருக்காங்க. சப்த கன்னி சப்தமாக தான் இருக்குது. 6 முகம் கொண்ட 3 அடியில் 6 முகம் கொண்ட சுப்பிரமணியர் இருக்கார், பிரதோஷ நாயகர் இருக்கார், கஜலட்சுமி இருக்காங்க, அன்னபூரணி இருக்காங்க, காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்குது, அதை விட்டால் வீரபத்திரர் சன்னதி இருக்குது, 63 நாயன்மார் சன்னதி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அது அப்படியே வளம் வந்தோம்னா அஷ்டபுஜ காலபைரவர், அவர் தான் சிறப்பு அபிஷேகம் பூஜை எல்லாம் அன்றைக்கி. அடுத்த பிரகாரம் தான் வந்து நடராஜர் சன்னதி. நடராஜர் சன்னதி முடிஞ்ச நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதிக்கு ஏற்றாப்புல சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கார். சொர்ண ஆகர்ஷ பைரவர் அடுத்து விட்டு சனீஸ்வர பகவான் எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இடது பக்கம் வந்து கோவில் கட்டின வானக்கோவராய பூபதி சோழர்ந்தும் புண்ணியவதி நாட்டியார் அவங்களுடைய உருவ சிலை இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தா அம்மன் சன்னதி. அம்மன் சன்னதியில் பிரகன்நாயகி அம்மான்னு சொல்லிட்டு அங்கே 3 நில ராஜகோபுரத்தில் உள்ளே உழைஞ்சிங்கன்னா ராஜகோபுரத்தில் அம்மன் சன்னதி இருக்குது. இரு பிரகாரம் பிள்ளையார் சுப்பிரமணியர்லாம் இருக்கார். இது முன்னாடி சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. தரிசனம் மட்டும் வரலாங்க.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: எட்டு பைரவர்கள் இருக்கிற இந்த திருக்கோயிலோட சிறப்பு என்ன? இந்த பைரவர்கள் வழிபாடு அப்படிங்கிறது குறிப்பாக இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சு அவங்க வழிபட்டாங்கன்னா என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் இங்கே பழிக்குது பற்றி கொஞ்சம்?
2: அதாவது கல்யாணம் ஆகாதவங்க தரிசனம் பண்ணிட்டு அந்த பூசணிக்கால விளக்கு போடுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த பைரவருக்கு வந்து அஷ்டபூஜை கால பைரவருங்கிறதுனால எலுமிச்சை மரத்தில் விளக்கு போடுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களும் அவன் ஜாதகத்தை கொண்டு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நல்லா நிறையா பேர் கல்யாணம் ஆகியிருக்கிறாரியா. இது நடந்த உண்மை நடந்துன்னு இருக்குது. அஷ்டபைரவர் வந்து புணுகு சாத்துவாங்க. அந்த புணுகு சாத்தி அந்த நினைச்சி அர்ச்சனை பண்ணி ஹோமத்துடைய மையை கொடுத்து தடவிண்டா ரொம்ப மனசுக்கு இதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்லா முன்னேற்றம் வருதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து ஆர்வமாக வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் அஷ்டபைரவர் தரிசனம் பண்ணுறது விசேஷம்.
1: வேறு என்னென்ன மாதிரியான வேண்டுதல்களுக்காக பொதுவாக வர்றாங்க? கோயில் காலையில் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கோம் நீங்கள், அதுக்கப்புறம் மாலையில் என்ன நேரம் வரைக்கும் திறந்து?
2: கோயில் திருக்கோயில் திறக்கும் நேரம் வந்து காதில் 6:30 திறந்துருவாங்க. 6:30 நைட்டு 12 இல்லை காத்தால மதியம் 12 வரைக்கும் திறந்துருக்கோம். மாலை 4:30 திறந்து 7:30 வரைக்கும் திறந்துருக்குங்க. அது இங்கே வந்து மெயினாக வந்து பிரதோஷம் வேறு பிரதோஷம் நடக்கும். அதை விட்டால் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேகம் உண்டாங்க. இது வந்து கிருத்திகை மாதம் மாதம் கிருத்திகை வந்து சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். மாதம் மாதம் கிருத்திகை, அதை விட்டால் பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் 10 நடக்கும். இது விட்டு அன்னாபிஷேகங்கிறது ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் வந்து அன்னதானம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணி அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்கும். மற்றபடி சஷ்டி கந்த சஷ்டி நடக்குங்க, 6 நாளைக்கு கந்த சஷ்டி நடக்கும். இதெல்லாம் சிறப்பான முறையில் நல்லபடியாக நடந்துட்டுருங்க.

0: மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. மாத்தாளே எங்கள் அபிராமவள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளே. மாதுளம் போனிதத்தாளே குடியடங்க காத்தாளே. ஐங்கனை பாசாங்கு சம்பந்து விடும் கை சேர்த்தாளே. நன்றே வருகிறாளறிவது ஒன்றேதுமில்லை உனக்கே பரம் எனக்கு இருந்த எல்லாம் அன்றே உனிதன் கழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அற்படலே பவான் பெற்ற கோமளமே. நாயகி நான்முகி நாராயணி கைநந்தி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நற்று வாயகி மாலினி சூழி வாராகின்றாய் கதிர்கள் சரணமரன் நமக்கே.
1: சேலம், ஆத்தூர், தலைவாசல், கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களிலிருந்து பேருந்து வசதிகளும் உள்ளன. ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து 6 மற்றும் 31 வழித்தட பேருந்துகள் கிடைக்கின்றது. பல்வேறு இடங்களிலிருந்து இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஏராளமானோர். நேரம் கிடைக்கும் பொழுது நாமும் வாழ்வில் ஒருமுறையேனும் ஆரகாலூரில் உள்ள காமநாதீஸ்வரர் திருக்கோவிலில் சென்று ஈசனையும் அஷ்ட பைரவர்களையும் தரிசிக்கலாம். இன்று நாம் தரிசித்த ஆலயம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆரகாலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகந்நாயகி சமேத ஸ்ரீ காமநாதீஸ்வரர் திருக்கோவில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
2: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-99433.
5: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
8: ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
9: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவையில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற நமது நிலைய வாட்ஸ்அப்பின் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
14: இருக்காத. பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
12: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
14: இருக்காதா. பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
13: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
12: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
15: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆகேஜி நெய். நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: வணக்கம், நான் குமாரசாமிப்பேட்டையிலிருந்து அருணாராஜா பேசுகிறேன். எனக்கு மாஸ்கோவின் காவேரி என்ற படத்திலிருந்து கோரே சாங்

கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவ

0: மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
7: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566237238233.
0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. www.tnpoly.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது கல்லூரிக்கு நேரில் வந்தோ விண்ணப்பிக்கலாம். மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பு வழங்கும் கல்வி நிறுவனம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
9: மல்லிகா. மே மாதம் படத்திலிருந்து மார்கழி பூ பாட்டு.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும்

0: இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி பைசுவல்லியில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகிற 2026-2027 கல்வியாண்டிற்கு வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய 8 பாடப்பிரிவுகளுக்கு முதுநிலை மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் www.periyaruniversity.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025
8: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: ஆயுஷ சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
5: நீங்கள் கேட்டவையில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
6: வணக்கம், நான் செந்தில் நகரில் இருந்து தீபோ பேசுறேன். எனக்கு தசவதாரம் என்ற படத்தில் இருந்து உஹோசனம் பாடல் போடவும். நன்றி.

விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்

0: ஏ மேலாண்மையியல், பி எட், எம் எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788545417.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். இசைத்தேன் பாய்த்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: ஹலோ வணக்கம், நான் கமலத்துல இருந்து தங்கமா பேசுறேன். எனக்கு தவசி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நிறைவுக்கு வருகிறது.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பு வழங்கும் கல்வி நிறுவனம்.
6: மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்

சிக்கன் சிந்தாமணி செய்வதற்கான தேவையான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிக்கன் அரை கிலோ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 8 சின்ன சின்னசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய விதையை நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 1 டம்ளர். இப்போ எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிக்கன் சிந்தாமணியை நம்ம மண்பானையில் செய்யும்போது இன்னும் கூடுதலான சுவையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் 5 டீ

ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் காஞ்ச மிளகாயை விதையை நீக்கி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து 8 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னசா நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுதியும் இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காம இருக்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க.

0: இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, நல்ல மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது.
0: நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சுவையான சுலபமான சூப்பரான சிக்கன் சிந்தாமணி. ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. நன்றி நேர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
3: எப்படி?
2: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடல் ஆயிருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
4: இன்று முதல் மே 17 வரை
5: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு விளையாட்டாக வரப்போகுது. புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இனிப்பிழையக்கூடிய தொழில் வணக்கம்.
6: ஹலோ,
1: வணக்கம்.
6: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சரிங்க சாந்திமா, என்ன வேலை எல்லாம் முடிஞ்சதா? சரிங்க, உங்களுக்காக வந்து ஒரு கேள்வி, சரியா? எப்படி வந்து நீங்க அதுக்கு சரியான பதில் சொல்றீங்களான்னு பாக்கலாம். ஒரு தட்டுல பாத்தீங்கன்னா 7 லட்டுகள் இருக்கு, சரிங்களா? அத வந்து நீங்க 7 பேருக்கு ஆளுக்கு ஒன்னா எடுத்து கொடுக்குறீங்க, சரியா?

0: தட்டுலையும் ஒரு லட்டு மீதம் இருந்தது. எப்படி?
1: நாம எடுத்துருக்க மாட்டோம்.
0: இல்லை, நீங்க தான் கொடுத்துட்டீங்க. 7 பேருக்கு 7 லட்டு கொடுத்தாச்சு. ஆளுக்கு ஒன்னா எடுத்தோம்.
1: வெறும் காலியா இருக்கூடாதுன்னு ஒன்னு வச்சிருப்போம்.
0: எப்படிங்க, 7 பேருக்கு போயிடுச்சுன்னா அங்க லட்டு இருக்காது தானே?
1: இருக்காதுதான், நீங்க இருக்குதுன்னு சொல்றீங்களா?
0: ஆமா, அதான் எப்படின்னு கேக்குறேன்.
1: அதான் நம்மளுக்கு ஒன்னு வச்சிருப்போம்.
0: இல்லைங்களே, 7 பேருக்கும் கொடுத்தாச்சு, தட்டுலையும் ஒரு லட்டு மீதம் இருக்கு.
1: எப்படிங்க,
0: என்னங்க இது, எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சரி கேளுங்க, தொடர்ந்து இருக்கு ஆனா தட்டுல ஒரு லட்டு. சரியா,
1: நாமளா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம்.
0: அப்படிலாம் இல்ல, யோசிக்கணும். நீங்க கடைசியா நீங்க பதில கேட்கும் போது மண்டை மலர்ந்த கொண்டை மறந்த கதையா இருக்கே அப்படின்னு யோசிக்க போறீங்க நீங்க. சரி, நன்றிமா சாந்திமா, நன்றி. வணக்கம் வணக்கம்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
8: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதோ பூவை பெண் பூவை இணைப்பில் அணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க சுதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, காலையில் எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, அப்படியே எஃப்எம் கேட்டு கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு வரலாம். நேர்ல தான் விளையாட முடியல, எஃப்எம்லயாச்சும் விளையாடலாம். சரி சரிங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? கேட்டீங்களா எஃப்எம்? அப்படியா, சரி மறுபடியும் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சொல்றேன், கேள்வி சொல்றேன், இது கரெக்டான பதில் சொல்றீங்களான்னு பாப்போம், சரிங்களா? ஒரு தட்டுல வந்து 7 லட்டு இருக்கு, சரிங்களா? அது வந்து 7 பேருக்கு ஆளுக்கு ஒன்னா எடுத்தா தட்டுலயும் ஒரு லட்டு மீதி இருக்கு, எப்படி? அதுதாங்க கேள்வியே, இதுதாங்க லாஜிக்கல் க்வெஸ்சன் அப்படிங்கறது நீங்க தாங்க யோசிக்கணும். எப்படி இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அப்படியெல்லாம் யோசிக்கணுங்க. தட்டு தான் இருக்கும்னா எப்படி? நான் தட்டுல ஒரு லட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன், நீங்க கேள்விய மாத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரிங்க சுதா, நன்றி நன்றி. வணக்கம்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
11: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
12: ஸ்ரீனி சார், நீங்களா?
11: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
13: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
11: என் ட்ரீட்மெண்ட்

0: அன்முகா ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
1: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவை பெண் பூவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
8: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
12: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG தேர்வுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை நிகழ்ச்சியில இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம்
17: சகோதரிக்கு, இனிய வணக்கம்.
16: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
17: கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்களோரம் தேன்மொழி சகோதரி. நலமா இருக்கீங்களா?
16: நல்லா இருக்கேன் தேன்மொழி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
17: நாங்களும் நலமா இருக்கோம்.
16: எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? அப்படியே போகுது அப்படிங்கிறீங்களா? ரெண்டும் கலந்ததுதானே வாழ்க்கை அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கீங்க நீங்களும்.
17: சரி,
16: எல்லா டைப்பாவும் நாங்க போவோம் யா, எங்க கிட்டயே வா அப்படிங்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி, சரியா? ஒரு வீட்டில், ஒரு நல்லா கேளுங்க, ஒரு வீட்டில் ஒரு அக்கா, அக்கா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, சரிங்களா? அக்காவோட வயசு 8 வயசாக இருக்கும்போது தம்பியோட வயசு அதில் பாதியாக இருக்குது. அப்போது அக்காவுக்கு 24 வயசு ஆகும்போது தம்பி வயசு என்னவாக இருக்கும்? என்னப்பா இது,
17: 24 12 ஆகுமா?
16: எப்படிங்க?

0: கிடையாது. அப்படியா? கரெக்டா? எட்டு வயசா இருக்கும் போது தம்பி வயசு அதுல பாதியா இருக்கு. அப்போ அக்காவுக்கு 24 வயசு ஆகும் போது தம்பிக்கு 12 வயசு ஆகுமா? எப்படிங்க? சரி யோசிங்க, இதுக்கான பதில நான் சொல்றேன். நன்றி, இனிப்பு வந்ததற்கு நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க? கார்த்திகா, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர். சரிங்க, சத்தமா பேசலாமே கார்த்திகா. என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? நீங்க பேசுறதே கொஞ்சம் சரியா கேக்கலைங்க. ஹவுஸ் வைஃப். அப்பா, ஏன் காலையில சாப்பிடலைங்களா? சாப்பிட்டீங்களா? அப்புறம் ஏங்க இவ்வளோ சோகம்? ஆ, நான் என்னங்க அவ்வளோ கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டேன்? ஆ, சரி, உங்களுக்காக வந்து நிறைய டைலாக்லாம் நீங்க செம்மையா பேசுவீங்களாமே, உங்களுக்காக ஒரு டைலாக் கொடுக்கலாமா? பேசுறீங்களா? ம், கேளுங்க.
1: நான் பாத்து பாத்து தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானா வளர்ந்த காட்டு மரம். வெட்ட நினைச்சா கோடாளி கூட சிக்கிக்கும். எனக்கு தேவனா என்ன வேணா செவன், எது வேணா செவன்.
0: கேட்டீங்களா? எதுவுமே புரியல, என்னங்க? சரி, உங்களுக்காக வந்து ஈஸியான ஒரு டைலாக் கேளுங்க, சரியா?
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும்.
0: கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம் கரெக்டா.
3: கண்மணி
0: இல்ல கடிதமே இருக்கட்டும். இல்ல, அதை விட்டுட்டீங்களே. சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி கார்த்திகா, நன்றி.
4: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பிகாம் ஐடி நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
5: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
6: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
8: எப்படி?
7: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி

0: MGEB க்கு அப்கிரேட் பண்ணுங்க ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ் லோவஸ்ட் டவுன் பேமெண்ட் அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு
1: இன்று முதல் மே 17 வரை
2: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர் கால் 7733994433
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
5: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவை பெண் பூவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவை பெண் பூவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம் ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவை பெண் பூவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை இனிப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம் வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்க தங்கம்மாள் சரிங்க நிகழ்ச்சி கேட்டீங்களா நிகழ்ச்சியில ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தேனே அதுக்கு விடை தெரியுமா உங்களுக்கு என்னங்க நிகழ்ச்சி கேட்டேன்னு சொல்றீங்க கேள்வி கேட்டா தெரியலங்கிறீங்களே அப்படிங்களா சரி கேள்வி கேக்குறேன் மறுபடியும் இப்ப ஒரு வீட்டுல அக்கா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா
7: அக்கா
3: இல்ல இல்லங்க அக்கா ஒருத்தர் தம்பி ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேள்வி கிடையாது சரியா இது வேற கேள்வி சரிங்களா அக்கா தம்பி அக்காவுக்கு வயசு 8 ஆகும் போது தம்பியோட வயசு அக்காவோட வயசுல பாதியா இருக்கு சரிங்களா பாதி வயசு அக்கா வயசுல பாதி வயசு தான் தம்பி வயசு சரிங்களா ஆமா அப்படி இருக்கப்போ அக்காவுக்கு 24 வயசு ஆகும் போது தம்பி வயசு என்னவா இருக்கும் அக்காவோட வயசு 8 அப்ப அதுல பாதி 8 வயசா இருக்கும் போது தம்பிக்கு வயசு 4 வயசு சரியா சொல்லிட்டீங்களா அப்ப அக்காவுக்கு 24 வயசு ஆகும் போது தம்பிக்கு 20 வயசு தானே ஆகணும் அக்காவுக்கும் தம்பிக்கு 4 வயசு தான் வித்தியாசம் அப்ப 20 வயசுனா தம்பிக்கு 20 தான் சரிங்க சரி விட்டா நீங்க என்னவே கேள்விய மாத்தி கேட்க வச்சிருவீங்க சரி நன்றி நன்றி இனிமேட்டதற்கு நன்றி

மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஆர்கேஜி நெய்.
1: ஐஎம்ஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும்

0: விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
8: பெண் பூவே நிகழ்ச்சியில இணைப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: வணக்கம் மேம்.
8: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: தர்மபுரியில இருந்து நிஷா பேசுறேன்.
8: நிஷா, என்ன படிக்கிறீங்களா இல்ல என்ன வேலை செய்றீங்களா?
9: சரியா,
8: ஒரு தட்டுல வந்து 7 லட்டுகள் இருக்கு, அத வந்து 7 பேருக்கு ஆளுக்கு ஒன்னா எடுத்து கொடுத்துறீங்க. தட்டலையும் ஒரு லட்டு மீதி இருக்கணும். அதை ஆனா எப்படி, அது
9: எப்படி மேம் ஒரு லட்டு மீதி ஆகும்?
8: எப்படிங்க மீதி ஆகும்? ரொம்ப குழப்பறீங்களே அப்படிங்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள், 7 பேருக்கு ஆளுக்கு ஒன்னா கொடுக்குறீங்க. கடைசியா கொடுக்கறவங்களுக்கு 7வது பேருக்கு தட்டோடயே கொடுத்துறீங்க லட்டை, அதனால தட்டுல ஒரு லட்டு மீதி இருக்குங்க. ரொம்ப சிம்பிள், எப்படி நீங்க இதை யோசிக்கல? சரி, உங்களுக்காக இன்னொரு ஒரு கேள்வி, ஈஸியான ஒரு கேள்வி கேட்கவா? ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறீங்க நீங்க, உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ரன்னிங் காம்படிஷன், ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கீங்க, சரியா? 2வதா ஓடிட்டு இருக்கவங்கள வந்து முந்தி நீங்க போறீங்க. அப்ப நீங்க அந்த ஓட்ட பந்தயத்துல 8வது இடத்துல போயிட்டு இருப்பீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஓடுவீங்க? சரிங்க, நல்லா விளையாடுனீங்க, நன்றி நன்றி. நடந்து வாங்க நிகழ்ச்சியில. நன்றி.
10: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
12: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
13: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம்.
14: திருச்செங்கோடு
8: மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவை பின் பூவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவை பெண் பூவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல்.

0: BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
3: எப்படி?
2: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் support order up to rupees 25,000 special exchange bonus up to 3 lakhs benefits lowest down payment attractive finance options irukku
4: indru mudal may 17 varai
5: visit your nearest FPL MG showroom at osu call 7733994433
6: plus 2 mudichittu nalla placement thara college paathutu irukingla mahendra da super option namma mahendra colleges da training and placement la kalakitt irukangle mudalam aandil irundhu முறையான ட்ரைனிங் டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்
0: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org
7: வணக்கம் வணக்கம் யாரங்க வந்து பேசுறீங்க
8: தமிழ் செல்வி பேசுறேன்
7: தமிழ் செல்வி சரிங்க நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா கேட்டுட்டுதான் இருக்கேன் அப்படிங்கிறீங்களா சரி உங்களுக்காக உங்களுக்கெல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கிடையாது உங்களுக்கான ஈஸியா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கேள்வி சரிங்களா சரி ஒரு வாத்து சரிங்களா ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு முன்னால போகுது சரிங்களா இன்னொரு ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு பின்னால இருக்கு சரிங்களா ஒரு வாத்து சென்டர்ல இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை வாத்து அங்க போய்கிட்டு இருக்கு ஏழு வாத்தா என்னங்க சொல்றீங்க ஒரு வாத்து ரெண்டு வாத்து ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு முன்னால ஒண்ணு இன்னொரு ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு பின்னால ஒண்ணு ஒரு வாத்து சென்டர்ல இருக்கு எப்படி எப்படிங்க ஏழு வரும் இல்ல இல்ல அப்ப அஞ்சு சொல்லி பாப்போமா இல்ல அதுவும் இல்லையா அப்ப ஒரு மூணு சொல்லி பாப்போம் அப்படிதானே சரிங்க கேளுங்க நான் விடை சொல்றேன் நன்றி வணக்கம்
9: ஹலோ
7: வணக்கம் யாருங்க இருந்து பேசுறீங்க நலமா இருக்கோம் எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சரிங்க சாந்தி சொல்லுங்க ஒன்பது வாத்தா என்னங்க இது அஞ்சு சொன்னாங்க நம்ம ஒரு ஒன்பது சொல்லுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு விடுவோம் ஒன்பதா கரெக்டா லாக் பண்ணிடலாமா பண்ணிருங்க காசா பணமா ஆனா ஒன்பது வாத்து இல்லைங்க மூணு வாத்து தான் சரியான விடை எப்படி ஆமா ஒரு வாத்து ரெண்டு வாத்துக்கு முன்னால இருக்கு மொத்தமா மூணு வாத்து அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வாத்துக்கு முன்னால மூணாவது வாத்துக்கு முன்னால ரெண்டு வாத்து இருக்கு அதே மாதிரி ரெண்டு வாத்து பின்னால இருக்கு அப்ப மொத வாத்துக்கு பின்னால ரெண்டு வாத்து இருக்கு ரெண்டுக்கும் சென்டர்ல ஒரு வாத்து இருக்கு மொத்தமாவே மூணு வாத்து தாங்க சரிங்க நல்லாதான் விளையாடுனீங்க நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வாங்க நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஈர்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்
10: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90
11: காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்
12: வானொலிக்கு 90
13: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை
14: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் வழிகின்றன
13: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது

ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை ஹைதராபாத் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம் வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம் நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்துக்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி

உதவி கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: ஆகாஷ்வாணி
1: என்று பெறுகிறதா தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா
2: இந்த அன்புக்காரன்.

0: அன்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கை குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.

கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பின்பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம் ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண்பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

நேரம் நண்பகல் 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் சிற்றூரில் சிறுபொழுதாக நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் குப்பூர் ஊர் சிறப்புகளை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா. மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜேஎன் மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு, வானொலி வேளாண் பள்ளி பாடம் 10, உள்ளூரின கால்நடைகளின் தடுப்பு சுகாதார பராமரிப்பு, டாக்டர் ஆர் மகேஸ்வரி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்றைய இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் tngase.in என்ற இணையதள முகவரியில் பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண் 10-31-016 என்ற எண்ணை பயன்படுத்தி இம்மாதம் 29 தேதி வரை சேர்க்கை விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM வணிகவியல், BSc கணிதவியல், BSc கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இணையதளம் மூலம் தாமாக விண்ணப்பிக்க முடியாதவர்கள் கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 முதல் மாலை 5 வரை மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2 மின்னஞ்சல் முகவரியுடன் வந்து விண்ணப்பிக்கலாம் என பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has embarked on a 6-day visit to the UAE, the Netherlands, Sweden, Norway and Italy this morning. On the first leg of his 5-day

0: வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2

0: நிகழ்ச்சியில நாம ஏதாவது ஒரு அழகான சிற்றூருக்கு போய் அந்த ஊர்ல எந்த மாதிரியான விழாக்கள்லாம் எடுக்கிறாங்க, அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, என்ன தொழில் செய்யறாங்க அப்படிங்கறத பத்திலாம் அந்த ஊர் மக்களையே சந்திச்சு நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில இன்னைக்கு கூட ஒரு அழகான சிற்றூருக்கு எல்லாரும் போலாமா. நாம இன்னைக்கு போகக்கூடிய ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தருமபுரியிலிருந்து திருப்பத்தூர் போறக்கூடிய பிரதான சாலையில ஒரு 7 கிலோமீட்டர் பயணிச்சுட்டு அங்க இறங்கி திரும்பவும் கிழக்கு புறமா 1 கிலோமீட்டர் பயணிச்சோம் அப்படின்னா அங்க வந்து குப்பூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் இருக்குங்க. அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரைச் சேர்ந்த பச்சியப்பன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப இந்த ஊருக்கு வந்து குப்பூர்னு இருக்கு, எப்படி இந்த பேர் வந்ததுங்க?
1: அந்த காலத்துல வந்து 4-5 வீடு இருந்தது, அதனால அப்படி குப்பூர்னு பேர் வந்தது.
0: அப்படி வந்ததுதான் இது?
1: ஆமா.
0: இந்த குப்பூர்ல மட்டும் எவ்வளவு பேர் வாழ்வாங்க?
1: குப்பூர்ல மட்டும் 150 வீடு வாழும்.
0: 150 குடும்பம் இருக்காங்க?
1: ஆமா.
0: எவ்வளவு மக்கள் இருப்பாங்க?
1: மக்களுங்களாம் வந்து 1500 பக்கம் இருக்கும்.
0: இப்ப குப்பூர்ல பாத்தீங்கன்னா நடுவுல, அதாவது தெற்கு வடக்க ஒரு ரோடு போகுது, அது எந்த ஊருக்கு போகுது?
1: அது குறும்பிட்டி டீ கடை போய் மொரப்பூர் ரோட்டு டச் ஆகுது.
0: மொரப்பூர்ல போய் ஜாயின் ஆயிருமா?
1: ஆமா.
0: இந்த மெயின் ரோட்ல போய்
1: மெயின் ரோட் போய் ஜாயின் ஆயிருது.
0: சரி சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: இது ரொம்ப பழமை வாய்ந்த கிராமம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய கோர வீடுகள், அந்த வில்லை வீடு, இந்த வீடுங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால நிறைய மரங்கள் நிறைந்த பகுதி, வந்து வயலும் இருக்குது, அதே போல் மேட்டு நிலங்களும் இருக்குது. தண்ணீரில் வந்து, அதாவது வானம் பார்த்த பூமியும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நமக்கு தெரியுதுங்க. இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த கண்ணப்பன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
0: இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கய்யா?
2: எனக்கெல்லாம் 50க்கு மேலே ஆகுங்க.
0: 50க்கு மேலே ஆகுது. சரிங்க. இப்போ இந்த குப்பூர் அப்படிங்கிறது எந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க?
2: இது குப்பூர் பஞ்சாயத்து. இது
0: குப்பூரே பஞ்சாயத்து?
2: ஆமாம்.
0: இதில் என்னென்ன ஊர் சேருதுங்க?
2: இதுலையா ஆலங்கரை, சின்ன குரம்பட்டி, பெரிய குரம்பட்டி,
0: இத்தனை ஊர் சேர்ந்தது தான் இந்த பஞ்சாயத்து.
2: இந்த பஞ்சாயத்து இது.
0: சரிங்க. இப்போ இந்த ஊரில் வந்து கோயில்கள்லாம் இருக்கா?
2: ஆ, கோயிலில் இருக்குது.
0: என்னென்ன கோயில் இருக்குங்க?
2: செல்லியம்மா கோயிலுக்கு இது, மாரியம்மன் கோயிலுக்கு இது, மேலூர் மாரியம் கோயிலுக்கு இது, கரகத்து மாரியம் கோயிலுக்கு இது. இப்போ இது கட்டுறங்க, மண்டல ஒரு கோயில் கட்டுது இப்போ புதுசாக.
0: இத்தனை கோயில்கள் இருக்கு?
2: இருக்கு.
0: செல்லியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கோயில் வந்து எவ்வளோ காலமாக இருக்குங்க?
2: எங்களுக்கே தெரியாது.
0: வழி வழியாக வர கோயில் தான் இது?
2: ஆமாம்.
0: இப்போ எப்படி குப்பூருக்கு மட்டும் சொந்தமான கோயிலா, இல்லை வெளியூர்லாம் வருவாங்களா?
2: 24 ஊருக்கு இது. இதுக்கு
0: இந்த கோயிலுக்கு மட்டும்?
2: இந்த கோயிலுக்கு 24 ஊர்.
0: அவ்வளோ பேரும் வரும் சேரும்?
2: ஆமாம், இங்கே வந்து ஒரு நாள் சேரணும், ஒரு மண்டு.
0: சரி, இது இந்த விழா எல்லாம் எடுப்பீங்களா அதுக்கு?
2: ஆ, அது விழா இப்போ இந்த வருஷம் தான் நடத்துவாங்க.
0: சரிங்க. இப்போ எந்த மாதத்தில் எடுப்பாங்க அது?
2: எடுப்பாங்க.
0: இப்போ செல்லியம்மன் கோயில் திருவிழான்னா எத்தனை நாள் நடக்குங்க?
2: எத்தனை நாளா? 1 வாரம்.
0: 1 வாரம் நடக்கும். இந்த 1 வாரத்தில் என்னென்ன பண்ணுவீங்க?
2: விளக்கு சட்டி எடுப்பாங்க அந்த கோயில் மண்டுக்கு. அங்கே ஒரு மண்டுக்குது, அங்கே வந்து விளக்கு சட்டி 24 ஊர் சேரும். அங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரும். இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சிங்கன்னா தேங்காய் உடச்சி எடுத்து போகிறாங்க. அப்புறமேட்டு நாங்கள் ஊருக்கு கோயிலுங்கெல்லாம் நாங்கள் செய்கிறோங்க. ஊருக்கு செய்வாங்க.
0: ஊருக்கு அப்போ எப்போ?
2: ஆமாம். ஒரு நாள் விளக்கு சட்டி எடுப்பாங்க, ஒரு நாள் கூலி ஓட்டம் ஓட்டுவாங்க.
0: கூலினா என்ன? மாடு ஓட்டுவீங்க?
2: மாடு ஓட்டுது.
0: எவ்வளோ மாடு ஓட்டுவீங்க?
2: எருது ஊருக்கு ஒரு எரு, ஒரு மாடு, ஒரு எருது.
0: 24 மாடு அது மாதிரி?
2: ஆமாம்.
0: எவ்வளோ

0: ஒரு நாள் முடிச்சு ஓடுமா?
1: எல்லா ஊருக்கும் வந்து சேருவாங்க இல்லையா, ஒவ்வொரு ஊருக்காரா வர்றதுக்கு நேரம் ஆகிடும், மணி 2 மணி ஆகிடும். 2 மணி ஆகிடுச்சுனாக்கா அப்போ தான் மண்டல் விடுவாங்க, மண்டல் விட்டுட்டு அவங்க ஊர் பிடிச்சும் போயிடுவாங்க.
0: அந்த மாதிரி நடக்கும்
1: நடக்கும்.
0: சரி, இப்போ வீதி ஊர்வலம் போகுமா சாமி?
1: ஊர்வலம் போகிறது இல்லை.
0: ஒரு வாரத்துக்கு இந்த விழா நடக்குது, எவ்வளோ மக்கள் வருவாங்க, எங்கிருந்தெல்லாம் வருவாங்க?
1: அதான் 24 ஊர்ல வராங்க, எவ்வளவு வரும் அதை கண்டுபிடிக்க முடியாது.
0: வெளியூர்ல இருந்தாலும் வருவாங்களா?
1: ஆமா, உரம்பரையா வராங்க இல்லைங்களா, உரம்பரைங்களா வருவாங்க. உரம்பெல்லாம் கூப்பிடணும்,
0: அது மாதிரி வருவாங்க.
1: உரம்பரையா வருவாங்க,
0: ஒரே ஜெகஜோதியா இருக்கும். எப்படி இப்ப வந்து திருவிழா எடுக்கிறதுனா 4 பேர் எல்லாம் சேர்ந்து ஊர்ல பேசி எடுப்பீங்களா? எப்படிங்க,
1: 24 ஊர்காரம் வரணும், உட்காந்து பேசிட்டு தான் அப்பா பேசுவாங்க.
0: இப்ப திருவிழா நடக்கும்போது வானவெடிக்க அந்த மாதிரி நடக்குமா?
1: வானவெடி வரும், வேற திருவிழா இது இல்லைங்க. இங்க
0: என்ன
1: விலசெட்டி எடுப்பாங்க, கடாய் வெட்டுவாங்க, மறுநாள் மஞ்சள் நீர் ஆடுவாங்க.
0: அவ்வளவுதான், 3 நாள் திருவிழா சிறப்பா கோலாகலமா இருக்கும். இப்ப இது வந்து விவசாய பூமிங்களாங்க அதிகமா?
1: ஆமா, விவசாயம் தான் அதிகங்க.
0: இப்ப விவசாய பூமினா இப்ப தை நோம்பி அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்களா?
1: பொங்கல் கொண்டாடுவாங்க.
0: சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றி.

0: இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வயல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். வயல்கள்லையும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் வந்து வெத்தலை தோட்டம் கூட அமைச்சிருக்காங்க. அதில் வந்து மரங்களும் அகத்தி செடிகளும் வச்சுருக்காங்க. நிறையா வந்து இப்படி தான் இருக்குது. மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமு என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ இங்கே வந்து நிறையா வந்து விவசாய நிலதாங்களா?
1: ஆ, விவசாய நிலாங்க.
0: இப்போ இதுக்கு தண்ணி பாசனம்லாம் எப்படி கிடைக்குங்க?
1: இங்கே போர் போடுறதா எல்லாம் மாடுக்கு கிணத்துலுக்கு தண்ணி இறக்கிறது தான்.
0: கிணறு பாசனமா?
1: ஆமாம்.
0: இப்போ அங்கே ஆறு குளம் குட்டையெல்லாம் இல்லையா?
1: அங்கே தொலைவாக்குது.
0: ஆறா?
1: ஆமாம்.
0: அதுக்கு பேர் என்னங்க?
1: செங்கல்மேடு.
0: செங்கல்மேடு ஆறு?
1: செங்கல்மேடு ஆறு.
0: இப்போ அங்கேருந்து நமக்கு தண்ணி வரதில்லையா?
1: தண்ணி வரதில்லை. நம்மளுக்கு அது பாசியாகனா தான் தண்ணி வந்து போகணும்.
0: இப்போ அங்கே வந்து நம்பிடுச்சு அப்படின்னா அதனுடைய உதமெல்லாம் இங்கே கிடைக்குமா?
1: ஆ, உதம் கிடைக்குது.
0: கிடைக்குது.
1: ஆ,
0: இப்போ அந்த மூலியமாக கிடைக்கக்கூடிய தண்ணி தான் இதெல்லாம்.
1: ஆமாம்.
0: இப்போ விவசாயம்னா என்னென்ன பயிர் பண்ணுறீங்க?
1: விவசாயம்னா ஆரியம், நெல், கணத்து பண்ணலாம், நடுங்கலாம்,
0: எல்லாமே நடுவீங்க?
1: ஆ, எல்லாம் நடுங்க.
0: இப்போ இங்கே நிறைய வந்து வெத்தலை வச்சுருக்காங்களா?
1: ஆ, வச்சுருக்கிறாங்க சார்.
0: எவ்வளோ வச்சுருப்பாங்க? எத்தனை தோட்டம் வச்சுருப்பாங்க?
1: எல்லாம் இப்போ 10-20 இருக்கும்.
0: 20 தோட்டம் இருக்கும்?
1: தோட்டம் தான்.
0: இப்போ இந்த வெத்தலையெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க?
1: சந்தையில் கொண்டு போடுறாங்களாம்.
0: சந்தையில்?
1: ஆமாம்.
0: இப்போ வெத்தலையெல்லாம் ரகம் இருக்குது, நாட்டு ரகம் இருக்குது, கருப்பூர் வள்ளி இதெல்லாம். இங்கே என்ன ரகம் போடுறாங்க?
1: கருப்பு ரகுது, வெள்ளை ரகுது, எல்லாம் இருக்குது.
0: எல்லாமே இருக்குது?
1: எல்லாமே இருக்குது.
0: சரி சரி. இப்போ இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் வருமா?
1: பஸ் வருது. ரெண்டு பஸ் வருது.
0: ரெண்டு பஸ் வருது.
1: ரெண்டு பஸ் வருது.
0: சரிங்க சரிங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நன்றிங்கய்யா.
1: சரிங்க. வணக்கங்க.

0: நிகழ்ச்சியில குப்பூர் அப்படிங்கிற அழகான சிற்றூரின் ஊர் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்ததா இந்த ஊர் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அதிக மரங்கள் நிறைந்தது, பசுமை நிறைந்த பகுதியா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இங்க எப்பயுமே வந்து பறவைகளின் ரீங்காரமும் கேட்டுட்டு இருக்கும், மக்களும் அமைதியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க பார்க்க முடியுதுங்க. மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்தன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க?
1: எங்களுக்கு 57 வயசு ஆகுதுங்க சார்.
0: 57 வயசு ஆகுது.
1: ஆமாங்க.
0: சரிங்க, இப்ப குப்பூர்ல தொழில்னா என்னங்க?
1: குப்பூர்ல தொழில்னாக்கல முதல்ல வந்து எனக்கு விவசாயம் தான் அதிகமா பண்ணுவாங்க.
0: இங்க இருக்கிறீங்க?
1: ஆமா.
0: அதுக்கப்புறம்?
1: அதுக்கப்புறமா செங்கல் தொழில் வந்து இங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க குப்பூர்ல.
0: செங்கல் அறுக்கிறாங்களா?
1: ஆமாங்க. செங்கல் அறுத்து சோள வச்சு அதை வேக வச்சு அப்படி லாரியில ஏற்றி அனுப்பிச்சிருவாங்க.
0: வெளியில அனுப்பிடுவாங்க?
1: ஆமா, வெளியிலயே அனுப்புவாங்க. அங்க பக்கம் என்ன தேவைப்படுச்சுனாலும் பில்டிங்களுக்கு அதுக்கும் எடுத்துட்டு போவாங்க.
0: அந்த மாதிரி எவ்வளவு பேர் செய்வாங்க?
1: அது மாதிரினாக்கல ஒரு 100 குடும்பங்க என்னால 20 பேர் அது மாதிரி தொழில் செய்வாங்க.
0: 100 குடும்பத்துக்கு 20 குடும்பம் அது மாதிரி பண்றாங்க?
1: ஆமா. பால் கறவ மாடு வச்சு பால் கறந்து ஊத்துறது.
0: இப்போ கறவ மாடு இங்க அதிகம்?
1: ஆமா சார், இப்ப இங்க வந்து வில்லேஜ்ன்றதுனால கறவ மாடு அதிகமா இருக்குங்க.
0: இப்போ அது ஊத்துறதுக்கெல்லாம் ஆவின் சொசிட்டி அது மாதிரிலாம் இருக்கா?
1: ஆ இருக்கு சார்,
0: இருக்கு.
1: குப்பூர்லயே இருக்குங்க.
0: இருக்கு. இப்போ வந்து செங்கல் இங்கே அறுக்கிற செங்கல் எது வரைக்கும் கொண்டு போவாங்க?
1: இங்கே அறுக்கிற செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வரையும் போகுதுங்க.
0: மெட்ராஸ் வரைக்கும் அனுப்புகிறாங்க?
1: ஆமாம். அங்கேருந்து வந்து என்ன டீலருங்க வந்து இங்கே செங்கல் அறுக்கும் போதே அந்த பார்ட்டிங்களுக்கு, செங்கல் அறுக்கிற பார்ட்டிங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சு
0: பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க.
1: ஆமாம், அந்த கல் வெந்த பின்னாலும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 10 லாரி 5 லாரி டாரஸ் ஒட்டுக்கு வந்து தேவைப்படுறதை ஏற்றிட்டு போயிடுவாங்க.
0: இப்போ குப்பூருக்குன்னு அந்த செங்கலுக்குன்னு ஒரு தனி ஃபேமஸ் இருக்கா?
1: ஆமாம் சார், பக்கத்து கிராமத்துக்கு வந்து செங்கல் மேடுன்னே பேருங்க. இந்த குப்பூர் அடுத்த

0: செங்கல் மேடுங்க.
1: செங்கல் மேடு,
0: செங்கல் மேடு. இப்ப அங்க தொழில் பண்ணிருந்த அதை பார்த்து குப்பூர்ல வந்து அதிகமா செங்கல் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்கேயும் வந்து அவங்க செங்கல் தொழில சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க,
1: குப்பூர்னா செங்கல் தொழில்.
0: செங்கல் தொழிலுங்க.
1: இப்ப அது தாண்டி வேற வெளியிலாம் வேலைக்கு போறாங்களா?
0: அது ஏதோ ஒரு 10 குடும்பம் கொஞ்சம் இதாகிறவங்க பெங்களூர் கோயம்புத்தூர் இப்படி அந்த மேசரிங்க இருக்கிறாங்க இல்லையா, இங்க கூலி கம்மியா இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் கூலி அதிகமா தரதுனால அந்த ஊரை நோக்கி சில பேர்
1: போறாங்க. இப்ப ஏதாவது ஒரு விசேஷம்னா வந்துருவாங்களா?
0: விசேஷம்னாங்களா, குப்பூர்ல பண்டிகை போட்டா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி நம்ம ஊர்ல பண்டிகை போட்டு அவங்க தகவல் சொன்னாங்களா, விசேஷம்னாலும் எல்லா ஊர் போயிருவங்களும் குப்பூருக்கு வந்துருவாங்க.
1: சரிங்க, இப்ப குப்பூர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராமமா இருக்குது, சாலை கூட ஒரு வந்து ஒரு பஸ் தான் போவோம் அந்த மாதிரி இருக்குது. இப்ப இங்க எத்தனை பஸ் வருதுங்க?
0: இங்க வந்து 2 பஸ் வருதுங்க சார்.
1: 2 பஸ் ஒரு நாளைக்கு?
0: ஆமா, 2 பஸ்.
1: எத்தனை முறை வரும்?
0: ஒரு 2 டைம் வருங்க.
1: 2 டைம் தான் வருமா?
0: 2 டைம் தான் வரும். 37 ஒரு வண்டி ஒன்று விட்டுங்கிறாங்க. 39 வருதுங்க. காலையில் ஒரு டைம் வரும், சாயந்தரத்தில் ஒரு டைம் வரும். 2 சிங்கிள் வருங்க.
1: ஓ, ஒரே பஸ்ஸு அது 2 முறை வரும். அவ்வளோதான்,
0: 2 முறை வருங்க. ஆமாங்க, ஆமாங்க.
1: இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வந்து தருமபுரிக்கு போகணும். இப்போ மற்ற நேரத்தில் எப்படி போவீங்க?
0: மற்ற நேரத்தில் 2-வீலர் தான் சார் போவாங்க. அப்படி செம்படாப்பம் போய் பஸ் ஏறி தாங்க போகணும்.
1: பக்கத்தில் வந்து செம்மாண்டுக்கப்போ அங்கே போய் ஏறிக்குவாங்களா?
0: அங்கே போய் தான் சார் ஏறி ஆகணும்.
1: அங்கே வந்து எல்லா பஸ்ஸும் வரும்.
0: அங்கே எல்லா பஸ்ஸும் வருங்க. அது பார்த்தா திருப்பத்தூர் ரோட்டுங்க. திருப்பத்தூர்
1: ரோட்டுன்றது
0: மெயின் ரோடு, அதில் வந்து எல்லா பஸ்ஸும் வரும். அங்கே போய் என்ன பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே பஸ் ஏறி தருமபுரி போயிடுவாங்க.
1: போயிடுவாங்க, அப்படி தான் போவாங்க.
0: அப்படி தான் சார் போய் ஆகணும்.
1: சரி, இப்போ இங்கே என்னென்ன அலுவலகம் இருக்குது?
0: இங்கே அலுவலகம்னு பார்த்தீங்கன்னா குப்பூரில் வந்து குப்பூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குங்க. அப்புறமா நம்ம மின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆலங்கரில் இருக்குது சார். இங்கே குப்பூரில் இல்லைங்க, ஆலங்கரில் தான் இருக்குது. குப்பூர் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம குறும்பீட்டில் இருக்குங்க.
1: வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டி இருக்கு.
0: ஆமாம் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா குப்பூர் பஞ்சாயத்தில் இல்லாமல் இதில் இருக்குங்க. குறும்பிட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குப்பூர் பஞ்சாயத்து உள்பட்ட தான். அது ஒன்று இருக்குது சார். அப்புறம் நடுநிலை பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது சார். அப்புறமா நம்ம சமுதாய கூடம் இருக்குங்க, பேபி ஸ்கூல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது சார்.
1: இருக்கு, இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கே போகணுங்க?
0: உடம்பு சரியில்லைனாலும் பெரிய ஹாஸ்பிட்டல்னால தருமபுரி தான் சார் போகணும். குப்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர் போகணுங்க.
1: இப்போ எங்கள் வந்து 8வது வரைக்கும் தான் இருக்குது. மேலே 10வது 12வது படிக்கணும்னா அங்கே எங்கே போகணுங்க?
0: 10வது 12வது படினா அரிக்குளம் போகணுங்க.
1: இங்கிருந்து அரிக்குளம்?
0: ஆமாம், அரிக்குளம் போகணும்.
1: எவ்வளோ தூரங்க இங்கிருந்து?
0: இல்லைங்க, 5 கிலோமீட்டர் வரும்.
1: 5 கிலோமீட்டர்?
0: ஆமாம். இப்படி இந்த புறம் போகணும்னா சோழக்கொட்டாயில் இருக்குங்க.
1: சோழக்கொட்டாய் 2 பக்கம் இருக்குது.
0: 2 பக்கம்
1: அங்கே எவ்வளோ தூரம் போகணும்?
0: அங்கேயும் ஒரு 4 கிலோமீட்டர் வரும் சார். குப்பூர்லேருந்து 4 கிலோமீட்டர் வரும்.
1: 4 கிலோமீட்டர்,
0: 4 கிலோமீட்டர் போய் தான்.
1: அங்கே வந்து 12வது வரைக்கும் இருக்குது ரெண்டு இடத்துல.
0: ஆ, 12வது வரையும் இருக்குது சார்.
1: இப்படி தான் இருக்குது இந்த ஊர்.
0: ஆமாம் சார்.
1: இப்போ எப்பயுமே அமைதியாக இருக்குமா இந்த ஊர்?
0: ஆமாம் சார், அது பார்த்தீங்கன்னா கிராமன்றதுனால எப்பயுமே அமைதியான ஒரு சூழ்நிலை தான் சார் இந்த குப்பூர் பஞ்சாயத்தில் நிலவிட்டு வருதுங்க.
1: சரி, இப்போ ஒரு கிராமம் ஊர் அப்படின்னாவே ஒரு சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதியெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஊருக்கு வரதுக்கு சாலை வசதியெல்லாம் நல்லா இருக்கா?
0: சாலை வசதி நல்லா இருக்குது சார். பார்த்தீங்கன்னா செம்மடாப்பு வந்து பஸ் ஸ்டாப்புங்க. செம்மடாப்புலேருந்து தார் சாலை இருக்குது. இந்த பக்கம் தருமபுரியிலேருந்து குறுக்கு வழியாக வரணுனாக்கூட நம்ம இபி ஆஃபீஸ் மேலே ஒரு ரோட்டு வருதுங்க, அதுவும் குப்பூருக்கு வரும்.
1: வரும்
0: குப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கூட நேராக குறும்பிட்டி போகலாங்க. அந்த பக்கம் கடத்தூர் ரோட்டு, அது வந்து மெயின் ரோட்டு, அதுக்கும் போகலாங்க. 3 பக்கத்தை சாலை வசதி நிற்கிதுங்க.
1: இப்போ கிழக்கு பக்கம் என்ன ஊர் இருக்குதுங்க மேலும்?
0: கிழக்கு பக்கம் சிந்தங்கொட்டாய், லாலாக்கொட்டாய், செம்மநெல்லி இந்த பக்கம் பக்கம் இருக்குது சார்.
1: இருக்கு, பக்கம் தான்.
0: பக்கம் பக்கம் இருக்குது சார். ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல அப்படி சின்ன சின்ன கிராமம் இருக்குதுங்க.
1: இருக்குது. சரி, சாலை வசதி இப்படி இருக்கு. குடிநீர் வசதியெல்லாம் இருக்காங்க?
0: குடிநீர் வசதினால அப்பெல்லாம் போர் போட்டு வச்சுருந்தாங்க சார். இப்போ வந்து காவேரி தண்ணி வர்றதுனால அந்த போருக்குலாம் வந்து சரியாக இயங்குறதில்ல.
1: ஒகேனக்கல் காவேரி தண்ணி வருது?
0: காவேரி தண்ணி வருதுங்க சார்.
1: அதனால குடிநீர் வசதி ஓரளவுக்கு இருக்கு.
0: ஓரளவுக்கு ஒரு 70% பரவாயில்ல சார்.
1: இப்போ மின்சார வசதியெல்லாம் இருக்கு?
0: மின்சார வசதியெல்லாம் இருக்குது சார். அது ஒரு சின்ன ஒரு சாலையாக இருந்தால் கூட மின்சார வசதி எல்லா இதுக்கும் போயிருக்குங்க.
1: இருக்குது,
0: இருக்குது.
1: இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பழமையாக வந்து அந்த கூரை வீடு, இந்த வில்லு வீடெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? நல்ல வளர்ச்சியா?
0: நல்ல வளர்ச்சியானாங்களா? ஒரு 100 குடும்பங்கனாங்களா ஒரு 25 குடும்பம் நல்லா மெத்த அது கட்டிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க சார். மீதி ஒரு அதுலேயும் ஒரு 25 பேர் சீட்டு வீடு, அப்படி அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க. மீதி ஆளுங்க பார்த்தீங்கன்னாலும் ஒன்று அந்த சீம ஓடு, பெல்ல ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தை வீடுங்க. அது மாதிரி வீட்லேயும் ஒரு 10% குடும்பம் இன்னும் வரையும் வாழ்ந்துட்டு தான் சார் வைக்கிறாங்க.
1: இருக்காங்க.
0: ஆமாம்.
1: இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து எவ்வளோ குடும்பங்கள் இருந்தாங்க, இப்போ எப்படி எவ்வளோ இருக்காங்க?
0: நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது குப்பூருன்றது வந்து ஒரு 50 வீடு தான் சார் இருக்கும். இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கு சார்.
1: இருக்கு
0: ஆமா,

0: திருப்பூர் மட்டும் அந்த பஞ்சாயத்துக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
1: இவ்வளோ குடும்பங்கள் பெருகி இருக்குது.
0: ஆமாம் சார், பெருகி இருக்குது. மக்கள் தொகை வந்து அந்த அப்போ இருந்ததுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷத்தில் இத்தனி குடும்பம் அதிகமாக ஆகிடுதுங்க.
1: ஆயிருக்கு. சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: மேலும் இங்க என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த சக்திவேல் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமங்கய்யா. இப்போ வந்து ஒரு விசேஷம் நடத்தணும் வீட்லேயோ அல்லது ஒரு ஊர்லேயோ, அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் கிடைக்குமா?
1: அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்குதுங்க. இங்கே ஒரு ரெண்டு கடை உருவாயிருச்சு, அந்த மல்லிகைகள் எல்லாமே கிடைக்குதுங்க.
0: கிடைக்கும். பெரிய விசேஷம்னாலும் இங்கேயே எடுத்துக்கலாமா?
1: ஆ, பெரிய விசேஷம்னாலும் எடுத்துக்கலாங்க. தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம்.
0: எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊரில் வந்து மண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குங்களா?
1: இருக்குதுங்க, இங்க தான் இருக்கு. அது முன்னாடி சில்லியம் கோயில் அதுக்கு பேரு, அது இடம் மண்டுன்றது.
0: மண்டுன்றது அங்கதான். அங்கதான் எல்லா விசேஷமும் நடக்குமா?
1: ஆமாங்க.
0: இப்ப ஊர் திருவிழா மற்ற எந்த திருவிழா இருந்தாலும் அங்கதான் நடக்குமா?
1: எந்த திருவிழா இருந்தாலும் இந்த கோயிலில் கண்டிப்பா வந்து கலந்துக்குவாங்க. கலந்துக்கு தான் போவாங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஆலமரம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம காலத்துல இருந்து இருக்கு.
1: இருக்குங்க, இருக்கு.
0: இப்ப ஊர்ல ஏதாவது விசேஷம் அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து பேசணும்னாலும் அது இங்கதான் பேசுவாங்களா?
1: ஆமா, இந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. கோயில் கிட்ட முன்னாடி மரம் நிழல் இருக்குது, அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க.
0: குப்பூர் பஸ் ஸ்டாண்ட்னா எதுங்க?
1: இந்த இடத்துல அந்த முன்னாடி சிலைமைகளுக்கு முன்னாடி தான் இருக்குங்க.
0: அந்த மண்டுக்கு பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்ட்.
1: மண்டு பக்கம் தான் இருக்குது.

0: இப்போ இது ஒரு கிராமமாக இருக்குது, இங்கே எல்லாருமே படிக்கிறாங்களா?
1: ஆ, படிப்பெருலாம் இருக்குது, எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ பிக்கருக்கு அழகத்தில் படிச்சுட்டுங்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இங்கே நடுநிலைப் பள்ளி தான் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கே போய் படிக்கிறாங்க?
1: நடுநிலைப் பள்ளி முடிஞ்சது முன்னாடி போனால் அரியகுளம் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊருக்கு, அங்கே போயிட்டு அங்கே பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குது படிக்கிறாங்க. அதை விட்டால் தருமபுரி போகலாம்.
0: இப்போ காலேஜ்னாலும் அங்கே தான் போகணும்?
1: காலேஜ்னால் தருமபுரி தான் போகணும்.
0: இப்போ வந்து ஒரு கிராமம் சார்ந்த பகுதி, ஒரு இயற்கையான பகுதி தான் இல்லையா?
1: இயற்கையான பகுதி தான்.
0: சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: இன்னைக்கு சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில் குப்பூர் அப்படிங்கிற அழகான சிற்றூரின் ஊர் சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு திருவிழா இருந்தாலும் சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிற இன்னும் பழமையை மாறாத ஒரு கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு மீண்டும் மற்றொரு ஊர் சிறப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். நன்றி நேயர்களே.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்கள் தங்களின் சிறார்கள் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படைவீரரின் மகன் மகள் என சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சான்றினை பெறுவதற்கு கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், பத்தாம் வகுப்பு மாற்று சான்றிதழ், படை விலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு பார்ட் இரண்டிற்கான ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்கு உரிய ஆதாரம் ஆகிய ஆவணங்களுடன் தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயனடையலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.

நேர்களே, இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல்

0: லிட்டருக்கு 2 ரூபாயில் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21-ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

மெல்லிசை தேசபக்தி பாடல்களாக கேட்டீர்கள். இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை தெரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஈர்க்காடு பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:10. சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேயர்களின் கடித வழிபாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது, நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்

0: நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

ಉಷ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அஞ்செட்டி பகுதியைச் சார்ந்த மாதம்மாள் கேட்டிருக்கும் பாடல் சாரதா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:19. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாப்பரப்பட்டி பகுதியைச் சார்ந்த சுசிலா ஜீவா கேட்டிருக்கும் பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:25. சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். RKG நெய் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மாரியம்பட்டி பகுதியைச் சார்ந்த ஞானசேகரன் கேட்டிருக்கும் பாடல் ஜல்லிக்கட்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:32. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மேல் கங்காவரம் பகுதியைச் சார்ந்த சாண்டலியன் கேட்டிருக்கும் பாடல் பொக்கிஷம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேய விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக விஜயமங்கலம் பகுதியைச் சார்ந்த குணசீலன் கேட்டிருக்கும் பாடல் சிகரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம். ஏனும் சில நொடிகளில் மாநிலச் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரி

0: பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வு கூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள்

0: மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கெங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு.

0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், புதுவையில் 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 39.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் மதுரை நகரம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவு பகுதிகளில் 16 தேதி வாக்கில் துவங்கக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மையப்பகுதியிலிருந்து தெற்கு மத்திய மகாராஷ்டிரா வரை வடக்கு தமிழகம், ராயலசீமா மற்றும் வடக்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் கேரள கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய மாலத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: செல்வி, இந்தா இந்தா மல்லிப்பூ சரத்தை தலையில வச்சுக்கோ.
6: ஆஹா, என்ன ஒரு வாசனை! குண்டு மல்லிய ரொம்ப அழகா நெருக்கமா

0: மாலை போல தொடுத்துருக்கியே. ஆமா, இது உங்க செடியிலையா பூத்துச்சு?
1: அட, ஆமா செல்வி, மாடியில் வச்சிருக்கேன்ல, அந்த செடிகளில் பூத்த பூ தான் இது.
0: அடேயப்பா, இவ்வளவு பூக்கள் பூக்குதா? இந்த வள்ளி, நீயே எனக்கு வச்சு விட்டுரு.
1: ஆகட்டும்.
0: அது சரி வள்ளி, நீயும் கொஞ்சம் வச்சிருக்கலாம்ல. மொத்த பூவையும் எனக்கே கொடுத்துட்டேன்.
1: நேற்று பூத்த பூக்கள்லாம் நான் தானே வச்சுக்கிட்டேன், இன்னைக்கு நீ வச்சுக்கோ.
0: ரொம்ப சந்தோஷம் வள்ளி. பூக்கள் ரொம்ப அழகாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, நேத்து நாம பேசின விஷயத்த பத்தி உங்க மச்சான் கிட்ட கலந்து பேசினியா இல்லையா?
1: எது? இந்த கடலை பயிர் போடுறத பத்தி தானே பேசின செல்வி. அவருக்கும் கடலை பயிர் போட்டா லாபம் பார்க்கலான்னு புரியுது.
0: அப்புறம் என்ன, நிலக்கடலை போடுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே?
1: எல்லாம் சரிதான். ஆனா யாரோட தோட்டத்திலயோ பொக்கு காய்ங்க கிடைச்சுதான் நிலக்கடலை பயிரை பூச்சி நோய்கள்ல இருந்து காப்பாத்தி திரட்சியான பொக்கில்லாத பருப்புகளா எடுக்கணுமேனு யோசிக்கிறாரு.
0: அப்படின்னா சரியான நோய் மேலாண்மை முறைகளை தெரிஞ்சுக்கிட வேண்டியது தானே?
1: அதுவும் சரிதான்.
0: பள்ளி, இப்படி வந்து உட்காரு. இன்னைக்கு வானொலியில ஒலிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சி கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும்.
1: அப்படியா? அப்ப வானொலி நிகழ்ச்சியே வையி.
0: இதோ வைக்கிறேன். எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க.
2: எண்ணெய் வித்து பயிர்களில் நோய்கள் பொதுவாக காற்று, மண், விதை மூலம் பரவுகின்றன. காற்று மூலம் பரவுகின்ற நோய்கள் பூஞ்சானங்களாலோ அல்லது பாக்டீரியாக்களாலோ அல்லது நச்சுயிரிகளாலோ பரப்பப்படுகின்றன. இந்த எண்ணெய் வித்துக்களில் காற்று மூலம் பரவுகின்ற நோய்கள் இலைப்புள்ளி நோய்கள். இவை இரண்டு வகையான பூஞ்சானங்களால் உருவாக்கப்படுகின்றன. ஒன்று செர்கோஸ்போரா என்ற பூஞ்சானத்தாலும், இன்னொன்று ஆல்டர்னேரியா என்ற பூஞ்சானத்தாலும் ஏற்படுகின்றது. இந்த செர்கோஸ்போரா ஆல்டர்னேரியா பூஞ்சானங்கள் காற்றின் மூலம் தனது வித்துக்களை இலைகளின் மேல் படிய செய்கின்றன. உலர்ந்த காற்று, ஈரப்பதம் குறைந்த காற்று இதற்கு மிகவும் ஏதுவாக உள்ளது. குறைந்த மழை, அதிகமான ஈரப்பதம் மற்றும் அதிக வெயில் காலங்களிலும் இந்த இலைப்புள்ளி நோய்கள் அதிகமாக இந்த பூஞ்சானங்களால் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக வேர்க்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் என்பது குறிப்பிடத்தக்க இழப்பை விவசாயிகளுக்கு கொடுக்கிறது. இந்த டிக்கா இலைப்புள்ளி நோய் இரண்டு நேரங்களில் பயிரை தாக்குகின்றன. நிலக்கடலை பயிரில் முன்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய், பின்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய் என்றும் நாம் கருத்தில் கொள்ளலாம். முன்பருவ டிக்கா இலைப்புள்ளி நோய்கள் விதைத்த ஒரு மாதத்தில் பயிர்களை தாக்குகின்றன. இந்த புள்ளிகள் பழுப்பு நிறத்தில் அதனை சுற்றி மஞ்சள் ஒளிவட்டத்துடன் காணப்படுகின்றன. பின்பருவ டிக்கா இலை புள்ளிகள் விதைத்த 55 நாட்களில் இலைகளை தாக்குகின்றன. இந்த புள்ளிகள் சுற்றிலும் ஒளிர்வட்டம் இல்லாமல் காணப்படுகின்றன. ஆனால் இந்த இரண்டு இலை புள்ளிகளுமே மிகப்பெரிய சேதத்தை பயிர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. மேலும் இவற்றை வருவதற்கு முன்பே கணிப்பதும் கொஞ்சம் அரிதாகவே இருக்கும். ஆகவே வேளாண் பல்கலைக்கழகங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்ககிட்ட இருந்து தகவலை பெற்று முன் எச்சரிக்கையாக இலைப்புள்ளி நோய்களிலிருந்து பயிர்களை காத்து கொள்வது அவசியம். இவை காற்றில் பரவி வருவதால் இவற்றுக்கு இயற்கையோ அங்கக வேளாண்மை முறைகளை விட வேதியியல் முறைகளே சிறந்தது. ஆனால் வேதியியல் முறைகளை பின்பற்றும் பொழுது மைல்டு கெமிக்கல்ஸ், விரியமில்லாத வேதியியல் பொருட்களான மேங்கோசெப், காப்பர் ஆக்சிக்ளோரைட், ப்ரொபிகோனோசோல் போன்ற வேதியியல் பொருட்களை 200 கிராம் எடுத்து 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த நோயினை கட்டுப்படுத்தலாம். நோயின் வீரியத்தை பொறுத்து 2 அல்லது 3 முறை 15 நாட்களுக்கு ஒரு முறை பின்பற்றுவது நல்லது. அடுத்ததாக காற்றின் வழியாக வருகின்ற நோய் துருநோய். துருநோய் என்பது இலைகளின் அடிப்பகுதியை அதிகமாக தாக்குகின்றன. இவை பல்லாயிரக்கணக்கான பூஞ்சான வித்துக்களாக வந்து இலைகளின் மேல் அழுந்தி அவற்றில் கொரகொரப்பான பழுப்பு நிற உருவத்தை ஏற்படுத்துகின்றன. இவற்றின் வீரியம் அதிகரிக்கும் பொழுது இலைகள் மஞ்சளாகி உதிர்ந்து பயிர்களின் வளர்ச்சியும் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இந்த துரு நோயை கட்டுப்படுத்த உதவும் ஒரு வேதிப்பொருள் நனையும் கந்தகம், வெட்டபிள் சல்ஃபர் என்று கூறுவார்கள்.

0.2% வெட்டபிள் சல்ஃபரை பயிர்களுக்கு தெளிப்பதன் மூலம் துரு நோயிலிருந்து பயிர்களை காப்பாற்ற முடியும். அடுத்ததாக நிலக்கடலை, எல் சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற 4 எண்ணெய் வித்து பயிர்களையும் தாக்கக்கூடிய ஒரு காற்றின் வழியாக வருகின்ற பூஞ்சான நோய் சாம்பல் நோய். பல்லாயிரக்கணக்கில் பூஞ்சான வித்துக்கள் காற்றின் வழியாக பரவி இலைகளின் மேல் படிந்து அவற்றை பச்சையம் தெரியாமல் மூடிக்கொள்வதால் அவற்றில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டு இலைகள் மஞ்சளாகி உதிர்ந்து பயிர் வளர்ச்சி தடைபடுகிறது.

மேல் படிந்து அவற்றை பச்சையம் தெரியாமல் மூடிக்கொள்வதால் அவற்றில் நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டு இலைகள் மஞ்சளாகி உதிர்ந்து பயிர் வளர்ச்சி தடைபடுகிறது. இவற்றை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம். சாம்பல் நோய்க்கும் ப்ரொபிகோனசோல் மேங்கோசோப் போன்ற மைல்டு வேதிப்பொருட்களை நாம் உபயோகிப்பது நல்லது. அடுத்ததாக, அடிச்சாம்பல் நோய் பனிக்காலத்தில் ஏற்படுகிறது. இந்த அடிச்சாம்பல் நோயை நன்கு கவனித்து பரிந்துரைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அடிச்சாம்பல் நோய்க்கு மெட்டலாக்சில் என்ற வேதிப்பொருள் மட்டுமே நல்ல பலனை தரும். இந்த அடிச்சாம்பல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சாணம் மற்ற பூஞ்சாணங்களிலிருந்து வேறுபடுவதால் இதனை சரியாக கவனித்து தெளிக்க வேண்டும். இவ்வாறாக இந்த 5 காற்றின் வழியாக வருகின்ற பூஞ்சாண நோய்களும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு பயிர்களை வெகுவாக தாக்குகின்றன. இவை இப்பயிர்களில் ஏற்படுத்தும் தாக்கம் ஒரே விதமாக இருப்பதால் இவற்றை நாம் கட்டுப்படுத்த ஊடு பயிர் பின்பற்றலாம். கம்பு மற்றும் சோளம் போன்ற ஊடு பயிர்களை எண்ணெய் வித்து பயிர்களோட 1:7 அல்லது 1:5 வரிசை என்ற முறையிலும் நாம் ஊடு பயிர் செய்யும் பொழுது இந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். இரண்டாவதாக, காற்றிலிருந்து வருகின்ற இந்த பூஞ்சாண வித்துக்கள் மண்ணில் தங்கி இருப்பதால் ஒவ்வொரு முறையும் மண்ணை ஆழ உழுது பின்பு நாம் பயிரிடுவது நலம். அடுத்ததாக, மண் மற்றும் விதை மூலமாக பரவுகின்ற நோய்கள். நிலக்கடலை, எள், சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு பயிர்களில் மண் மற்றும் விதை மூலமாக பரவுகின்ற நோய்கள் ஒரே மாதிரியாகவே உள்ளன. ஃபிசேரியம், மேக்ரோஃபோமினா, ஸ்க்லீரோஷியம் என்ற விதவிதமான பூஞ்சாணங்களால் இந்த நோய்கள் ஏற்படுகின்றன. இவை மண்ணிலும் தங்கி வெகு காலத்திற்கு நோய்களை பரப்ப ஏதுவாக இருக்கும். மேலும் இவை தங்கி இருப்பதால் இவை விதை மூலமும் அடுத்த தலைமுறைக்கு பரவுகின்ற வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த ஃபிசேரியம், மேக்ரோஃபோமினா, ஸ்க்லீரோஷியம் போன்ற பூஞ்சாணங்கள் வேரழுகல் நோயையும் தண்டழுகல் நோயையும் இந்த பயிர்களுக்கு ஏற்படுத்துகின்றன. பக்க வேர்கள் முதலில் பாதிக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட செடிகள் அந்த ஊன்றும் தன்மையை இழந்து அவற்றை பிடுங்கும் பொழுது எளிதாக கையோடு வந்துவிடும். மேலும் ஆணி வேரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே இத்தடுப்பதற்கு நிலத்தில் தண்ணீர் தேக்கம் அதிகமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதன் பூஞ்சாண வித்துக்கள் மண்ணிலேயே எப்பொழுதும் தங்கியிருப்பதால் இந்த பூஞ்சாண வித்துக்களை முன்னெச்சரிக்கையாகவே நாம் கையாள வேண்டும். கோடை உழவு, பயிர் சுழற்சி முறை, ஊடு பயிர் பின்பற்றுதல் போன்றவை இந்த நோய்களை தடுப்பதற்கான பர்மனன்ட் தீர்வுகளாக இருக்க முடியும். எனவே நிலத்தை பண்படுத்தும் பொழுது நன்கு மக்கிய தொழு உரத்துடன் ட்ரைகோடெர்மா, பேசிலஸ் சப்டிலிஸ் போன்ற பூஞ்சாண கட்டுப்பாட்டு முறைகளை ஒரு ஏக்கருக்கு 5 டன் என்ற முறையில் தொழு உரத்தையும் ட்ரைகோடெர்மா பேசிலஸ் போன்றவற்றை 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற விதத்திலும் கலந்து மண்ணில் செலுத்தி நன்கு ஆழ உழ வேண்டும். அடுத்த முறையாக நோய் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் ட்ரைகோடெர்மா கொண்டு விதைகளை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது 1 கிலோ விதைக்கு 5 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா உடன் விதைகளை கலந்து 1 இரவு முழுவதுமாக வைத்திருந்து அடுத்த நாள் நாம் நடவுக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த விதைகள் மண்ணில் இருக்கும் பூஞ்சாணங்களை எதிர்க்கும் வல்லமை பெற்றதாக இருக்கும். இதில் குறிப்பாக சூரியகாந்தியில் சார்கோல் அழுகல் என்ற ஒரு நோய் மேக்ரோஃபோமினா என்ற பூஞ்சாணத்தால் அதிகமாக தாக்கப்படுகின்றன. இந்த மேக்ரோஃபோமினா என்பது மண் மிகவும் உலர்ந்த தன்மையில் இருக்கும் பொழுது மிகவும் வீரியமாக இருந்து சூரியகாந்தி பயிர்களில் முழுவதுமாக இழப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த சார்கோல் அழுகல் நோய் வரும்பொழுது சூரியகாந்தி பயிர்களின் வேர் மற்றும் அடித்தண்டு பகுதிகள் அழுக ஆரம்பிக்கின்றன. இதனால் வேர்கள் உறிஞ்சும் திறன் குறைந்து செடிகள் கீழே விழ ஆரம்பிக்கின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட வேர்பகுதியை பிளந்து பார்க்கும் பொழுது இந்த மேக்ரோஃபோமினா பூஞ்சாணத்தின் வெண்மையான பூசண வளர்ச்சி காணப்படுகிறது. இவை சைலம் ஃப்ளோயம் வழியாக உணவு கடத்தலையும் நீர் கடத்தலையும் முழுவதுமாக தடை செய்து பயிர்களின் வளர்ச்சியை நின்று போக செய்கின்றன. அடுத்ததாக, வேர்க்கடலையில் கழுத்து அழுகல் நோய். இது அஸ்பர்ஜில்லஸ் நைஜர் என்ற ஒரு பூஞ்சாணத்தால் ஏற்படுவது. நோயற்ற விதைகளை பயன்படுத்துவதன் மூலமே
75 விழுக்காடு

அளவுக்கு இந்த நோயை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். கழுத்தழற்கல் நோய் மூன்று நிலைகளில் ஏற்படுகிறது. இவை முதலில் சிறு புள்ளிகளாக தோன்றி இரண்டாவது நிலையில் வாடல் நிலை ஏற்படுகிறது. மூன்றாவது நிலையில் அதிக வீரியமான நிலையில் இந்த நாற்றுகள் இறந்து போகும். இதுவே கழுத்தழற்கல் நோய். இந்த நோய் ஏற்பட்ட பிறகு பயிரை காப்பாற்றுவது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அதிக வெப்பநிலை இருக்கும் பொழுதும் குறைந்த ஈரப்பதம் இருக்கும் பொழுதும் அந்த விதமான மண்ணில் இந்த அஸ்பஜில்லஸ் நைஜர் என்ற பூஞ்சாணத்தால் ஏற்படுகின்ற கழுத்து அழுகல் நோயின் தீவிரம் மிகவும் அதிகமாக காணப்படும். ஆகவே இந்த நோயை கட்டுப்படுத்த நன்கு மக்கிய தொழு உரத்தை ட்ரைகோடர்மா மற்றும் பேசில்லஸ் சப்டிலிஸ் இவற்றுடன் கலந்து மண்ணில் இட வேண்டும். அடுத்ததாக மொட்டுக்கருகல் நோய். இந்த மொட்டுக்கருகல் நோய் ஒரு நச்சுயிரியால் ஏற்படுகிறது. இந்த நச்சுயிரியை செடிகளை தாக்கும் இலை பேன்கள் கொண்டு வந்து பரப்புகின்றன. ஆகவே இந்த மொட்டுக்கருகல் நோயை நாம் கட்டுப்படுத்த முயலும் பொழுது இலை பேன்களையும் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த மொட்டுக்கருகல் நோயை எவ்வாறு அறிவது? இந்த மொட்டுக்கருகல் நோய் தாக்கும் பொழுது பச்சை நிற புள்ளிகள் இலைகளில் வளையங்களில் ஏற்படுகின்றன. இந்த வளையங்களில் ஏற்படும் இந்த புள்ளிகள் சிறிது சிறிதாக பரவி வளர்கின்ற மொட்டுக்களில் வரும்பொழுது அந்த மொட்டுக்கள் உடனடியாக கருகிவிடும். மேலும் பாதிக்கப்பட்ட செடிகள் மிகவும் வளர்ச்சி கொன்றி இந்த இடைப்பட்ட கணுக்களுடைய உயரம் குறைந்து காணப்படும். இதற்கு பிறகு இந்த செடிகளில் பூத்தலும் காய்த்தலும் நடைபெறுவது மிகவும் அரிது. இந்த மொட்டுக்கருகல் நோயை பரப்பும் இலை பேன்களை கட்டுப்படுத்த மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஒரு ஏக்கருக்கு 12 என்ற அளவில் நிறுவ வேண்டும். நிலக்கடலையுடன் கம்பு சோளம் போன்ற பயிர்களை ஊடு பயிர் செய்வதன் மூலமும் இந்த விதமான இலைப்பேன்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இவற்றை அங்கக முறையில் கட்டுப்படுத்த 10,000 PPM வேப்பெண்ணெயை 1 லிட்டரில் 2 மில்லி என்ற அளவில் கலந்து 1 மில்லிக்கு சோப்பு கரைசலையும் கலந்து பிறகு அவற்றை தெளித்துவிட வேண்டும். 2 அல்லது 3 முறை பூச்சிகளின் நடமாட்டத்திற்கு ஏற்றவாறு நாம் தெளிக்க வேண்டும். அல்லது அசாடிராக்டின் என்ற வேம்பு கலந்த பூச்சிக்கொல்லி மருந்தை 1,500 PPM 1 லிட்டரில் 2 மில்லி கலந்தும் தெளிக்கலாம். அல்லது உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த பெவேரியா பேசியானா என்ற உயிர் பூஞ்சாணத்தை 1 லிட்டரில் 5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். இந்த பெவேரியா பேசியானா இலை பெண்களை மட்டுமன்றி மற்ற சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டது. இலை பெண்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தும் பொழுது மொட்டுக்கருகல் நோய் வருவதற்கு எந்தவித வாய்ப்பும் இருப்பதில்லை. இந்த இலை பெண்கள் மிகவும் அதிகமாக உருவாகின்ற தீவிர தாக்குதலில் இமிடாக்ளோபிரிட் என்ற வேதியியல் மருந்தையும் நம்மால் பயன்படுத்த முடியும். 1 லிட்டருக்கு 0.3 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோபிரிட் கலந்து 2 அல்லது 3 முறை நோயின் தீவிரத்துக்கு ஏற்றவாறு தெளிக்க வேண்டும். அல்லது இயற்கை முறையில் கட்டுப்படுத்த 3G கரைசலையும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வேர்க்கடலையில் எல் இந்த 2 பயிரிலும் பாக்டீரியல் இலைக்கருகல் நோய் அதிக வெயில் காலங்களில் மிகவும் அதிகமாக காணப்படும். மேலும் இவை நீர் வழியாகவும் செடிகளில் ஏற்படும் காயங்கள் மூலமும் பரவுகின்றன. இதனால் ஏற்படும் புள்ளிகள் ஒரு நீரில் நனைத்தது போன்று ஆரம்பத்தில் காணப்படும். பின்பு சிறிது சிறிதாக பரவி முழு இலைகளும் கருகும் நிலைக்கு வரும். இப்படி கருகுவது மிக சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் எல் மற்றும் வேர்க்கடலையில் பாக்டீரிய இலைக்கருகல் நோயை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்டு அதன் மேலாண்மை செய்வது அவசியம். இந்த நோயை மேலாண்மை செய்வதற்கு பயிர் சுழற்சி மற்றும் நீர் மேலாண்மை முக்கியமாக கருதப்படுகிறது. நீர் மேலாண்மை செய்யும்போது நோய் உற்ற வயல்களிலிருந்து நீரானது நல்ல வயல்களுக்கு பாய்ச்சுவதை முதலில் தவிர்க்க வேண்டும். எதிர்ப்பு ரகங்கள் இருப்பின் அவற்றை உபயோகப்படுத்தலாம். எப்பொழுதும் எல்லா எண்ணெய் வித்து பயிர்களிலும் விதை நேர்த்தி என்பது முக்கியமானது. ட்ரைகோடெர்மா என்ற பூஞ்சான உயிர்கொல்லி இந்த விதை நேர்த்தியில் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஆகவே ட்ரைகோடெர்மா விருடி அல்லது ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் இந்த பூஞ்சான உயிர்கொல்லிகளை 1 கிலோவுக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து பின் நடும் பொழுது பலவிதமான பூஞ்சான மற்றும் பாக்டீரிய நோய்களை இது தடுக்கும் வல்லமை கொண்டது. இந்த பாக்டீரிய இலைக்கருகல் நோயை வேதியியல் முறையில் கட்டுப்படுத்த ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் 0.5 கிராமும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராமும் கலந்து 1

0: லிட்டர் தண்ணீரில் சேர்த்து வயல்களுக்கு தெளிக்க வேண்டும். நோயின் தீவிரத்தை பொறுத்து இதை 2 அல்லது 3 முறை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக எள்ளில் காணப்படும் ஃபில்லோடு என்கின்ற ஒரு குறிப்பிட்ட நோய். இந்த பச்சை பூ நோய் ஃபைட்டோபிளாஸ்மா என்ற நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. இந்த நோயானது தத்து பூச்சிகளால் கடத்தப்படுகிறது. எனவே நச்சுயிரி நோய் போன்றே இதனையும் நாம் மேலாண்மை செய்யும் பொழுது தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியமாகும். இதனை மேலாண்மை செய்ய விளக்கு பொறி 1 ஏக்கருக்கு 1 என்ற அளவில் பின்பற்ற வேண்டும். இந்த விளக்கு பொறியினால் தத்து பூச்சிகளை அதிக அளவில் கவர்ந்திழுத்து அவற்றை செயல்பட விடாமல் செய்ய முடியும். அல்லது இமிடாக்ளோபிரிட் என்ற வேதிப்பொருளை 1 லிட்டருக்கு 0.3 மில்லி என்ற அளவில் கலந்து தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பச்சை பூ என்கின்ற ஃபில்லோடி நோயை நாம் முற்றிலுமாக கட்டுப்படுத்தலாம். இப்பொழுது இயற்கை விவசாயிகள் அதிகரித்த காரணத்தினால் இயற்கை வழியில் மேலாண்மை செய்வதென்பது அது ஒரு தடுப்பு முறை மேலாண்மையாக மட்டுமே நம்மால் பயன்படுத்த முடியும். ஜீவாமிர்தம், தேமோர் கரைசல், நீமாஸ்திரம், மீன் அமினோ அமிலம், வெர்மி வாஷ், இன்னும் ஏகப்பட்ட இடுபொருட்கள் இயற்கை மேலாண்மையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை முன்பிருந்தே பயிர்களுக்கு பயன்படுத்தும் பொழுது பயிர்கள் நல்ல எதிர்ப்பு சக்தியை பெறுகின்றன. இதனால் அவை தன்னைத்தானே தற்காத்து கொள்வதன் மூலம் நோய்களிலிருந்து சிக்காமல் நல்ல விளைச்சலை தர முடியும். ஆக எல், வேர்க்கடலை, ஆமணக்கு, சூரியகாந்தி பயிர்களில் வருகின்ற நோய்களை இயற்கை முறையிலும் அங்கக முறையிலும் தேவைப்பட்டால் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தி ஒரு நோயற்ற விளைச்சலை நம்மால் உருவாக்க முடியும்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமை எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, எந்தெந்த பூச்சி நோய்கள்லாம் எண்ணெய் வித்து பயிர்களை தாக்கலாம், அறிகுறிகளை வச்சு எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் இதுக்கான தீர்வுகளையும் அருமையா விளக்கிட்டாங்களே.
1: குறிப்பா ஊடு பயிர் போட்டு நோய்களை கட்டுப்படுத்தலாம்னு சொன்னாங்க பாரு.
2: ஆமா செல்வி, நிலக்கடலை பயிருக்கு இவங்க சொன்ன நோய் மேலாண்மை முறைகள் எங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். மச்சா இந்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டா இனி தயக்கமே இல்லாம நிலக்கடலை போடுற வேலையை ஆரம்பிச்சுடுவாரு.
1: நல்லது வள்ளி, வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிங்க. கடலை பயிர் போடும்போது இந்த செல்வியை கூப்பிட மறந்துடாத. உங்க கடலை காட்டுல கூடமாட வேலை செய்ய இந்த செல்வி தயாரா இருக்கேன்.
2: கண்டிப்பா, ஒன்னு கூப்பிடாம இருப்பனா? நீயும் வந்து எங்களோட கூட மாட ஒத்தாசை பண்ணா கூடுதல் பலம் தானே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பட்டுப்புழு வளர்ப்பில் கிருமி நாசினிகளின் பயன்பாடு.

கிருமி நீக்கம் என்பது பட்டுப்புழு வளர்ப்பு அறையிலிருந்து பல்வேறு நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை நீக்குவதாகும். இச்செயல் பட்டுப்புழு வளர்ப்பில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பட்டுப்புழு பல்வேறு வகையான நோய் கிருமிகளினால் பாதிக்கப்படும் போது கூடு விளைச்சலில் பெருமளவு இழப்பு ஏற்படும். பட்டுப்புழுவினை நோய் வந்த பிறகு அகற்றுவது முடியாத செயலாகும். எனவே நோயினை வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. இதற்கு பயன்படும் காரணிகள் கிருமி நாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றன. நடைமுறையில் கிருமி நாசினிகளை வளர்ப்பறை கிருமி நாசினிகள் மற்றும் படுக்கை கிருமி நாசினிகள் என இருவகையாக பிரிக்கலாம். சூரிய ஒளி, நீராவி, உலர்ந்த வெப்பம் மற்றும் நெருப்பு போன்றவை பொதுவாக பயன்படுத்தப்படும் இயற்பியல் காரணிகளாகும். இவற்றில் சூரிய ஒளியின் வெப்பத்தின் மூலமும் அதிலிருந்து வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் மூலமும் வளர்ப்பு அறை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் சாதனங்களின் மேற்பரப்பில் உள்ள நோய் கிருமிகள் அழிக்கப்படும். உலர்ந்த வெப்பம் ஆக்சிஜனேற்றம் என்ற செயலின் மூலம் நுண்ணுயிரிகளை அழிக்கும். இது நீராவியை விட குறைந்த அளவே தேவைப்படும். உலர்ந்த வெப்பம் நோய் கிருமிகளை அழிக்க நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். இதனால் நோய் நீக்கத்தின் போது வளர்ப்பு சாதனங்கள் பழுதடைய வாய்ப்பிருக்கிறது. நீராவி, இது நுண்ணுயிரியிலுள்ள புரதங்களை நிர்மூலமாக்கி நோய் கிருமியை அழிக்கிறது. நெருப்பு, இது நோய் கிருமிகளை அழிப்பதோடு புழு வளர்ப்பு சாதனங்களை பெருமளவு சேதப்படுத்தும். நெருப்பு நுண்ணுயிரிகளை எரித்து அழிக்கும். ஆனால் நெருப்பினை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. எனவே மிகவும் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும். வேதியியல் காரணிகள், ஒரு சிறந்த கிருமி நாசினி வளர்ப்பறையில் உள்ள அனைத்து நோய் கிருமிகளையும் அழிக்க வல்லதாகும். மனிதன் மற்றும் விலங்கினங்களிலிருந்து தீங்கு ஏற்படுத்தா வண்ணமும் இருக்க வேண்டும். வேதியியல் காரணிகளுள் பிளீச்சிங் தூள், நீர்த்த சுண்ணாம்பு, குளோரின் டை ஆக்சைடு மற்றும் ஃபார்மலின் போன்றவை பட்டுப்புழு வளர்ப்பில் நோய் நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பிளீச்சிங் தூள், பிளீச்சிங் தூளினை நீண்ட நாள் பயன்படுத்துவதனால் இரும்பினாலான வளர்ப்பு சாதனங்கள் துருப்பிடித்து பழுதடைய வாய்ப்பிருக்கிறது. நீர்த்த சுண்ணாம்பு, இது வளர்ப்பறை கிருமி நாசினியாகவும் படுக்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. இது வைரஸ் நோய்களை கட்டுப்படுத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. சுண்ணாம்பு தூளினை பிளீச்சிங் தூள் சேர்த்து 95:5 என்ற விகிதத்தில் வளர்ப்பு அறையினை சுற்றி இடும்போது நோய் பரவாமல் பெருமளவில் தடுக்கப்படுகிறது. குளோரின் டை ஆக்சைடு, இது குளோரினை விட 2.5 மடங்கு வீரியமானது. மேலும் இது வளர்ப்பு சாதனங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை. இதனை பயன்படுத்துவது மிகவும் எளிமையானது. ஃபார்மலின், இது ஏனைய கிருமி நாசினிகளை விட வீரியம் மிக்கது. அதிக வெப்பம் மற்றும் ஈரமான சூழ்நிலையில் இதன் செயல்பாடு அதிக அளவில் இருக்கும். இதனை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்துவதனால் கையாள்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இது தற்போது பட்டுப்புழு வளர்ப்பில் தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து படுக்கை கிருமி நாசினிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். புழு வளர்ப்பு படுக்கையின் மீதுள்ள பல்வேறு வகையான நோயை உண்டாக்கும் கிருமிகளை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் காரணிகள் படுக்கை கிருமி நாசினிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதனை ஒவ்வொரு தோலுரிப்புக்கு பின்னும் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தெளித்து சுமார் 1/2 மணி நேரம் கழித்த பின்னரே புழுக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். படுக்கை கிருமி நாசினி தெளிப்புடன் உணவு அளித்தால் புழுக்களின் உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்து பட்டுக்கூடு விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இவ்வாறு படுக்கை கிருமி நாசினிகளை பயன்படுத்தினால் நோய்கள் புழுக்களை தாக்காத வண்ணம் பாதுகாக்கலாம். இனி கிருமி நீக்கம் செய்யும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். வளர்ப்பு அறை மற்றும் உபகரணங்களை கிருமி நீக்கம் செய்தல். இளம் புழு வளர்ப்பு அறையை கிருமி நீக்கம் செய்ய 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 2 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 5% பிளீச்சிங் தூள் கலந்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 200 கிலோ என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் வழித்தடங்களிலும் தூவ வேண்டும். அவற்றின் மீது சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். புழு வளர்ப்பிற்கு 3 நாட்களுக்கு முன்பாக வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களை 2% பிளீச்சிங் தூள் கரைசலில் மூழ்கும்படியாக வைத்து பின்னர் எடுத்து வெயிலில் உலர்த்தி பயன்படுத்த வேண்டும். அடுத்து கிருமி நீக்கம் செய்தல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பட்டுப்புழு வளர்ப்பில் ஏற்படும் பல்வேறு நோய்களினால் பெருமளவில் பட்டுக்கூடு விளைச்சல் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. நோயினை வருமுன் காப்பதே சாலச்சிறந்ததாகும். நோய் வந்த பின் பட்டுப்புழுக்களை பாதுகாக்க இயலாது. எனவே சுகாதார முறையில் புழுக்களை வளர்ப்பதற்கும் அதிக பட்டுக்கூடு விளைச்சலை பெருக்குவதற்கும் கிருமி நீக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். சிபாரிசு செய்யப்படும் கிருமி நாசினி கொண்டு தேவையான அளவு

0: சரியான முறையில் தகுந்த நேரத்தில் கிருமி நீக்கம் செய்யும் பொழுது பட்டுப்புழுவை தாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சான மற்றும் புரோட்டோசோவா நோய் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. புழுக்களை வளர்ப்பு அறைக்கு கொண்டு வருவதற்கு 5 நாட்கள் இருக்கும் பொழுது வளர்ப்பு அறையை நீர் கொண்டு சுத்தமாக கழுவ வேண்டும். பின்னர் 2.5% குளோரின் டை ஆக்சைடு மற்றும் 0.5% நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 1.5 லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். 3 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் குளோரின் டை ஆக்சைடு அல்லது பிளீச்சிங் பவுடர் கொண்டு வளர்ப்பு அறை மற்றும் வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் கருவிகளை கிருமி நீக்கம் செய்து 24 மணி நேரத்திற்கு வளர்ப்பு அறையை மூடி வைக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னர் 5% பிளீச்சிங் பவுடர் தூள் கலந்த சுண்ணாம்பு கரைசலை சதுர மீட்டருக்கு 200 கிராம் என்ற அளவில் வளர்ப்பு அறையை சுற்றிலும் வழித்தடங்களிலும் தூவ வேண்டும். பின்னர் அவற்றின் மீது சதுர மீட்டருக்கு 1 லிட்டர் நீர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். ஒரு நாள் முன்னர் ஜன்னல்களை திறந்து தகுந்த காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும். புழு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் அனைத்து உபகரணங்களையும் 2% பிளீச்சிங் தூள் மற்றும் 0.3% சுண்ணாம்பு கரைசலில் 30 நிமிடங்கள் நன்கு ஊற வைக்க வேண்டும். பின்னர் உபகரணங்களை சூரிய ஒளியில் 5 முதல் 6 மணி நேரங்கள் நன்கு உலர வைத்து எடுத்து புழு வளர்ப்பின் போது பயன்படுத்த வேண்டும். இதுபோன்ற நோய் நீக்க முறைகளை சரியாக செய்வதன் மூலம் நோய்களின் தாக்குதலிலிருந்து பட்டுப்புழுக்களை பாதுகாக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30. நேயர்கள் இனி கேட்கலாம்
11: இலக்கியம் பேசுவோம்.
12: ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
13: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியான திருப்பாவை திருவம்பாவை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவும் ஒப்பீட்டு நோக்கில். இன்று நமது சிறப்பு விருந்தினராக சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணஞ்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ச. முத்துமாரி அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ் புலவர்களும் மேஸ்லோவும் என்ற புத்தகத்தையும் அன்பின் வழிநிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்கங்களில் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்று நாம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருவம்பாவியம் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மேடம்.
14: வணக்கம் ஐயா.
13: இன்று எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி ஒளிப்பதிவு அரங்கிற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவை திருவம்பாவை பத்தி உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்க போறோம். இதுல திருப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
14: திருப்பாவை என்பது தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியத்துல முக்கியமாக இடம்பெறக்கூடிய வைணவ இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வைணவ இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அவர்களால் இயற்றப்பட்டது. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடியது. இவற்றினுடைய மைய கருத்து யாதெனின், பெண்கள் நீராடுவதற்காக அதிகாலையில், அதாவது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் இந்த இறைவனை வணங்குவதற்காக நோன்பு நோக்கப்படுகிறது.

0: அந்த நோன்பு நோற்கும் பொழுது அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக பக்தியில் ஆழங்கால் பட்ட பெண்கள் சிறுமிகளை எழுப்புவதற்காக இந்த பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்பி இறைவனை வணங்குவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாடு செழிப்பாக இருப்பதற்கும் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பாடல் வந்து இசைக்கப்பெறுகிறது. அவ்வாறு இசைக்கப்பெறும் போது இறைவனுடைய சிறப்புகள், அதன் பிறகு பார்த்தோம்னா இறைவனை வணங்குவதற்கான நோன்பு நோக்கக்கூடிய விதிமுறைகள், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பெறக்கூடிய பரிசு பொருட்கள், இவற்றையெல்லாம் பாசுரங்கள்ல வந்து எடுத்து இயம்புவதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை அப்படின்றதுக்கு ஒரு எளிய விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி திருவம்பாவை அப்படின்னா என்ன?
0: திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனே சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு அதே போல மார்கழி மாதத்தில் அந்த இளம் பெண்களை துயில் எழுப்புவதாகவும், துயில் எழுப்பி அவர்களை இறைவனுடைய பெருமைகளை கூறி இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் இப்பாசுரங்கள். 20 பாசுரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து இயம்பி பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனுடைய சிறப்புகளை கூறி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடலாகும்.
1: அதே மாதிரி சென்னை ஆகாஷ்வாணியும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் காலையில திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்று பாடலும் விளக்கமும் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதனால சென்னை ஆகாஷ்வாணிக்கு இந்த தலைப்பும் வந்து மிக ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு. இப்போ திருப்பாவை திருவம்பாவை பற்றி நீங்க வந்து அருமையா சொன்னீங்க. இதை இரண்டையும் ஒப்பிட்டு நோக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
0: இது ஒப்பிட்டு நோக்கில் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு நூல்களுமே வந்து மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய நூலாக இது இருக்கு. அதுல இரண்டு நூல்களுமே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டு நூல்களும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முன்பின்னாகத்தான் சற்று வித்தியாசம் இருக்கும். முன்பின்னாக சற்றே வித்தியாசம் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் திருப்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருவம்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாம எடுத்து சொல்றதுக்காக இதை வந்து வேற்றுமை ஒற்றுமைகளை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க கண்ணனையே வந்து நாம் அடைவதாகவும், கண்ணனையே இறைவனாக நாம் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக திருப்பாவை இருக்கு. ஆனா இங்க திருவம்பாவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவபெருமானினுடைய அடியவர்களை வந்து தனக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக திருவம்பாவையில இருக்கு. இது போன்ற பல கருத்துக்கள் வந்து ஒற்றுமையுடைய கருத்துக்களும் வேற்றுமையுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாம் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: இந்த திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
0: முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இயல் அப்படின்னு சொன்னோம்னா உரை நடை வடிவுல நமக்கு வருது, இசைனா இசை வடிவுல நமக்கு வருது, அடுத்து நாடகம் அப்படின்னா நாடக வடிவுல வந்து அது வருது. அத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த பாடலை நான் இப்போ சொல்றேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதல செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல். அது நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே உரை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாத ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் மூன்று தன்மைகளை உடைய விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று தன்மையுடைய விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, அகத்தை சார்ந்த ஒரு விரதம், புறத்தை சார்ந்த ஒரு விரதம், அகப்புறத்தை சார்ந்த ஒரு விரதமாக இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அகம் சார்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கிட்டயும் நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அதன் பிறகு யாருடைய மனமும் புண்படுமாறு நாம் வந்து நடந்து கொள்ள கூடாது என்பது அக விரதமாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். புற விரதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்கனம் குறிப்பிடுகின்றார் என்றால், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு சூடக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துவதாக புற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு அக புற விரதம் என்பதை எங்க குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நம்மிடம் வந்து இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் நம் இல்லங்களை தேடி யாராவது ஒருவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மையுடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று ஆக

0: புற விரதத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலில் அழகாக சுட்டி காட்டுகின்றார். இதற்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்ற அவசியமே இல்லாத காரணத்தினால் இதை இயல் சார்ந்த ஒரு பாடலாக நான் இங்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இசை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை என்பது இரண்டாவது பாடலாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஆரபி ராகத்தை பெற்றதாக இருக்கிறது. தாளம் ஆதி தாளத்தை உடையதாக இப்பாடல் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் இடம்பெறக்கூடிய 30 பாடல்களுமே ஒவ்வொரு ராகத்தையும் ஒவ்வொரு தாளத்தையும் உடைய பாடல்களாக இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய இசைக்குரிய பாடலாக விளங்குகிறது. நாடகத்திற்கு உரிய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு உறுப்பினர்கள் அங்க இடம்பெறணும். இங்க யார் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேர், ஒன்னு உறங்குகின்றவர்கள், இன்னொன்று வந்து உறக்கம் எழுப்புகின்றவர்கள். இங்க வந்து அந்த பாடல பார்த்தா, ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை, எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ற நாடகப்பாங்கினை எழுந்திருமா தூங்காத நீ எழுந்திரு என்று சொல்வது போல அமைந்த பாடல். ஏன் இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்க, ஏதோ வந்துடுறேனே அப்படின்னு அவ சொல்றது மாதிரியும், அதன் பிறகு இதுதானா நேரம், ஏன் என்னை தொந்தரவு செய்கின்றீர்கள் என்று அவள் சொல்வது போலவும், அதன் பிறகு இருவரும் மாறி மாறி உரையாடி கொள்வது போலவும் அமைந்த பாடல். அதாவது குவலைய பிடம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு மோட்சம் அளித்தவனான இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம், நீங்கள் இப்படி உறங்கிக் கொண்டு இருப்பது சரியா, எழுந்து உறக்கத்தில் இருந்து களைந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு நீராட வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. திருப்பாவை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய 3 வகையான பாங்கினை உடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.
1: அது மாதிரி திருவம்பாவையிலும் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: திருவம்பாவை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இயல் அப்படின்னு சொல்லும் போது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ, வளருதியோ அப்படின்றது இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா, வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆறு அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் என்பவர். இது சொல்லும் போதே புரிஞ்சிருது, இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வர்றோம், அதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, ஆனா இந்த பெருமையை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கேட்டு அவளுடைய மலர்படுக்கையை விட்டு எழுந்து கீழே விழுந்து அழுது விம்மி ஏதேனும் ஆகால் கிடக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், விரைவாக எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் சார்ந்த பாடலாக இந்த முதல் பாடல் விளங்குவதாக. இதுக்கு எந்த உரையுமே தேவையில்லை, இது படிக்கும் பொழுதே அப்படியே சொல்லும் பொழுதே எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று ரெஞ்சம் விண்ணோர் முடி வீரற்றார் போல் கண்ணார் ரவி வந்து கதிர் கரப்ப தன்னார் ஒளிமழங்கி தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாட பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இசை அப்படின்னு சொல்லும் போது ராகம் வந்து சாம ராகம் தாளம் ஆதி தாளம் உடையதாக இருக்கிறது. இசையோடு கூடி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. அடுத்து நாடக பாங்கினை உடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் நேரிழையீர் சீச்சி இவையும் விளையாடி ஏசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராய்யா மாறேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. உறங்குகின்ற பெண்கள், உறக்கம் களைய வந்த பெண்கள் இருவரும் உரையாடி கொள்கின்ற நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் வந்து இருக்கு. பாசம் பரஞ்சோதிக்குன்னு நீ சொன்னியே, இன்னைக்கு வந்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, இது தகுமா, அதனால் விரைவாக எழுந்து கொள் என்று சொல்வதாக ரெண்டு பேரும் உரையாடுற ஒரு நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் இருக்கு.
1: அருமையா சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகம் 3 விதமான பாடல்களும் இருக்கு.

0: நீங்க சொன்னீங்க, நல்லா கேட்க அருமையா இருந்துச்சு. அது மாதிரி எந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவையில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு?
1: திருப்பாவையில உறங்குகின்ற பெண்களை உறக்கம் களைய வந்த பெண்கள் பலவாறான சொற்களை வைத்து அவர்களை அழைக்கின்றார்கள். திருப்பாவை பாடல் 30ன்றதுனால அதிகப்படியான சொற்களும், திருவம்பாவை 20 பாடல்கள் அப்படின்றதுனால அதுல சற்று குறைவான சொற்களும் வந்து இருக்கு. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான சொற்களை வந்து வைத்து பெண்களை எழுப்புவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. என்னென்ன சொற்கள்னால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நேரிழகீர், செல்வ சிறுமீர்கால், வையத்து வாழ்வீர்கால், பிள்ளாய், பேய் பெண்ணே, நாயகன் பெண் பிள்ளாய், தேசமுடையாய், குதூகலமுடைய பாவாய், மாமன் மகளே, ஆற்று அனந்தல் உடையாய், அருங்கலமே, ஊமையோ, செவிடோ, துக்க கலக்கம் உடையவளே, கோவலர் பொற்கொடியே, பாம்பின் படம் போன்ற அழகுளை உடையவளே, காட்டுமயில் போன்றவளே, செல்வ வளமிக்க பெண்ணே, நற்செல்வன் தங்கையே, பிள்ளைகள் போதரி கண்ணினாய், பாவாய் வாய்ப்பேசும் நங்காய், நானாதாய் இனிய மொழி பேசும் நாவினை உடையவளே, ஏலே இளங்கிலியே, நங்கை மீர் வள்ளியர்கள், சங்கம் இருப்பார் போல் கூடினோம், மேலையார் அறியாத பிள்ளைகள், சே இளையார் என்று பெண்களை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. திருவம்பாவையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வால் தடங்கன் மாதே, என் தோழி, நேரிழையாய், நேரிழையீர், முத்தன்ன வெண்ணகையாய், பத்துடையீர், ஈசன் பழவடியீர், புத்தடியோ, சித்தம் அழகியர், உள்நித்தில நகையாய், வண்ண கிளிமொழியார், நீயே பாலூரு தேன்வாய் உடையவளே, ஏலக்குழலி மானே, ஊனே வன்னெஞ்ச பேதையர் போல் கோயிற் பிள்ளைகளே, உன் முளையீர் பெண்ணே என்று பெண்களை குழந்தைகளை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.
0: இந்த மாதிரி சொற்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அறிவியல் செய்திகள் ஏதேனும் உண்டா?
1: அறிவியல் செய்திகள் அதிகப்படியாக இதுல காணப்படுகிறது. அறிவியல் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மழை பற்றிய செய்தி வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் இருக்கு, திருவம்பாவையிலும் இருக்கு. திருப்பாவையில பார்த்தோம்னா மூன்றாவது பாடல் அப்படின்னு சொல்லும் போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கு இன்றி நாடி எல்லாம் திங்கள் உப்பாரி பெய்து, ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகையல் உகழ, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற மூன்றாவது பாடல். அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரமாக வந்து மூன்றடி மண் கேட்டு யாசித்து, யாசித்தவனுடைய சிறப்புகளை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு முழுவதுமே மாதம் மும்மாறி மழை பொழியும், செந்நெல் வயல்கள் எல்லாம் அதிகப்படியாக விளைந்து விளைச்சலை ஏற்படுத்தும், கயல் மீன்கள் துள்ளி விளையாடும், பசுக்கள் மடி நிறைய பால்களை சுரக்கக்கூடிய ஒரு பசுக்களை உடைய ஒரு செழிப்புடைய நாடாக இருக்கும் என்பதை இந்த மூன்றாவது பாடல், அது மழை பொழிந்தால் நாடு செழிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதாக இந்த மூன்றாவது பாடல் இருக்கு. நான்காவது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்தனா, அதுவும் மழை பாடல் தான். திருப்பாவையில ஆழிமழை கண்ணா, ஒன்றும் நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்று அதிர்ந்து தாழாதே, சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ, உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவை அப்படின்னு சொல்ற நாலாவது பாடல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணா நீ ஒளிந்துக்க வேண்டாம், மேகமே நீ வந்து கண்ணனுடைய நிறத்தை போல கடல் நீரை முகந்து, அதாவது சூரியன் எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தினால் ஆவியாக்குகிறதோ அது போல அந்த அறிவியல் செய்தி அங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. மேகமே நீ வந்து இறைவனுடைய நிறம் போல கடல் நீரை வந்து முகந்து கொண்டு சென்று அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய சங்கு போல இடி ஏற்படுத்து, அப்ப அவன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து பொழிகின்ற அம்பினை போல அதிகப்படியாக சரசரன்னு அந்த மழையானது கொட்டும் இல்லையா, அத மாதிரி நீ பொழிவிப்பாயாக என்று மழைக்கு வந்து ஆணையிடுவதாக. அதாவது அறிவியல் செய்தி இதுல வந்து வெப்பத்தினால் வந்து நீர் வந்து ஆவியாகி செல்கிறது இல்லையா, அதை வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டிருப்பதாக இப்பாடல் எடுத்து நமக்கு இயம்புகிறது.
0: தமிழ் இலக்கியங்கள்ல சங்க காலத்துல இருந்து நிறைய அறிவியல் செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை திருவம்பாவையில கூறப்பட்டிருக்க அறிவியல் செய்திகள் பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி வட்டார சொற்கள் உண்டா?
1: கண்டிப்பாக இதுல வட்டார சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது. வட்டார சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் நம்ம வட்டார சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது பைய அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெறுது. பைய அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பக்கத்துல பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மெதுவாக பூ அப்படின்றது, அதுதான் இங்க வந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நீ உண்ணும்

0: ஆளுணும் அப்படின்னு சொல்ற. அப்ப பார்க்கடலில் பைய துயின்ற அப்படின்னும் போது, அதாவது மெதுவாக அப்படியே உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது உறங்குவதும் உறங்காதது போலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத பைய துயின்ற பரமநடி பாடி நாங்க நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், அந்த விதிமுறைகளை சொல்லும் போது அந்த சொற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு வட்டார சொல்லு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, கிசு கிசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பே பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அங்க வந்து கிசு கிசு என்று அப்படின்னு நம்ம ஏன் சும்மா கிச்சு கிசுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வட்டார சொல் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கிசு கிசு என்று இங்க வந்து குருவி எல்லாம் கத்தும், அது ஆணை சாத்தன் அப்படின்றது ஒரு பறவை, கரிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரிக்குருவி வந்து எப்படி வருது, கீச்சு கீச்சுன்னு கத்தும், அதுதான் இங்க வந்து வட்டார சொல்ல கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பே பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு, ஏல இங்க வாழ அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வட்டார சொல் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலைக்கதவம் அப்படின்னும் போது, இந்த நிலக்கதவத்தை கொஞ்சம் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடம்பெறும் திருப்பாவையில. பங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப வட்டார சொல்லாக வந்திருக்கக்கூடியது, இப்போ ஒரு அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சொல். பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்க இருக்கு. நாங்க பங்கமா வந்துட்டோம், அதனால இறைவா என்னை வந்து காப்பாத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வந்து இருக்கு. அடுத்து திருவம்பாவையில எடுத்துட்டோம் அப்படின்னா, சிச்சியவும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண சிச்சி போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சீச்சி எவையோ சிலவும் விளையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அடுத்து பத்துடையீர் அப்படின்றது, இப்ப பாத்தீங்கன்னா ரகர சொற்கள் எல்லாமே நம்ம தகர சொற்களாக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. குற்றம் குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா குத்தம் குறை எதனா இருக்குதாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்க வந்து பற்றுடையீர் அப்படின்றத மாணிக்க வாசக பெருமான் எப்படி சொல்றா, பத்துடையீர் அப்படின்னு சொல்ற. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த அடிகள் வரும். அதுல அந்த வட்டார சொற்கள் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வாலா கிடத்தியல், சும்மா ஏன் கிடக்குற வாலா, ஏன் சும்மா கிடக்குற அப்படி, வாலா கிடத்தியல் என்னே துயிலின் பரிசேலூர் எம்பாவா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சொல்லு வந்து ஒரு வட்டார சொல்லாக இருக்கு. அடுத்து வந்து சித்தம் அழகியர் பாடரோ நம் சேவனை, என் சித்தம் எல்லாம் சிவபெருமானதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உள்ளம், சித்தம் என்பது என்னுடைய உள்ளம், உள்ளம் எல்லாம் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருக்கு. சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேள்வோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்தம் என்ற வட்டார சொல்ல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லுவோம். வட்டார சொல்லு கூட சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துல அது பயன்படுத்தக்கூடிய சொல்லார். நங்கள் பெருமானம், எங்களுடைய பெருமானவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வட்டார சொற்களாக இங்கு பயன்படுத்தப்பட்டுருது. மிகவும் சிறப்புடையதாக இது வந்து நான் பார்க்கிறேன். இந்த
1: வட்டார சொற்கள் வந்து பல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவையில இடம்பெற்றுள்ள பெயராய்வுகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம்,
0: பெயராய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க முக்கியமா வந்து ரெண்டு பெயராய்வு நான் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து நம்மளுடைய தலைவன் தலைவி பெயராய்வு தான், ஒன்னு மாணிக்க வாசகர் பெருமானுடைய பெயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளினுடைய பெயர். இப்ப மாத்தி மாத்தி வந்திருக்கிறது, இப்பதான் நம்ம ஒப்பீட்டு நோக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒப்பீட்டு நோக்குல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ஒப்பீட்டு நோக்குல ரெண்டு பெயராய்வும், மணிக்கவாசகருடைய பெயர் திருப்பாவையிலும் ஆண்டாளுடைய பெயர் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நான் வந்து பார்த்திருக்கேன். இப்ப திருப்பாவையில முதல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல மா அப்படின்ற சொல் வந்து மாணிக்கவாசகர் பெருமானுடைய முதல் எழுத்தாகவும், திருவம்பாவையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆ என்ற எழுத்து, அந்த ஆ என்ற எழுத்து ஆண்டாளினுடைய முதல் எழுத்தாகவும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது பெயராய்வாக வைத்திருக்கேன்.
1: வேறு சில பெயராய்வுகள் இருக்கா இதுல?
0: வேறு சில பெயராய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கான பெயர்கள் தான் இங்க நிறைய எடுத்திருக்க, பெண்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகர் பெருமானுடையது ஆண்டாளுடையது ரெண்டு பெயர் எடுத்திருக்கோம்.
1: அதே மாதிரி வேற ஏதாவது கூடுதல் செய்திகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கூடுதல் செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேற்றுமைகளை நான் எடுத்துக்கிறேன். வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பாவை திருவம்பாவையில, திருப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மழை பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே பொதுவாக வருது, விரதம் பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே வரல. திருப்பாவையில மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள் மாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய விதிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. திருவம்பாவையில நோன்பிற்குரிய விதிமுறைகள் வந்து அங்க எடுத்து சொல்லப்படல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய பாடல்கள், அந்த நோன்பு நோற்பதற்குள்ள விதிமுறைகள், பிறகு இறைவனிடம் பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத. அடுத்து சொல்லாய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, பறை என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பறை என்ற சொல் பார்த்தீங்கன்னா திருப்பாவையில்

0: மட்டும்தான் இருக்கு, திருவம்பாவையில இடம் பெறல. அவங்க பறை அப்படின்றது நமக்கு தேவையான பரிசு பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக இறைவனை வணங்குறோம், அந்த பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்றோம். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது, கொடியே விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பரிசு பொருட்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து திருவம்பாவையில இல்லை. திருவம்பாவையில பரிசு பொருட்களும் இல்லை, விரதத்திற்கு விதிமுறைகள் இல்லை, பறை என்ற சொல்லும் இல்லை. அதெல்லாம் அது அந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் வந்து காணப்படுகிறது.
1: கவிதையின் இயல்புகள், மரபு கவிதையின் இயல்புகள் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எதுகை மோனை ஏபு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் திருப்பாவை திரும்பவில எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பா, பாவினம் அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு வந்து இந்த யாப்புல இடம்பெறக்கூடியதுதான் இந்த எதுகை மோனை இயைபு என்று சொல்லக்கூடியது. இந்த எதுகை அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுள்ள அடியில இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை அப்படின்னு சொல்றோம். இந்த எதுகை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாடல்கள்ல காணப்படுகிறது. திருப்பாவிலும் திருவம்பாவிலும் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்ற அந்த செய்யுளினுடைய உறுப்பு வந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கு. மோனை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இயைபும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாத்தீங்கன்னா திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை ஐந்தாவது பாடல். இதுல மாயனை தூய ஆயர் தாயை தூய வாய் போய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால் இது எதுகை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலாக, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாவையில் இடம்பெறக்கூடிய பாடல். அதுல பார்த்தோம் அப்படின்னா புல் புல்லறையன் வெள்ளை பில்லாய் கள்ளம் வெள்ளத்து உள்ளத்து உள்ளம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது வந்து எதுகை பாடலாக இங்கு நான் பார்த்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் திருவம்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது, முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அத்தன் ஆனந்த நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டா பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையின் பாடல்ல, முத்தன்ன அத்தன் தித்திக்க பத்துடையீர் புத்தடியோம் எத்தோ சித்தம் இத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக இப்பாடல் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல், முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியா தாள் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியே என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல்ல பார்த்தோம்னா, முன்னை பின்னை உன்னை உன்னடியார் அன்னவரே சொன்ன இன்ன வகையே என்ன குறையும் என்று சொல்லக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது எதுகை பாடலாக திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருப்பது இங்கு
1: சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறைவனுடைய காட்சி அமைப்பு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு திருப்பாவை திருவம்பாவையில, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இறைவனுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணனை திருப்பாவில எடுத்துக்கிட்டோம்னா ஆயர்பாணியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுறாரு. திருவம்பாவையில சிவன் வந்து எங்கும் நிறைந்த பேரொளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் வந்து சித்தரிக்கப்படுறாரு. அதுல சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவையில மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து திருப்பாவை ஐந்தாவது பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எளியவனாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனா மாயங்கள் செய்யக்கூடியவன், வடமதுரைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின் போது யமுனை துறைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன், தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை, ஆயர் குலத்துல தோன்றி இருக்கக்கூடிய அணிவிளக்கு போன்றவனை, தாயின் வயிற்றை குளிர செய்தவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி

0: உறக்கத்தினால் சிந்திக்க எல்லா பிழையும் நமக்கு போயிடும். அதனால இறைவனை வந்து வணங்க, நீங்க உறக்கத்திலிருந்து எழுதுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் இது. அதனால இறைவனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் நம்ம சொன்ன முதல்ல கண்ணன் வந்து ஆயர்பாடையில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அப்படின்றது எடுத்துரைப்பதாக இந்த மாயனை மண் வடமதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய 5வது பாடல் வந்து எடுத்துரைக்கிறது. அடுத்து திருவம்பாவையில பார்த்தோம்னா பேரொளியாகவும் அன்பர்களுக்கு எளியவனாகவும் விளங்குகின்றான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னை ஈதே என் தோழி பரிசேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஆதியும் அந்தம்னா முதலும் இல்ல முடிவும் இல்ல, அவ முதல்ல முடிவும் அற்றவனாக இருக்கிறான். அங்கு வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாவில தாய் தந்தையர் சுட்டி காட்டப்படுறாங்க. ஆனா திருவம்பாவையில சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் வந்து முதலும் அற்றவன் முடிவும் அற்றவன் உருவம் இல்லாதவன் உருவமுடையவன் அருவுருவமாக திகழக்கூடியவன் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்ற பேர் ஒளியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. திருவம்பாவை முதல் பாடலே அது வந்து நமக்கு எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது சொன்னீங்க. அடுத்து நம்மளுடைய தமிழர் மரபுலையும் சரி உலக வழக்கங்களையும் சரி, தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்படி எழுப்புறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ணா இந்திரிடா ராஜா இந்திரிடா இப்படி தான் சொல்லி எழுப்போம். இது மாதிரியே வந்து திருப்பாவை திருவம்பாவில இரண்டுலுமே வந்து துயில் எழுப்பல் குறித்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்ம அப்படிதான் சொல்றாங்க, அழகிய தேன் போன்ற இனிய பேச்சினையுடைய பெண்ணே, பைங்கிலி போன்றவளே, காட்டு மயில் போன்றவளே, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து கண்ணா ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களும் அந்த மாதிரி எழுப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம அம்மா தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வந்துடும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தப்படுவாங்கல்ல. அப்பதான் வந்து வன் செவியோ நின் செவிதான், நீனா செவிடா நீனா குருடா நீ தூங்கிட்டேதான் இருப்பியா இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து அங்க பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப துயில் எழுப்புதல் அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா, முதல் பாட்டிலேயே வந்து நமக்கு துயில் எழுப்புதல் பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது பாடல் பாத்தீங்கன்னா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழு இயம்ப இயம்பும் என் சங்கெங்கும் ஏழில் பரஞ்சோதிக்கு ஏழில் பரங்குறனே ஏழு விழுப்புரர்கள் பாடினும் கேட்டிலும் வாழி இதென உறக்கமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாழி நல்லா இரு, யாரையும் திட்டுறதா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம், நீ நல்லா இரு அப்படி சொல்லுவோம் இல்லையா, வாழி இதென உறக்கமோ அப்படின்னு. ஆழியா நண்புடைமை, திருமாலே வந்து இங்கு வந்து சிவபெருமானை வணங்குகின்ற சிறப்பிற்கு உரியவராக இருக்கிறார். ஆழியா நண்புடைமை யாமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலூர் என்பவன், ஊழி காலத்திற்கெல்லாம் வந்து ஒரு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை நீ வந்து வணங்கி உறக்கத்தில் இருந்து எழுதிருப்பார். அதாவது அன்பாக எழுப்பது, வாழி தென உறக்கமோ அப்படின்னும் போது ரொம்ப அன்பாதான், நீ நல்லா இரு எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருப்பாவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது, புல்லும் சிலமினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய். அப்ப பில்லாய் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்ற, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம். அப்போ பூதகி என்பவளுடைய பாலினை அருதி அவளுக்கு மோட்சம் அளித்தவன் சக்கரவடியில் வந்த சகடாசுரனுக்கும் மோட்சம் அளித்தவன் ஆகிய இறைவனுடைய புகழை நாங்க பாடுறோம், பிள்ளை எழுந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு பாடலாக திருப்பாவை பாடல் வந்து சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லை இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ, இல்ல என்னமா தூங்கிட்டே இருக்க, எல்லை இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லண்டழையின் மெதுவாதான் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்றது. தூங்குறவன் சில்லண்டழையும் நங்கை மீர் நீ எழுந்துருங்க, அங்கை மீர் போதருகின்றதோ வந்துடுற அப்படின்ற மாதிரி அன்பான உரையாடலுடைய பாடலாகத்தான் இப்பாடல் வந்து இங்க சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது.
1: திருப்பாவை திருவம்பாவையில துயில் எழுப்பல் பத்தி அருமையா சொன்னீங்க. முனைவர் சா முத்துமாரி அவர்களே, உங்களுடைய பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் வந்து எங்களுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. அந்த பாடல்களை கேட்கும் போதும் அதோட விளக்க உரைகளை கேட்கும் போதும் திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு மார்கழி மாதத்து நினைவை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க, அருமையா சொன்னீங்க, மிக்க நன்றி.
2: அடியேலுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: இதுவரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம் ஆகேஜி நெய் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: ايجيبشيا سنفلاور اويل.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கர்ச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க, கம்பைநல்லூர்ல இருந்து சாந்தி கேட்டிருக்காங்க. அரசு திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்புங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க. ஆத்துக்குட்டாய் பகுதியிலிருந்து அருள்மணி கேட்டுக்காரு. சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி தெரு,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
4: தர்மபுரி.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தர்.

கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். ஆர்கேஜி நெய் வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். கற்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளி சந்தை பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க தாமோதரன் அரிச்சந்திரா திரைப்படத்திற்காக அவர் கேட்டக்கூடிய அந்த

நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 3.7. கச்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஜரகு பகுதியிலிருந்து அலமேழு கேட்டிருக்காங்க, பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர்

திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஒட்டப்பட்டியில இருந்து காவ்யா அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல் அந்த திரைப்படத்தில இருந்து

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கற்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சின்ன மாட்லாம்பட்டி பகுதியிலிருந்து அருள் சக்திவேல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: நிகழ்ச்சி கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேர்கால் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்க பெயர் உங்க ஊர் பெயரை அனுப்புங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தொம்பரகாம்பட்டி பகுதியிலிருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காரு, அவர் கேட்கக்கூடிய அந்த பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நல்லமலையிலிருந்து சுகுமார் கேட்டிருக்காரு, அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க குமாரசாமிப்பேட்டையிலிருந்து அருணா. பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்துக்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 4:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரலை விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கு ஏற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுபவர்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்கள் 0043-42 என்ற முன்னிப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேர்கள் வரலாம். மற்ற நேர்கள் 0043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேர்கள் வரலாம். வணக்கம் நவீன்.
1: வணக்கம் பிரபாகரன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன்.
0: நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறோம்.
1: கண்டிப்பா.

0: சார், இந்த நிகழ்ச்சியோட விதிமுறை என்ன? ஒரு சின்ன விதிமுறை இருக்குவேன் சார். வெற்றி பெற்ற நேயர்கள் ஒரு வாரம் கழித்து தான் நிகழ்ச்சிக்கு இணைய வேணும். அதாவது
1: கண்டிப்பா.
0: போன வெள்ளிக்கிழமை வெற்றி பெற்ற நேயர் கூட நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது. இது பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். இதுதான் விதிமுறைகளை சில நேயர்கள் கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் தயாராகிட்டீங்களா நிகழ்ச்சிக்கு?
1: தயாராகிட்டேன்.
0: சரி, நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட பேசுவோம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்
1: ஐயா. சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: முதல் மூன்று குறிப்பு கொடுங்க, முயற்சிக்கிறேன்.
1: இது வந்து ஒரு நகரம், பிரபலமான
2: நகரம்,
1: இந்திய நகரம். இது வந்து ஒரு சுற்றுலா தலமும் கூட.
2: சரி
1: சொல்லுங்க, எதுவா இருக்கும்?
2: ஓகே, இது ஒரு நகரம், பிரபலமான நகரம், இது ஒரு சுற்றுலா தலம்.
1: சுற்றுலா தலம்
2: நான் நினைக்கிறேன் இது வாரணாசி. அந்த நகரம்
1: வாரணாசி. தவறான பதில், நன்றி.
2: இது வரைக்கும் நன்றி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க ரகுபதியா, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்த நகர்ல வந்து ஒரு தேசிய பூங்கா இருக்குங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்றீங்களா? இல்லைங்க. தவறான பதில், நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க, யார், எங்கிருந்துங்க பேசுறீங்க?
1: சரிங்க, விடை
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்கான குறிப்பு, இது ஒரு நகரம்னு சொன்னோம். இந்த நகரத்துக்கு அருகாமையில ஒரு காடு இருக்குங்க. இதன் அருகிலே ஒரு காடு இருக்கிறது. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: நான் தர்மபுரி மாவட்டம் அக்கமணி பஞ்சாயத்து தாசம்பட்டி சித்தம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: இல்ல சார், எனக்கு குறிப்பு, ஒரு எளிமையான குறிப்பு ஒன்று கொடுங்க சார்.
1: எளிமையான குறிப்பு, உங்களுக்கான குறிப்பு, இங்க வந்து புலிகளுடைய இருப்பு இருக்குங்க. அந்த இடத்துல பாதுகாத்து வச்சிருக்காங்க.
5: வாய்ப்பு நன்றி சார்.
1: நன்றி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
8: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். சரிங்க, விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இங்க வந்து வைரங்கள் நிறைய காணப்படுதுங்க.
2: வைரங்கள் நிறைய காணப்படுதா?
1: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரிசி கடைக்கார தேவராஜ் பேசுறேங்க.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: மேலும் எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்க முடியுமா?
1: ஆ, உங்களுக்கான குறிப்பு, இந்த நகரம் வந்து ஒரு மலைத்தொடருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரங்கய்யா.
3: ஜம்மு காஷ்மீர்.
1: ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லைங்கய்யா. தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது
2: ஸ்ரீனி சார்? நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
9: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
12: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
14: எப்படி?
13: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லட்சம் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
15: இன்று முதல் மே 17 வரை
16: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733-99433.
17: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
18: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
19: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
20: நான்கு மணி 11 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் விடை தேடு விடாக்க நிகழ்ச்சியில். நவீன்,
21: சொல்லுங்கள். பிரபாகரன்,
20: அழகாக குறிப்பெல்லாம் கொடுத்துட்டீங்க.
21: கண்டிப்பாக
20: நேயர் வந்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. சரி, அடுத்து நேயர் வர்றாரு, அவர்கிட்ட நம்ம பேசலாம். வருக, வணக்கம்.
22: ஹலோ,
20: வணக்கங்க. யாருங்க பேசுறீங்க?
22: மாலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டிலிருந்து செல்வி பேசுறேன்.
21: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
22: மேலும் ஒரு குறிப்பு.
21: மேலும் ஒரு குறிப்பு. ஒரு நகரம் சொன்னோம், அந்த நகரத்தில் வந்து ஒரு முக்கியமான, ஒரு பிரபலமான ஒரு கோவில் இருக்குங்கம்மா. சிந்து நகரம் இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
23: வணக்கம்.
21: வணக்கம். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
23: நமக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
21: உங்களுக்கான குறிப்பு, இந்த நகரத்துடைய மைய பகுதியில ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னோம். அந்த கோயில் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோவில்.
23: தஞ்சை நகரம்.
21: தஞ்சை நகரம் இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, விடை
23: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
20: நீங்க போன வெள்ளிக்கிழமை தானே வந்தீங்க? 8ஆம் தேதி.
23: 8ஆம் தேதி
20: வெள்ளிக்கிழமைங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
21: வணக்கம். உங்களுக்கான குறிப்பு, பல மன்னர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆண்டிருக்கிறாங்க.
23: ஜெய்ப்பூர் நகரம் சொல்லலாங்களா?
21: ஜெய்ப்பூர்.

0: நகரம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் அரசம்பட்டி காவாக்கட்டு சார்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க.
1: தேக்கடி கேரளா.
0: தேக்கடி கேரளா போயிருக்கீங்களா?
1: இல்ல சார், நான் நெட்ல பார்த்தேன்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றி சார்.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நாமக்கல் மாவட்டம்.
0: ம்,
3: மங்களபுரத்துல இருந்து சம்பூர்ணம் பேசுறேன்.
0: சரிங்க, விடை தெரியுங்களா?
3: மத்திய பிரதேசம். பண்ணா.
0: மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பண்ணான்ற நகரங்களா?
3: ஆமாங்கய்யா.
0: ம், எப்படிமா விடையை கண்டுபிடிச்சிங்க?
3: பிரதர் ஹெல்ப் பண்ணாருங்கய்யா.
0: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க, மீண்டும் பதிவு செய்யுங்க.
3: ஐயா,
0: உங்க பேர் சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க.
2: உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? அதான் கேக்குறோம்.
3: பண்ணாங்கய்யா.
0: இல்ல, உங்க பேர், உங்களோட பேர் என்ன சொல்லுங்க.
2: உங்களுக்கு பேர்
3: சம்பூர்ணங்கய்யா.
0: சம்பூர்ணம்மா. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும்?
3: பாடல் புதிய பாடல போடுங்கய்யா.
2: சரி, புதிய பாடல கொடுத்துலாமா? நன்றி. பதில சொல்லிட்டாங்க, அவங்க பேரை சொல்றதா தாமதிச்சாங்க. பரவாயில்ல, இன்டெலிஜெண்ட்டாக பதில் சொல்கிறாங்க. மேலும் அதை பற்றி பல தகவல் என்ன?
0: ஆமாம் பிரபாகர், நான் சொல்கிற மாதிரி இது ஒரு நகரம், பிரபலமான இந்திய நகரம்னு சொன்னோம். இது ஒரு சுற்றுலாத்தலம்னு கூட சொன்னோம். இந்த நகரில் ஒரு தேசிய பூங்கா இருக்குது. அப்படி என்ன தேசிய பூங்கா அப்படின்னா, பண்ணா தேசிய பூங்கா அப்படின்றது தான். இங்கே புலிகளுடைய இருப்பிடமும் இருக்குது. இதன் அருகில் வந்து ஒரு காடு வந்து காணப்படுதுன்னு சொன்னோம். ஒரு மலைத்தொடர் இருக்குதுன்னு சொன்னோம். அது என்ன மலைத்தொடர் அப்படின்னா, விந்திய மலை. அந்த விந்திய மலைத்தொடருடைய வடகிழக்கில் இருக்கக்கூடியது தான் இந்த நகரம். அதே போல் வந்து வைரத்திற்கு, வைர சுரங்கத்திற்கு பேர் போன இடம் இந்த இடம். இங்கே வைரங்கள் வந்து மெல்லிய அடுக்குகளால் காணப்படுதுன்னு கூட சொல்லலாம். இங்கே கிடைக்கின்ற வைரம் வந்து குறைந்த கடினத்தன்மை உடையது அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து மக்கள் தொகை வந்து 60,000 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த நகரத்துக்கு வந்து முக்கிய நகரங்கள் வந்து ரயில், அது பேருந்து சேவை, இந்த மாதிரி வந்து நிறைய வசதிகள்லாம் கூட இருக்குது. இந்த நகரத்துடைய மையப்பகுதியில் வந்து புகழ்பெற்ற கோவில் இருக்குது. அதாவது வந்து 17 நூற்றாண்டை சார்ந்த பத்மாவதி அப்படின்ற அந்த கோவில் இருக்குது. இந்த நகரம் வந்து மத்திய இந்தியாவின் திராவிடர்கள் குடியேற்றமாக இருந்ததுன்னு சொல்லலாம். பல மன்னர்கள் வந்து இந்த பகுதியை ஆண்டிருக்கிறாங்க. இந்த பழமையான கோட்டை ஒன்று இருக்குது. அந்த கோட்டை பேர் என்ன அப்படின்னு சொன்னால், அஜய்பால் மகாராஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தேசிய கனிமவள மேம்பாடு அலுவலகம் இருக்குது. அதே போல் வந்து ராணி அருவி, பாண்டவ் அருவி, சரஸ்வதி, இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள் வந்து இந்த மலை மேலே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் இருக்குது. இவ்வளவு சிறப்புக்கும் உரிய இடம்தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பன்னா அப்படின்ற நகரம். இதுதான் சரியான விடை.
2: சரி, அருமையாக சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தாக
4: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
5: வாரியார் மேல்நிலை பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
6: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
6: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
5: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
6: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
5: வாரியார் மேல்நிலை பள்ளி, தருமபுரி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்.
8: நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 9 ounce HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR ஸ்ரீனிவாசராவ் தெரு, தருமபுரி.

சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: ஷாட் நிக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
1: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
6: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
5: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
6: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
5: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: நேரம் மாலை 4:26. இது தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் விடை தேடுவன் அக்கணிகள். நவீன்
11: சொல்லுங்க பிரபாகரன்.
10: இன்றைக்கி கேள்வியெல்லாம் எளிமையாக தான் இருக்கும், எளிமையான கேள்வி தான் நம்மகிட்ட இருக்குது. சரி, ஒரு கேள்விக்கு நேயர் அழகாக பதில் சொல்கிறாங்க, அடுத்த கேள்வி எங்கிட்ட தயாராக இருக்குது. நேயர் இணைச்சிடலாங்களா?
11: இணைப்பலாம்.
10: வருக வணக்கம்.
12: வணக்கம்.
10: வணங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
12: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், சாவல்பட்டி கோபால்.
10: ஆஹா, ஏங்க இந்த தாமதம்?
12: கொஞ்சம் வேலை வரலை, சிம்மு போட்டேன்.
10: ஓஹோ, அப்படியா? சார், உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள்
12: கொடுங்கய்யா.
10: இது ஒரு கப்பல் தாங்க.
12: கப்பல்?
10: ஆமாம், நம்ம இந்தியா வச்ச அந்த கப்பல் தான். ஒரு இடத்தோட பெயர் தான் இந்த கப்பலுக்கு வச்சுருக்காங்க, சரிங்களா?
12: இடத்தோட பெயர்?
10: ஆ, தெரியுமா?
12: கொலம்பியா கப்பல்ங்களா?
10: இல்லைங்க, நீங்கள் ரொம்ப கொலம்பிட்டீங்க, தவிர நன்றி. நவீன், நீங்கள் நிறைய கப்பல் பயணம்லாம் மேற்கொண்டதுண்டா?
11: கப்பல் பயணம் மேற்கொண்டதில்லை.
10: ஆ, விமான பயணம் மேற்கொண்டிருக்கீங்களா?
11: நான் பார்த்துருக்குறேன்,
10: எல்லாமே பார்த்துருக்குறீங்க. இன்னும் போனதில்லை?
11: இல்லை.
10: அட்லீஸ்ட் போட்லேயாவது போயிருக்கீங்களா இல்லையா?
11: ஏதோ அப்படி போயிருக்கிறோம்,
10: அதுவும் சந்தேகம் தான். சரி, வீட்லேயே வளர பிள்ளை அடங்குது. அடுத்த நேர் வர விட்டு பேசுவோம். வருக வணக்கம்.
13: ஐயா, இருவருக்கும் வணக்கம். ஐயா
10: வணக்கங்க. யார் எங்கேருந்துங்க பேசுறீங்க?
13: இங்கே மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வாழ்ந்து எழுத்துன்னு பேசுறேங்க ஐயா.
10: சொல்லுங்க ஐயா.

0: உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: நீர்மூழ்கி கப்பல்.
0: நீர்மூழ்கி கப்பல் என்பது தவறான பதில்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றி.
0: சரிங்க,
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஒரு சின்ன குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
2: உங்களுக்கான குறிப்பு, இந்திய கடற்படையுடைய கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக வந்து இந்த கப்பல் வந்து உருவாக்கியிருக்காங்க. இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
3: நன்றிங்க ஐயா.
0: நேர மாலை 4:29. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440330 என்றும், மற்றொரு எண்களாக 9486811025 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440331 என்றும், மற்றொரு எண்களாக 9486 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: அடுத்ததாக சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: கோட்டையூர்ல ஆறுமுகம்.
2: சரிங்க, ஆறுமுகம் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: எங்களுக்கு மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
2: இது வந்து ஒரு போர்க்கப்பல். விடை தெரியுங்களா?
4: இலங்கையில் உள்ள கப்பல் சொல்லாமா?
2: இல்லைங்க. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். சக்தி வாய்ந்த போர்க்கப்பலா இது இருக்குதுங்க? இல்லைங்க, அது இல்லைங்க. தவறு.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: நான் ராஜா பேசுறேன், பாப்பாரப்பட்டியிலேருந்து.
0: பாப்பாரப்பட்டி ராஜா. உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: இன்னொரு குறிப்பு கொடுங்கய்யா.
0: இன்னொரு குறிப்பு, எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத போர்க்கப்பலாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது.
5: ஐயா விசாகப்பட்டினத்தில் தயாரிச்சதா?
0: விசாகப்பட்டினம் இந்தியாவில் இருக்குங்க.
5: ஐஎன்எஸ் அர்னாலா?
0: இல்லைங்க. தவறு. அது இல்லை. நன்றி. நன்றி.
2: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: சரிங்க, தூத்துக்குடி மாவட்டம் சொல்லிட்டீங்க, கடல் சார்ந்த பகுதி. இது என்ன கப்பலா இருக்கும்? விடை தெரியுங்களா? இன்னொரு குறிப்புங்களா? குறைந்த நாட்களில் தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பலுங்க. இல்லைங்க. தவறான பதில். நன்றி. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: ஹலோ.
2: வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம். அதகபாடி பஞ்சாயத்து சின்ன தலைவர் எஸ்ஏஎஸ் சேகர் பேசுற சார்.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: விடைதான் கொஞ்சம் மழை பெய்யுது. நல்ல மழை நம்ம ஊர் பெய்யுது. சின்ன தடங்கம்
0: சார், பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் தெரியுமா?
7: சொல்லுங்க போகலாம். குறிப்பு
2: உங்களுக்கான குறிப்பு, இது வந்து 75% வந்து உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு கப்பலுங்க.
7: என்ன
2: கப்பல்
7: சார்? வணக்கம் சார்.
2: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர்

0: வணக்கம் வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஈஸ்வர் போட்டோஸுங்க. இடம் தர்மபுரியிலேருந்து கூப்பிட்றேன்.
0: சார், உங்களுக்கு பதில் தெரியுமா? என்ன கப்பல் தெரியுங்களா?
1: ஒரு குறிப்பு கொடுக்குறீங்களா?
0: சார், ஏவுகணை பரிசோதனை கூட அண்மையில் நடைபெற்றது இந்த கப்பல்லேருந்து.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: ஐயா, மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: காரிமங்கலம் வட்டம் எங்குத்திட்டுக்கிட்டு தேமராஜன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஐயா, எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: இது வந்து எதிரி நாட்டுடைய ரேடார்களில் சிக்காத ஒரு போர்க்கப்பலுங்க.
2: ஐஎன்எஸ் நிஸ்தார்.
0: ஐஎன்எஸ்
2: நிஸ்தார்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி
2: நன்றி.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: ఆర్కేజి నెయ్యి.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
4: எப்படி?
3: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ் லோவஸ்ட் டவுன் பேமெண்ட் அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
5: இன்று முதல் மே 17 வரை
6: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
9: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
10: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
11: நேயர் சனியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
12: வணக்கம்.
13: சேலம் மாவட்டம் பலகால குமாரங்கண்ணா, ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
12: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
13: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கல.
12: உங்களுக்கான குறிப்பு, இந்த எதிரி நாட்டுடைய நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் கருவி, அதே போல வந்து நவீன துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட ஒரு போர்க்கப்பலங்க. சொல்லுங்க. இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
11: நேயர் வருக. வணக்கம்.
14: இனிய மாலை வணக்கம் ஐயா இருவருக்கும்.
11: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
14: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேங்க ஐயா.
11: அரசம்பட்டி அருள்.
12: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
14: ஐயா? சொல்ற பாருங்க ஐயா, சரியா இருக்கா பாருங்க.
12: சொல்லுங்க.
14: INS தாராகிரி.
11: இல்லைங்க, தவறுங்க. அவ்வளோனா போக தேவையில்லை. எளிமையான ஒரு போருக்கு அப்படிலாம் சொல்லிடலாம்.
12: சமீபத்தில்
11: ஏவுகணை சோதனை நடந்தது. சமீபத்தில் கூட இந்திய ராணுவத்தில் ஒப்படைக்கப்பட்டது கடற்படை.
14: நன்றி.
11: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம்.
15: வணக்கம் ஐயா, போகனலிருந்து ராஜா.
12: சரிங்க ராஜா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
15: ஐயா? மேல ஒரு குறிப்பு.
12: இது வந்து குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு போர்க்கப்பல்னு சொன்னோம். 17 மாதங்கள்ல கட்டப்பட்ட ஒரு போர்க்கப்பலுங்க அது.
15: INS தாரகி கப்பல்.
12: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
15: நன்றி ஐயா.
11: முழுக்க முழுக்க நவீன பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு இடத்தோட பேர் தான் அதை வச்சுருக்காங்க. 17 மாதம்னு சொல்லிட்டீங்க. அண்மையில் தான் இந்திய கடற்படைகள் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட பதிலே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆச்சு.
12: அதாவது தற்சார்பு இந்திய திட்டத்தில் வந்து 17 மாதங்களில் உருவான ஒரு கப்பல் இந்த கப்பல்.
11: சரி, அருமையாக சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
16: வணக்கம். திருப்பூர் கணக்கப்பாளையம் கவிதா.
12: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
16: INS விக்ராந்த்.
12: INS விக்ராந்த். இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
16: நன்றி.

0: நேயர், சரிங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 முக்கிய போர்க்கப்பல் இருக்குதுங்க, சரிங்களா. எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத போர்க்கப்பலாக ஒரு 7 கப்பலில் உருவாகிட்டு வராங்க. அதில் 6வது கப்பல் தான் இந்த போர்க்கப்பல்.
1: இந்த போர்க்கப்பல்
0: ஆமாம்,
1: 17 மாதங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல். ஆமாம்,
0: கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லியாச்சு. எங்கேயுமே தேட தேவையில்லை, செய்தித்தாளும் கூகுளையும் தேடவே முன்னாடி வந்து நிற்கிங்க. சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கங்க. யாருங்க?
7: சரிங்க, விடை
8: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: ஒரு குறிப்பு. சரிங்க. அண்மையில் தாங்க இந்த கப்பல் வந்து ஏவுகணை சோதனை நடைபெற்றது. இந்திய கடற்படையும் ஒப்படைக்கப்பட்டது.
7: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
6: வணக்கம். மேலே இன்று இரவு 8 மணிக்கு எழும் தண்டா நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியடையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
9: வணக்கம். சக்கரவர்த்தி மஞ்சள்.
7: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: ஐயர் சார் சொல்றேன் பாருங்க.
7: சொல்லுங்க.
9: ஐஎன்எஸ் பக்ரீன் கப்பல்.
7: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
9: நன்றி.
6: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: ஐயா வணக்கம்.
7: வணக்கம்.
10: கண்ணப்பா நகர் கன்னட ஜாங்கடி பேசுறேன்.
7: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
7: இது வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையுடைய பெயரை தான் வந்து
6: வச்சிருக்காங்க
7: அந்த கப்பலுக்கு.
10: கார்கோன்.
7: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
6: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
7: எளிமையான
6: பதில் தான். தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க. மும்பையில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனம் தான் இந்த கப்பலை
11: தயாரிச்சிருக்காங்க.
7: தவறான பதில். நன்றி.
6: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
1: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
0: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்க பதக்கமும் பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
1: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நல்லம்பள்ளி.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
4: படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். நேரம் மாலை 4:45. இதை தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7. சரி நவீன், ஒரு கப்பலை பத்தி கேட்டுதான்.
7: ஆமா,
6: எளிமையான வினாதான், நேயர்களையா கண்டுபிடிக்க தெரியல. சரி, அதுக்கான பதில் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, மகேந்திரகிரி போர்க்கப்பல்.
7: மகேந்திரகிரி போர்க்கப்பல்
6: மும்பை கட்டுமானத்தினால் தயாரிக்கப்பட்டது. நான் சொன்ன மாதிரிங்களா, எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத போர்க்கப்பலில் இது 6வது போர்க்கப்பலாக இருக்கிறது. மத்திய அரசின் மொத்த போர்க்கப்பல் வந்து 7. அந்த வகையில் இது 6வது போர்க்கப்பலாக இருக்கு. எதிரி நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியும் கருவிகள் மற்றும் நவீன துப்பாக்கிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கப்பல் இந்திய கடற்படையின் தற்சாபு இந்தியா இலக்கை நோக்கி ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மகேந்திரகிரி போர்க்கப்பல் இதை தான் கேட்டிருந்தோம். சில நேயர்க்க ஒரு பாடலை கேட்டலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரெய்னிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்ஓட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக்

0: ஆர்கேஜி நெய்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
5: எப்படி?
4: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
6: இன்று முதல் மே 17 வரை
7: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
8: பிளஸ் 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கரெக்ட் முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட்
9: 8985712345 or visit www.mahindra.org.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: நேரம் மாலை 5:01 இது இந்த அறுவரை பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிறைய நிகழ்ச்சியோட நிறைவு தலைவர் வந்துட்டோம். இன்னைக்கு எத்தனை கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்? ரெண்டு கேள்வி கேட்டோம். முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற
1: பன்னா அப்படின்ற நகரம்.
0: இரண்டாவது கேள்வியா மகேந்திரகிரி போர்க்கப்பலை கேட்டிருந்தோம். சரி, இந்த தினத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் இஏ பிரபாகரன் மற்றும்
1: நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்ட்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: ஹே, தெரியுமா, நேற்று சுந்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
9: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
8: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
9: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தேஞ்சல் மனதை மயக்கும் மாலை நேரம், அற்புதமான நேரம். என் மனதுக்கு இதமான பாடல்களை கேட்கும்போது அந்த அனுபவத்தை சொல்லவா வேணும். மாலை தேஞ்சலில் ஒழிக்க வருகிறது முதல் பாடல், ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் இருந்தது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
7: எப்படி?
6: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
8: இன்று முதல் மே 17 வரை
9: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733 9433.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீநிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீநிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
4: நேரம் சரியா 5:20 ஆயிட்டு இருக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு இருக்கும். இது மாலை தென்றல். சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். நீங்கள் சாலையில் போகும்போது பாதுகாப்பாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போங்க. மாலை தென்றலில் அடுத்ததாக நாணயம் திரைப்படத்திற்காக ஜேம்ஸ் வசந்தன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்களில்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில் தருமபுரி.
2: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, பிபிடி, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
9: ஸ்ரீனி சார், நீங்களா?
8: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
10: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
8: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரி டைம்.
11: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
12: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
8: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
9: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
10: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: Viking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். மாலை தென்றலில் எடுத்ததாக பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்திலிருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன்
2: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: நேரம் மாலை 5:40. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றலில் எடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

0: ಕಲೆಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆಪಲ್ಲಿ ಮತ್ತೂರ್. ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್, ರೋಬೋಟಿಕ್ಸ್, ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ನೀಟ್ ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್, ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் TNGASA.in என்ற இணையதள முகவரியில் பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண் 10-31-016 என்ற எண்ணை பயன்படுத்தி இம்மாதம் 29 வரை சேர்க்கை விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM வணிகவியல், BSc கணிதவியல், BSc கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இணையதளம் மூலம் தாமாக விண்ணப்பிக்க முடியாதவர்கள் கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 முதல் மாலை 5 வரை மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2, மின்னஞ்சல் முகவரியுடன்

0: வந்து விண்ணப்பிக்கலாம் என பென்னாகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
2: எப்படி?
1: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்
8: MNC Companies கூட Center of Excellence 285 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு Mahindra கல்வி நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு Mahindra கல்வி நிறுவனங்கள் contact 8985712345 or visit www.mahindra.org.
0: மாலை தென்றலில் ஒலிக்கு வருகிறது நிறைவு பாடல் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவிலில் நாம் தரிசிக்க இருக்கிற கோவில்
1: அருள்மிகு அசலேஸ்வரர் திருக்கோவில்.
0: இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தியம்பட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 2000 வருடங்களுக்கு முன்பு அமைந்த சிவன் கோவிலாகும். இந்த கோவிலின் சிறப்பு, இங்கு சுவாமி 108 ருத்ரமணிகளால் சேர்ந்த ருத்ர பந்தலின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். லிங்கத்தின் தலையில் அம்பு பட்ட காயம் இருக்கிறது. இந்த காயத்தை மறைப்பதற்காக இங்கு சிவனுக்கு மரியாதை செய்யும் விதமாக லிங்கத்திற்கு மேல் தலைப்பாகை அணிவித்து பூஜைகள் நடைபெறுகின்றன. இங்கு திருஞான சம்பந்தர் இங்கு சில காலம் தங்கியிருந்து சுவாமியை வழிபட்டு பதிகங்கள் பாடியிருக்கிறார். இங்கு அம்பாள் பெரிய நாயகி தன் சன்னதியில் தெற்கு பார்த்த கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இங்குள்ள ராஜகோபுரம் 3 நிலைகளை கொண்டது. ஒரு இடத்தில் சிவனது ஞான உபதேச கோலத்திலும் மற்றொரு இடத்தில் தாண்டவ கோலத்திலும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது. கருவறைக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு மேற்கே பார்த்தபடி இருக்கிறார். பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையுடன் ஆறுமுகர், பைரவர், நால்வர் ஆகியோர் தனித்தனி சன்னதியில் இங்கு காட்சியளிக்கின்றனர். ஆம் நேர்களே, நாம் இன்று தினமொரு திருக்கோவில் தரிசித்த கோவில்
1: அருள்மிகு அசலேஸ்வரர் திருக்கோவில்.
0: என்ன நேர்களே, நாமும் ஒரு நாள் இந்த திருத்தலத்துக்கு சென்று வழிபட்டு பாவங்களை நிவர்த்தி செய்து வளமையும் சந்தோஷத்தையும் சேர்ந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறோம்.

நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பாட்டுதான். பாட்டுதான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வீட்டில் விசேஷம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
1: எப்படி?
0: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
2: இன்று முதல் மே 17 வரை
3: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:17. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: కరుణి మద ఒసలా దిలాతే తెలినో హమే సహీ రాహ దిఖాతే.
3: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं.
4: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.
5: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அட் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் L&T எஜுடேக் குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648 கால் 9500509984. 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ் அயோத்தியாபட்டினம் சேலம்.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா கராத்தே செஸ் ஃபுளூட் வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:23. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் மாநிலச் செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராய்ச்சி இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டா அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முத மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.

0: நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000 மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரீமசிங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஸ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்க பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல்

டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் சிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 6:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை நிகழ்ச்சி இனி கேட்கலாம்.
1: வேலை காத்திருக்கு வேலைவாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி நேரலை. அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய இராணுவத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10வகுப்பு, வயது வரம்பு 18-25 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து இப்போது கூறப்படும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரி: த கமாண்டட் ஹெட்குவார்ட்டர்ஸ் 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பானாஜி, கோவா 403001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026. மேலும் இவர்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் இன்ஜினியர் 2, டிராட்ஸ்மேன் 3, சயின்டிஃபிக் ஆபீசர் 1, நூலக பயிற்சியாளர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 11 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ. வயது வரம்பு 18-28 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/5/2026. மேலும் இவர்களுக்கு tafr.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, சிஎஸ்

0: முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பொதுத்துறையைச் சேர்ந்த யூனியன் வங்கியில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 335 இடங்களும், ஆந்திராவில் 303 இடங்களும், மகாராஷ்டிராவில் 196 இடங்களும், தெலுங்கானாவில் 164 இடங்களும், கர்நாடகாவில் 131 இடங்களும், மத்திய பிரதேசத்தில் 116 இடங்களும், தமிழகத்தில் 95 இடங்கள் உட்பட மொத்தம் 1865 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு, வயது வரம்பு 20-28 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஊதியம் மாதம் 15,000 முதல் 20,000 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 944 ரூபாய். SCST பிரிவினருக்கு கட்டணமாக 236 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/5/2026. மேலும் விலக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நேர்களை இத்துடன் இனிதிய நிறைவு பெற்றது வேலை காத்திருக்க நிகழ்ச்சி.
1: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி.
2: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
3: தம்பி ஊருக்கு புதுசோ?
2: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
3: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
2: என்ன சொல்றீங்க புரியலையே.
3: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க டீ குடிங்க.
2: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
3: டீ எப்படி?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
3: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
2: என்ன விஷயம்னா?
3: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
2: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
3: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
2: அண்ணா சொல்லுங்கண்ணா, பதறது இல்ல.
3: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
2: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
3: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
2: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

நேரம் மாலை 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை நிகழ்ச்சி நீ கேட்கலாம். வானிலை அறிக்கை கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. இது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவு புதுக்கோட்டை மணல்மேல்குடி பகுதியில் 26.8 mm மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 °C வரை குறைந்தும் காரைக்கால் பகுதியில் 2 °C வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4-5 °C வரை குறைந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 38.4 °C, குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22.6 °C, மலை பகுதியில் கொடைக்கானலில் 13 °C பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். 16-ம் தேதி விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். 17-ம் தேதி திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 18-ம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 19-ம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 20-21-ம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை

0: முன்னறிவிப்பு இது. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் பாலைக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17 முதல் 19 தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று முதல் 18 தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 19 தேதி அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் இன்று முதல் நாளை வரை கேரளம் கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் மாலை 6:50.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். தர்மபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 12 இலவச துரித உணவு தயாரித்தல், துரித உணவகம் அமைத்தல் பயிற்சி வழங்கப்படுகிறது. 18 முதல் 45 வரை உள்ள குறைந்தபட்சம் 8 படித்திருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த விருப்பம் உள்ளவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாகும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 0434223501 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் விவரங்களை அறிந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். கிருஷ்ணகிரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. 19 முதல் 45 வரை உள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சி துவங்கும் நாள் வருகின்ற 19 இந்த பயிற்சிக்கு முன்பதிவு செய்ய 9080667557 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மற்றும் புதுப்பித்தல் குறித்த அறிவிப்பு. பதிவு புதுப்பித்தலுக்கு உங்கள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டையில் உள்ள நெக்ஸ்ட் ரெனிவல் தேதியிலிருந்து 18 இருந்தால் நீங்கள் நேரடியாக உங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை அணுகி புதுப்பித்துக் கொள்ளலாம். புதிய பதிவு, பதிவு புதுப்பித்தல், பதிவு திருத்தம், கூடுதல் தகுதி சேர்த்தல் ஆகிய அனைத்து சேவைகளும் இலவசமாக செய்து கொள்ளலாம். இந்த சேவைகளுக்காக எந்த ஒரு தனிநபரிடமோ தனியார் நிறுவனங்களிடமோ பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இது முற்றிலும் அரசு வழங்கும் இலவச சேவையாகும். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் தொலைபேசி எண்ணை TNvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு

0: ஆணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக வருகின்ற ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பொதுப்பிரிவு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்களுக்கான கூடுதல் விவரங்களுக்கு 94 88 63 50 77, 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்களிலோ UG admission@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான விவரங்களுக்கு 98 65 70 35 37 என்ற எண்ணிலோ, 94 42 02 99 13 என்ற அலைபேசி எண்களிலோ agridean2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெளிவு பெறலாம். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்கள் தங்களின் சிறார்கள் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படைவீரரின் மகன் மகள் என சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சான்றினை பெறுவதற்கு கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், +2 மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மாற்று சான்றிதழ், படை விலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு Part 2 ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்கு உரிய ஆதாரம் ஆகிய ஆவணங்களுடன் தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயனடையலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய உள்ளூர் உலா.
2: நேரம் மாலை 6:55. நிகழ்ச்சி இனி கேட்கலாம்.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
4: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JEN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: நல்ல சிலப்பதிகாரம் பேசுவேன், கேமரா பயணம் பேசுவேன், எல்லாமே பேசுவேன். ஆனால் யார் கேட்குறா? நான் எங்கே பேச? 2 ஜோக் சொல்லுங்க, இன்னும் 2 ஜோக் சொல்லுங்க. ஜோக் சொல்லலாங்க. அரிய செய்திகள் 1000 நம்மகிட்ட இருக்க, யார் சொல்லுவா? சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு கடிதங்கள்னு ஒன்று வருங்க. இரு கடிதங்கள்லாம் என்ன தெரியுமா? மாதவி 2 கடிதம் தான் எழுதுனா. கோவலம் கோச்சிட்டு போனப்போ 2 கடிதம் எழுதுனான். ஒரு கடிதத்தை எழுதுறப்ப படிக்கலாம், அல்லது படிக்கிறப்ப படிக்கலாம். எழுதுறப்ப படிக்கலாம், இப்படி எட்டி பார்த்து படிப்போம்ல, படிக்கலாம். அல்லது இவர் படிக்கிறப்ப எட்டி பார்த்து படிக்கலாம். முதல் கடிதத்தை எழுதுற போது காட்டுறாரு. ஏன் தெரியுமா? கோவலை வாங்கிட்டு கோவத்தில் கிழிச்சு போட்டுறான், அப்போ நம்ம படிக்க முடியாது. எழுதுறப்ப காட்டுறாரு. அந்த கடிதம் எப்படி எழுதப்படுத்துறீங்களா? காகிதம்ங்கிறது தாழம்பூ மடல். தாழம்பூ கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. இந்த தலையிலலாம் வச்சு பூவெல்லாம் தச்சு கண்ணாடியை பின்னாடி வச்சு போட்டோ எடுத்துலாம் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, நிலாவில் உட்காந்துருக்க மாதிரிலாம் பழைய போட்டோவில் இருக்கும். வாசனை உள்ளது தாழம்பூ. மின்னல் வெட்டுகிற போது தான் தாழம்பூ மலருமா. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு ஒரு பாட்டு நாடோடி

0: நல்ல வரும். அதுல மின்னல் கண்டு தாளை மலர்வது போலே அப்படின்னு சுரதா எழுதியிருப்பார் அந்த வரியை. மின்னல் வெட்டுறப்ப தாழம்பூ பூக்குமா, தாழம்பூ மடல்ல செம்பஞ்சு குழம்ப மையா தொட்டு பிச்சிப்பு மொட்டு இருக்குல்ல, அதான் பேனா. பேனா வந்து பிச்சிப்பு மொட்டு, செம்பஞ்சு குழம்பு இங்கு, தாழம்பூ மடல், அதில் அவ எழுதுகிற கடிதம், எல்லாம் வாசனை பொருளுங்க. அப்படி வாங்கி பார்த்தாலே அவ்வளோ வாசம் அடிக்கணும். சில பேர் பக்கோடம் பேப்பரில் எழுதி கொடுத்துருவாங்க, சில பேர் வாங்கி மோந்து முதல்ல பக்கோடம் திண்டுப்பேன் போட்டுருக்க அப்படிமா, அந்த வாசம் தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதில் எழுதி கொடுக்குறா கோபத்தில் இருந்த கோவலை அதை வாங்கி கிழிச்சு போடுறான். அதனால் அவன் எழுதுகிறப்ப காட்டுறாங்க. ரெண்டாவது கடிதம் என்ன தெரியுங்களா, கோவலன் மனைவியை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, யாரை கண்ணகையை கூப்பிட்டுட்டு, கோசிய மாணின்னு ஒருத்தர் அனுப்பி விடுறான். மாணின்னா என்னென்னா பிரம்மச்சாரி, அவன் போகிறான். கோவலன் அங்கே நிற்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அவன்கிட்ட போய் அந்த கடிதத்தை கொடுக்குறான் காட்டுக்குள்ளே. அந்த கடிதத்தை வாங்கினோடனே கண்ணீர் வருது. அதில் அவள் பூசுகிற சென்ட்டோட வாசம் வருதாங்க, உடனுரை காலத்து உரைத்தனி வாசம்ங்கிறார். அவன் தொட்டவுடனே மாதவியினுடைய அந்த நினைவு பூரா வந்துச்சான். வாங்கி பார்த்தான். அதில் அவள் எழுதின கடிதம் என்ன தெரியுமா, அடிகர் முன்னர் யானடி வீழ்ந்தன் வடியா கிளவி மனக்குழல் வேண்டும் அப்படி பெரிய பாட்டது. பார்த்துட்டு அதில் என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் திருவடிகள்லேருந்து விளங்குறேன் அப்படின்னு, அடிகள் முன்னர் யான் அடி வீழ்ந்தேன் இப்படி எழுதியிருக்கா. பார்த்தான், கண் கலங்குச்சு. அதுக்குள்ள இந்த கோசிமானி கேட்டான், உங்கள் அப்பா அம்மா அவங்கள காணோம்னு அங்கே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கடிதம் கொடுத்து விடுறீங்களா? இப்போ தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும், இந்த கடிதத்தை எங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். யார், கோவலை. காதலி காதலுக்கு எழுதின கடிதத்தை அப்பா அம்மாவும் கொடுத்து விட்றான். ஏன் கொடுத்து விட்றான் தெரியுமா, அவள் அதில் கையெழுத்து போடலை. இப்போ கோவலம் படித்தா மாதவி எழுதின மாதிரி இருக்கும், அதே கடிதத்தை கோவலம் அப்பா அம்மா படித்தா கோவலம் எழுதின மாதிரி இருக்கும். அடிகள் முன்னர் யார் அவங்கள்ட்ட என்ன படிப்பாங்க, உங்கள் பாதங்களுக்கு விழுகிறேன், நான் செஞ்சது தப்பு தான், நீங்கள் மன்னிச்சுக்குங்க. என்னையே பாருங்க, இது ஏன் இதை இந்த கடிதத்தை எழுதுற இந்த வார்த்தைகள் இருக்குன்னா, காட்டுக்குள்ளே உட்காந்து கடிதத்துக்கு ஓலை தேட முடியாது, பேனா தேட முடியாது, இங்கு தேட முடியாது. ஒரு கடிதத்தை 2000 வருஷத்துக்கு முதலே ரீடைரக்ட் பண்ணால் கூட அதே பொருள் வர்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னால், எத்தனை அபூர்வமான செயல்பாடுகளை கொண்டு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டிருக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேரம் இரவு 7:01, இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை இணைந்திருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். இனிமையான கானங்களை காற்றடையில் கேட்கும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது பச்சை கிளி முத்துச்சரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லலாமா?
2: எப்படி?
1: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் என்ன மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MG EV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப் டு 3 லாக்ஸ் பெனிஃபிட்ஸ் லோவஸ்ட் டவுன் பேமெண்ட் அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
3: இன்று முதல் மே 17 வரை
4: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
5: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சோட், சேலம்.
8: நேரம் 7:07. நகைத்திரைய சனி நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது மீகாமன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களை ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது தரைய சை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு

0: நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும் ஐசியூவில் 4 படுக்கை வசதிகளும் 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி பிரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலிலும் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர் சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன் பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோயிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன் பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும் அதன் பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தியை ஏற்றினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன்.

0: ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு மொஹமத் பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 1,54,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிரா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
0: ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பனச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா
0: வயல்வெளி.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு, வானொலி வேளாண் பள்ளி பாடம் 10. இன்றைய நிகழ்ச்சியில் உள்ளூரின கால்நடைகளின் தடுப்பு சுகாதார பராமரிப்பு குறித்து டாக்டர் ஆர் மகேஸ்வரி அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம்.
6: தமிழ்நாடு பல சிறந்த மரபணு வளமுடைய உள்ளூரின கால்நடைகளுக்கு பேர் பெற்ற மாநிலமாகும். இவை வறட்சியை தாங்கும் திறன், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப ஒத்துப்போகும் தன்மையால் முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாட்டின் சிறந்த சொந்த மாடு இனங்களில் காங்கேய மாடு வறட்சியையும் கடும் வெப்பத்தையும் தாங்கும் திறன் பெற்றதாகும். உம்பளச்சேரி மாடு ஈரமான நெல் வயல்களில் உழவுக்கு ஏற்ற அமைப்பு கொண்டதாகும். புள்ளிக்குளம் மாடு சுறுசுறுப்பு, வேகம் மற்றும் சக்தி காரணமாக ஜல்லிக்கட்டு மற்றும் மேய்ச்சல் சூழலுக்கு ஏற்றதாகும். பர்கூர் மாடு மலைப்பகுதியில் சுலபமாக சுழலும் திறன் பெற்றதாகும். ஆலம்பாடி மாடு கடினமான சூழலிலும் வாழும் உடல் உறுதியையும் குறைந்த உணவில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்ட பாரம்பரிய இனமாகும். கால்நடைகளில் தடுப்பு சுகாதார பராமரிப்பு என்பது நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அவற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய முறையான மேலாண்மை செயல்பாடுகளை குறிக்கும். கால்நடைகளில் நோய்க்கான சிகிச்சைக்கு ஏற்படும் செலவை விட அதை தடுப்பதற்கான செலவு மிகவும் குறைவானது. உள்ளூர் மாட்டு இனங்கள் உடல் வலிமை மற்றும் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருந்தாலும் தொற்று நோய்கள், முக்கியமாக கோமாரி நோய், அடைப்பான் நோய், சப்பை நோய் போன்றவற்றை தாக்குவதன் மூலம் நமக்கு இழப்பு ஏற்படுகிறது. அதனால் சுகாதார பராமரிப்பு முறைகள் மிகவும் அவசியம் ஆகிறது. இதற்காக காலமுறை தடுப்பூசி செலுத்துதல், சமநிலை ஊட்டச்சத்து வழங்குதல், சுத்தமான மற்றும் காற்றோட்டமான பண்ணை சூழலை பராமரித்தல், சுகாதாரம் மற்றும் கிருமி நீக்கம் மேற்கொள்ளுதல், அத்தியாவசியமற்ற போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல், பார்வையாளர்களுக்கு பதிவேடு வைத்தல், ஒரு வாயிலாக வெளியே செல்வதும் உள்ளேறுவதும் செய்தல், தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல், கழிவுகளை பாதுகாப்பாக கையாளுதல் மற்றும் இறந்த கால்நடைகளை முறையாக அப்புறப்படுத்துதல் மற்றும் தீவனையை சுத்தமாக பராமரித்தல் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும். இவை அனைத்தும் நாம் பின்பற்றும் போது கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கப்பட்டு விவசாயிகளின் பொருளாதார இழப்பை குறைக்கலாம். கால்நடைகளில் தடுப்பு சுகாதாரம் பராமரிப்பு என்பது பண்ணையின் தொடங்கும் தருணத்திலேயே ஆரம்பித்து விடுகிறது. முதலில் நன்றாக பராமரிக்கப்பட்ட, நோயற்ற, பதிவு செய்யப்பட்ட பண்ணையிலிருந்து கால்நடையை வாங்குவதும் மிகவும் முக்கியம். நம்பகமான இனப்பெருக்க நிலையிலிருந்து அல்லது சிறந்த பராமரிப்பு நடைமுறைகளை பின்பற்றும் பண்ணையிலிருந்தே நாம் கால்நடைகளை வாங்க வேண்டும். மேலும் பண்ணையின் இட தேர்வும் மிகவும் அவசியம். நீர் தேங்காத உயரமான நிலப்பகுதியில் நல்ல காற்றோட்டமாக சுத்தமான குடிநீர் வசதி பெற்ற பண்ணை இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். சரியான இடத்தேர்வு மற்றும் ஆரோக்கியமான பண்ணையில் இருந்து கால்நடைகளை வாங்குவதால் நோய் பரவலை தடுக்கும், கால்நடைகளை நீண்டகால ஆரோக்கியமாக பாதுகாக்கும் அடிப்படை அம்சங்கள் ஆகும். இப்போ நம்ம கால்நடை வளர்த்துட்டு வரோம். இப்போ புதுசா ஒரு கால்நடையை வாங்கிட்டு உடனே நம்ம பண்ணைக்குள்ள அனுமதிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த கால்நடைக்கு ஏதாவது நோய் இருக்கான்றத கண்டறியணும். அதுக்கு பேர் வந்து குவாரண்டைன் சொல்வோம். கால்நடைகளை தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்வோம். கால்நடைகளை தனிமைப்படுத்துதல் என்பது உயிர் பாதுகாப்பின் முக்கிய அம்சமாகும். புதிதாக வாங்கப்பட்ட கால்நடைகள்

அல்லது சந்தைக்கு கண்காட்சிக்கு இடங்களுக்கு சென்று வந்து திரும்பி வரும் கால்நடைகள் உடனடியாக மற்ற கால்நடைகளுடன் சேர்க்காமல் குறைந்தது 2-3 வாரம் தனிமை கொட்டகையில் வைத்து பராமரிக்க வேண்டும். இவ்வாறான கொட்டகை எங்க இருக்கணும் பார்த்தனா பண்ணையோட நுழைவாயிலேயே வச்சுக்கணும். இதை வந்து உள்ளார வச்சுக்க கூடாது, பண்ணையோட நுழைவாய் வைக்கணும். இந்த 2-3 வார கால பகுதியில நம்ம வந்து இதற்கான குடல் புழு நீக்கம், அதுக்கு எதனாவது நோய் ஏற்பட்டிருக்கா இல்ல வந்து எதனா காய்ச்சல் இருக்கான்றத நம்ம பாத்துக்கணும். தனிமைப்படுத்துதல் மூலம் புதிதாக நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதை தடுக்கவும் ஏற்கனவே உள்ள கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் முடியும். இது நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான எளிய மற்றும் பயனுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகும். 2வது ஒரு தனிமைப்படுத்துதல் பண்ணுவோம், அது வந்து நோய் கண்டறிய இப்ப நோய் பாதிச்சிருச்சு ஒரு கால்நடைக்கு அதை வந்து நம்ம தனிமைப்படுத்துறோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை தனிமைப்படுத்துதல். இதில் நோய் பரவலை தடுக்கும் பொருட்டு பாதிக்கப்பட்ட கால்நடைகளை தனிமைப்படுத்தி கொட்டகையில் சிகிச்சை அளித்து பராமரிப்பதாகும். தனிமைப்படுத்தப்பட்ட கொட்டகை மற்றும் ஆரோக்கியமான கொட்டகையையும் தனி உதவியாளர்கள் வச்சு நம்ம பாத்துக்கணும். உபகரணங்களும் தனித்தனியாக பாத்துக்கணும். ஒருவேளை உங்கள்ட்ட வந்து தனி உதவியாளர்கள் உபகரணங்கள் இல்ல அப்படின்றத பட்சத்துல வந்து முதல்ல வந்து நல்ல ஆரோக்கியமான கால்நடைகளை பார்த்துட்டு பின்னர் நம்ம வந்து நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை பார்க்க வேண்டும். நோய் பாதிப்பட்ட கால்நடைகளை இப்போ வந்து நம்ம தனியா சிகிச்சை அளிச்சிட்டு வரோம் இல்லையா, அது வந்து நன்றாக குணமடைந்து விட்டதா என்றதை ஒரு மருத்துவ ஆலோசனை பின்னரே வந்து நம்ம கொட்டகைகள் அனுமதிக்க வேண்டும். பண்ணையில மாடெல்லாம் வளர்க்கணும். இப்ப கிருமி நீக்கம் எப்படி பண்ணைக்குள்ள செய்யறதுன்ற பாப்போம். பண்ணையில் கிருமி நாசினி என்றது ரொம்ப முக்கியமானது. இது நுண்ணுயிரிகள் அதாவது பாக்டீரியா, நச்சுயிரிகள் அதாவது வைரஸ் மற்றும் வித்துக்கள் அதாவது பாக்டீரியால இருந்து பாக்டீரியல் ஸ்போர்ஸ் ஒன்று வரும், அதை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதாக முக்கியமான ஒரு அம்சமாகும். இது வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். இது வந்து வெப்பமாக யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து கெமிக்கல் அதாவது ரசாயன கிருமி நாசினியாக யூஸ் பண்ணலாம், இல்ல வாயு முறை கிருமி நாசினியாக யூஸ் பண்ணலாம். வெப்பமான கிருமி நாசினி எப்படின்னா சுவரொடி மாதிரி இருக்கும், அது வந்து தரைகள்ல இல்ல செவுத்துல இதை அடிக்கிற மாதிரி இருக்கும். நுண்ணுயிரிகள் புரதத்தை சிதைத்து அவற்றை அழிக்கிறது. இந்த வெப்பம் என்றது நுண்ணுயிரிகளோட புரதத்தை சிதைத்து அழிக்கின்றது. இந்த உலர் வெப்பமானது தரைகள்ல சுவற்றுகள்ல மேற்பொருள்கள் சுடர் வடிவுகளை வந்து 3000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடியது, அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ரசாயன கிருமி நாசினியில முக்கியமான நம்ம என்ன பயன்படுத்துறோம், ஃபினாயில் பயன்படுத்துறோம், ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்துறோம். சோ ஃபினாயில்ல தவிர வேற என்ன இருக்குன்னு பார்த்தா குளோரோசினினால், கிரெசால், லைசால், தைமால் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது எந்த சதவீதத்துல பயன்படுத்தலாம் பார்த்தா 0.5%-5% வந்து பயன்படுத்தலாம். 2வது ரொம்ப முக்கியமான நம்ம தண்ணியில எல்லாம் யூஸ் பண்ற ஒரு கிருமி நாசினி எதுன்னு பார்த்தோம்னா ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர்ல முக்கியமான இன்கிரீடியன்ட் அதாவது எது வந்து எது கிருமி நாசினியை உண்டாக்குதுன்னு பார்த்தோம்னா அது வந்து குளோரின் தான். குளோரினோட அளவு வந்து 35% இருக்கும் போதுதான் அது ஒரு நல்ல கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறது. எப்படி நம்ம வந்து தண்ணியில கலக்கணும்னு பார்த்தோம்னா 3-5 கிராம் அளவிற்கு நிலப்படுத்தப்பட்ட ப்ளீச்சிங் பவுடரை 1000 லிட்டர் தண்ணி அளவுக்கு நம்ம கலக்கலாம். இதன் மூலம் 1-2 PPM அளவுக்கு குளோரின் அளவை நாம் உறுதி செய்யலாம். அடுத்தது முக்கியமான எதுன்னு பார்த்தோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது சுவர்ல வெள்ளை அடிப்போம் இல்லையா, அதுதான் அதை வந்து பயன்படுத்துவதன் மூலம் இது வந்து இதுவும் ஒரு விதமான கிருமி நாசினி ஆகும். அடுத்தது கால்சியம் ஆக்சைடு, இதையும் நம்ம பயன்படுத்தலாம், சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து மருத்துவ கலவை புகைமூட்டம். மருத்துவ கலவை புகைமூட்டம் என்றது என்னன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரசாயன புகை மூட்டம். இதுல என்ன என்ன கலப்பாங்கன்னு பார்த்தா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் ஃபார்மலின், இது ரெண்டும் ஒரு அளவுல கலக்கும் போது ஒரு புகை மூட்டமா வரும். இதை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் கிருமி நீக்கத்தை நம்ம மேற்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னா எத்திலீன் ஆக்சைடு, இது வித்துக்கள் மற்றும் எல்லா நச்சுயிரிகள் நுண்ணுயிரிகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு இதாகும். இது ரொம்ப பாய்சனஸான கேஸ், அதனால வந்து இது வெடிக்கும் தன்மை கூட இது வந்து பாதுகாப்பா தான் பயன்படுத்தணும். இது எதுக்காக பயன்படுத்தணும், இதுல அனிமல்ஸ் மேல அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து உபகரணங்கள் அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணை எக்யூப்மெண்ட்ஸ்க்காக இதை நம்ம பயன்படுத்தலாம். சோ இதெல்லாம் தான் கிருமி நீக்கத்துக்கான முக்கியமானது. முதல்ல வந்து வெப்பம், அடுத்தது வந்து ரசாயன கிருமி நீக்கம், அடுத்தது வாயு கிருமி நீக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தடுப்பு நடவடிக்கை அதாவது நோய் தடுப்பு நடவடிக்கை எதுன்னு பார்த்தோம்னா தடுப்பூசிகள். தடுப்பூசிகள் மற்றும் குடல் புழு நீக்கம். தடுப்பூசிகள் கால்நடைகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு வழிமுறை ஆகும். இந்தியாவில் பெரும்பாலும் என்னென்ன நோய்க்கு தடுப்பூசி போடுறாங்கன்னு பார்த்தோம்னா கோமாரி நோய், அடைப்பான் நோய், சப்பை நோய், கன்றுவீச்சு நோய். கன்றுவீச்சு நோய்னா என்னன்னா புரூசலோசன்னு சொல்லுவோம், உண்ணி நோய் அதாவது பேபிசியா தெயிலீரியா அதுக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க. அது வந்து ஆந்த்ராக்ஸ், ஆந்த்ராக்ஸ் உங்களுக்கே தெரியணும், அது அடைப்பான் நோய். தொண்டை அடைப்பான் நோயும் இருக்கு, அடைப்பான் நோயும் இருக்கு, ரெண்டுத்துக்குமே வந்து தடுப்பூசி இந்தியாவில போடுறாங்க. நம்ம தடுப்பூசி அட்டவணை என்னன்னு பார்த்தோம்னா கோமாரி நோய் 4 மாதத்திற்கு உட்பட்ட கன்றுகளுக்கு வந்து இந்த போடுவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பூஸ்டர் நீங்க போட்டுக்கணும். அடுத்தது வந்து தொண்டை அடைப்பான் நோய் வந்து 6 மாதத்துக்கு மேற்பட்ட மாடுகளுக்கு இதை போடுவாங்க. வருடத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து பூஸ்டர் தடுப்பூசியை போட்டுருக்கணும். 2வது வந்து சப்பை நோய், சப்பை நோயும் 6 மாதத்துக்கு உட்பட்ட கன்றுகளுக்கு போடலாம். பின்னர் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க வந்து மழை காலத்துல வந்து திருப்பியும் பூஸ்டர் தடுப்பூசி போடணும். அடுத்தது புரூசலோசிஸ், கன்று வீச்சு நோய், புரூசலோசிஸ் இது வந்து

பெண் கன்றுகளுக்கு மட்டும் 4 to 8 months பெண் கன்றுகளுக்கு மட்டும் இதை நம்ம போட வேண்டும். அடுத்தது வந்து LST அப்படின்ற உங்களுக்கு இப்பே முன்னாடி தெரியும், ஒரு 2019 2020 வரைக்கும் 2020-21 வரைக்குமே LST-ன்னு ஒரு புதிய நோய், நம்ம புதிய நோய் இல்லை முன்னாடியே தெரியும், பட் வந்து இது வந்து இந்தியாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு நோய், மாடுகளின் பெரியம்மை அப்படின்ற ஒரு நோய். இந்த நோய்க்கான வந்து அரசின் அறிவுரைப்படி எல்லா இடத்துலையும் போட மாட்டாங்க, அரசின் அறிவுரைப்படி எங்கெங்க போட சொல்றாங்களோ வருடத்துக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசியை போடணும். அடுத்தது வந்து டெய்லீரியோசிஸ், இது உன்னி நோயின்றும் சில சிலையுமே சொல்லுவாங்க, ஆபத்தான பகுதிகளில் மட்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த தடுப்பூசியை போடுறாங்க. எல்லா தடுப்பூசியும் போடலனாலும் இந்த முக்கியமான தடுப்பூசியை போட்டாலே நம்ம வந்து உள்ளூரின மாடுகளை நம் நோயிலிருந்து பாதுகாக்கலாம். அடுத்தது முக்கியமானது குடல்புழு நீக்கம். குடல்புழு நீக்கம் என்பது கால்நடைகளில் வயிற்றுப்போக்கு, குடல்புழு இருந்தா என்ன ஆகும், கால்நடைகளில் வயிற்றுப்போக்கும் இருக்கும், ரத்த சோகை இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், தளர்ச்சி இருக்கும், அப்புறம் வந்து வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். இதெல்லாமே வந்து குடல்புழு நீக்கம் செய்தால் நம்ம வந்து இதெல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம். அடுத்த முக்கியமான பாதுகாப்பு வழிமுறை எதுன்னு பார்த்தோம்னா தீவனம் மற்றும் குடிநீர் மேலாண்மை. தீவனம் வந்து நம்ம வச்சிருக்கோம், தீவனம் வச்சிருக்கிறத வந்து நம்ம எங்க இடத்தாலும் எல்லா இடத்துலயும் நம்ம தீவனத்தை சேமிச்சு வைக்க முடியாது. தீவனம் வச்சிருக்க பகுதியை வந்து தண்ணி எதுவும் படாம, குருத்துண்ணிகள் அதாவது பறவைகள் குருத்துண்ணிகள், நாய்கள், பூனைகள், எலிக்கள் இதெல்லாம் வந்து அண்டாதவாறு நம்ம வைக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு நிறைய நோய்கள் பாதிப்பு ஏற்படும். இப்போ வந்து சாக்குல நீங்க வச்சிருக்கீங்க தீவனத்தை, தீவனத்தை அப்படியே தரையில வைக்க கூடாது, பலகையில வச்சு வைக்கணும். அப்படியே வந்து பலகையில வச்சாலும் தண்ணி எதுவும் படாத அளவுக்கு நம்ம வைக்கணும். இப்போ ஒருவேளை அந்த தீவனம் வந்து கெட்டு போச்சு, பூஞ்சை காளான்கள் நிறைய வளர்ந்துருச்சு, அப்ப அந்த தீவனத்தை என்ன பண்ணுவீங்க, அதை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஒரு குழி தோண்டு டிஸ்போஸ் பண்ணணும். இப்ப தண்ணீர் தொட்டிகள்லாம் நம்ம சுத்தமான வைக்க முடியும், தண்ணீர் தொட்டிகள்ல வந்து பிளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணணும். அப்புறம் வந்து தண்ணீர் தொட்டிகள்ல வந்து கிளீன் பண்ணிட்டு நம்ம அதை வந்து மாடுகளுக்கு அந்த தண்ணியை கொடுக்கணும். இறந்த கால்நடைகளின் சடலங்களை எப்படி இது அடக்கம் பண்ணும் போது இது மாதிரி தண்ணீர் தொட்டிகள் இருந்து வெகு தூரவில் இருக்குமாறு நீங்க வந்து அதை பாத்துக்கணும். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு வழிமுறை எதுன்னு ஒரு பெரிய தண்ணி இல்ல கால்நடைகள் அதுல தண்ணி வச்சுட்டு போகும்போது அது கால்ல இருக்க ஒட்டிட்டு இருக்க கிருமிகள் வந்து சாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நோய் பரவலை நாம் தட்டுப்படுத்தலாம். நெக்ஸ்ட் முக்கியமான எதுன்னு பார்த்தோம்னா தெளிப்பான்கள். தெளிப்பான்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கே தெரியும் உள்ளூரின மாடங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வரும், நம்ம ப்ராப்பராக வந்து அது கூடவே நம்ம இருந்தனா ஓகே, அப்போ வந்து நிறைய இடத்துக்கு மேய்ச்சலுக்கு போயிட்டு வருது, மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது அது மேலே ஒட்டுண்ணிகள் நிறையா இருக்கலாம். அப்போ தெளிப்பான் அப்படின்றது என்னன்னா ஒட்டுண்ணியை கொள்றதுக்கான சில மருந்துகளை கலந்து அதை வந்து மாடுகள் மேலே தெளிக்கணும். மாடுகள் மேலே தெளிக்கும் போது அங்கே மேலே இருக்க ஒட்டுண்ணிகளை விழும், ஒட்டுண்ணிகள் மூலயமா நிறைய நோய்கள் வரும், அதாவது இந்த உண்ணி நோய் அதெல்லாம் வரத்தை வந்து தேலீரியா பெபிசியா அதெல்லாம் வரத்தை நம்ம தடுக்கலாம். அதுக்காக தெளிப்பான்கள் நம்ம வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அம்சங்கள். அடுத்தது முக்கியமான எதுன்னு பார்த்தோம்னா இறந்த கால்நடைகள் அப்புறப்படுத்துதல். இறந்த இப்போ ஒரு கால்நடை இறந்துருச்சு, அதை எப்படி நம்ம அப்புறப்படுத்தலாம், இறந்த கால்நடைகள் அப்புறப்படுத்துறதுக்கு அடுத்ததுக்கு ரெண்டு முறை இருக்கு, ஒன்று வந்து புதைகுழி முறை, அடுத்தது எரித்தல் முறை. புதைகுழி முறையில் வந்து நம்ம வந்து நல்ல ஆழமான பள்ளத்தை தோண்டி அதுல வந்து மாடு வந்து நோயால இறந்துருச்சுன்னா அதோட படுக்கை அதோட மண்ணு அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சுண்ணாம்பு எல்லாம் போட்டு அதை புதைக்க வேண்டும். புதைக்க வேண்டும். ஒருவேளை அந்த மாடு வந்து ஆந்த்ராக்ஸ் அடைப்பான் நோயால இறந்துருந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த டைம்ல வந்து சுண்ணாம்பு போட்டு புதைக்க கூடாது, அந்த டைம்ல வந்து குளுட்டரால்டிகேட் அப்படின்ற ஒரு கெமிக்கலை போட்டுதான் புதைக்கணும். ஏன்னா இந்த ஆந்த்ராக்ஸ் நோய் வந்து வித்துக்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், வித்துக்கள்னா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பாக்டீரியால இருந்து வர ஒரு விதைகள் மாதிரி, அந்த வித்துக்கள் வந்துச்சுனாலே அந்த பாக்டீரியாவை அழிக்கவே முடியாது. சோ நீங்க வந்து சுண்ணாம்பு போடும்போது வித்துக்கள் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான நிலைமையை நீங்க அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப மட்டும் ஃபார்மலின் இல்ல குளுட்டரால்டிகேட் போட்டு நம்ம புதைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான சரியான ஒரு வழி அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா எரித்தல் முறைதான். எரித்தல் முறை மூலமா நீங்க வந்து எல்லா கிருமியும் நீங்க வந்து அந்த மாடுகள் மேல இருக்கிற எல்லா கிருமியும் நீங்க நீக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது முக்கியமான மடிவீக்க நோய். மடிவீக்க நோயை வந்து நம்ம எப்படி டாக்டர் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் கறக்கும் முன்பும் பின்பும் டீட் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்ன பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோ அதுல வந்து சில கெமிக்கல்ஸ் கலந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்ப நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீட் டிப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கறந்துட்ட பிறகு முக்கியமா டீட் டிப் வைக்கணும். ஒருவேளை வந்து அந்த பால் சுரப்பியில் வீக்கமோ சூடோ வலியோ அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா அது உடனே வந்து கால்நடை மருத்துவத்துல சொல்லி அதை வந்து சிகிச்சைக்கு உள்ளாக்கணும் அந்த மாடுகளை. சோ இதெல்லாம் தான் வந்து உயிர் பாதுகாப்பு வழிமுறைகள். சோ உங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா எதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து தடுப்பூசி, அடுத்து

0: குடல் புழு நீக்கம், அப்புறம் மடிவீக்க சுகாதாரம், மடிவீக்க நோய் வராத சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுதல், அடுத்தது கொட்டகையின் சுகாதாரம், இவை அனைத்தும் நாம் சரியாக வைத்தாலே நாம் உள்ளுறின மாடுகளில் எந்த ஒரு நோயின்றி பாதுகாக்கலாம்.
1: மேம், என் பேர் எம் ரக்ஷிதா. மேம், எல்எஸ்டின்னு இப்போ நோய் புதுசாக வந்திருக்குல்ல மேம், அது வந்தா எப்படி தடுக்கிறது?
0: எல்எஸ்டின்றது வந்து ஒரு வைரல் டிசீஸ், அதாவது நச்சுயிரியால் ஏற்படும் ஒரு நோயாகும். இது வந்துச்சுனாலே மாடுகள் மேல பெரிய பெரிய கொப்பளங்கள், காயங்கள் வரும். அது வந்து அந்த மேல இருக்க தோல் வந்து புண்ணாகி அது மேல காயமாக ஏற்படும். அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன சின்ன எத்தனோவெட்டினரி பிராக்டிசஸ், அதாவது நம்ம நாட்டு மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தலாம். மஞ்சள் அல்ல கீழாநெல்லி இதெல்லாம் கரைச்சி நம்ம அதை தேய்க்கும் போது அந்த காயங்கள் நல்லாவே குணமாகுது, நல்ல எஃபெக்டிவா இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தலாம். அது இல்லாம மட்டும் இல்லாம இந்திய கவர்மெண்ட் வந்து தடுப்பூசி வந்து கொடுத்திருக்காங்க, அந்த தடுப்பூசியும் நாம பயன்படுத்தலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு, வானொலி வேளாண் பள்ளி பாடம் 10. இன்றைய நிகழ்ச்சியில் உள்ளூரின கால்நடைகளின் தடுப்பு சுகாதார பராமரிப்பு குறித்து டாக்டர் ஆர் மகேஸ்வரி அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
7: வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் கோடை பயிராக சிறுதானிய பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களை சாகுபடி செய்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஏப்ரல் மே மாதத்தில் கோடைகால மழை இயல்பாக 189.6 மில்லிமீட்டர் வரை பெய்யக்கூடும். கோடை பருவத்தில் இதுவரை 71.5 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடும் வெப்ப அலைக்கு இடையிலும் தருமபுரி மாவட்டத்தில் மே மாதம் 31.39 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இம்மாவட்டத்தில் கோடைகால சாகுபடி பயிர் இலக்காக சிறுதானியம் 670 ஹெக்டேர், பயிறு வகை 140 ஹெக்டேர், எண்ணெய் வித்துக்கள் 545 ஹெக்டேர் என மொத்தம் 1355 ஹெக்டேர் நிர்ணயித்துள்ளனர். ஏப்ரல் மாதத்தில் சிறுதானியம் 93 ஹெக்டேர், எண்ணெய் வித்து 37 ஹெக்டேர், பருத்தி 30 ஹெக்டேர் மற்றும் கரும்பு 88 ஹெக்டேர் ஆகிய பயிர்கள் மொத்தம் 248 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். மானாவாரி விவசாயிகள் தற்போது பெய்துள்ள கோடை மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும், கிணற்று பாசனம் மூலம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நெல் சாகுபடியை குறைத்து குறைந்த நீர் தேவையுள்ள உளுந்து, சிறுதானியம், நிலக்கடலை மற்றும் எள் விதைக்கலாம். அனைத்து வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் உளுந்து விதை 33,839 கிலோ இருப்பு உள்ளது. ராகி விதை 56,090 கிலோ இருப்பு உள்ளது. விவசாயிகள் கோடையில் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்து பயனடையுமாறு வேளாண் இணை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார்.

தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்கம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை இணை இயக்குனர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

கிருஷ்ணகிரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட கிராமப்புற பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. மத்திய அரசு சான்றிதழுடன்

இலவச தொழிற் பயிற்சி, பெண்களுக்கான தையல் பயிற்சி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பயிற்சி நாள் 31 நாட்கள் மட்டுமே. பயிற்சி துவங்கும் நாள் May 19. தேவையான ஆவணங்கள்: ஆதார் கார்டு நகல் 1, 100 நாள் ஏரி வேலை அட்டை நகல் 1, ரேஷன் கார்டு நகல் 1, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3, வங்கி கணக்கு புத்தக நகல் 1. வயது வரம்பு 19 முதல் 45 வரை. பயிற்சி நேரம் காலை 9:30 முதல் 5:30 வரை. காலை மாலை தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும். இலவச சீருடை வழங்கப்படும். சுயதொழில் தொடங்குவதற்கு வங்கி கடன் பெறுவது குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இதற்கு முன்பதிவு அவசியம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 90 80 67 65 57, மற்றொரு எண்ணாக 99 43 19 92 35. ட்ரைசெம் கட்டிடம், KRP டேம், கிருஷ்ணகிரி என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.

0: வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 8:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் இளந்தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. நேரில் இன்றைய சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் இரண்டு விதமாக நாம் விளையாடப் போகிறோம். முதலாவதாக ஒரு சொல் தரப்படும், அந்த சொல்லிலிருந்து 5 தமிழ் வார்த்தைகளை நீங்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். இரண்டாவதாக ஓர் எழுத்து தரப்படும், அந்த எழுத்திலிருந்து தொடங்கும் 5 தமிழ் வார்த்தைகளை கண்டறிந்து சொல்ல வேண்டும். உதாரணமாக ஆ என்ற எழுத்து கொடுத்தால் அன்பு, அன்று, அறிவு, அழிவு, அண்டம் என வெவ்வேறு உணர்வுகளிலிருந்து வெவ்வேறு பொருள் தரும் சொற்களை நீங்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். அப்படி சரியாக சொல்பவர்களுக்கு பாராட்டுக்கள் மட்டுமே, பரிசு பாடல் எதுவும் கிடையாது. அப்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பெண்ணோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியினும் முதல் நேயர் வருகே, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் தம்பி, பிரபாகரன்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரசம்பட்டி காவாகட்டி சென்னை ஏ முருகன்.
0: சார், உங்களுக்கான அந்த ஒரு சொல்லு கொடுக்குறேன், சொல்லுங்க.
1: படிக்கட்டே.
0: ஆமா, இதுல இருந்து 5 வார்த்தைகளை கண்டறிந்து சொல்லுங்க.
1: படி.
0: சரி.
1: கட்டு.
0: சரி. வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
0: கண்ணியப்பன்.
2: ஆமாங்க.
0: உங்களுக்கு ஒரு சொல்லு தரேன், ஒரு எழுத்து தரேன், சரிங்களா? அந்த எழுத்துல இருந்து 5 தமிழ் வார்த்தையில கண்டறிந்து சொல்லுங்க, சரிங்களா?
2: சரிங்க. சரி.
0: அந்த எழுத்து வந்து இ.
2: இ.
0: இ. இ.
2: இ.
0: ஆமா, இ தான்.
2: இ வார்த்தைல சரி சொல்லலாம்.
0: இல இருந்து 5 வார்த்தைகள் இருக்கு, இலை இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத 5 வார்த்தைகள் சொல்லுங்க. இலைன்னு ஒண்ணு வருதுங்களா?
2: இலை.
0: அந்த மாதிரி தொடங்குங்க, சொல்லுங்க.
2: இட்லி.
0: இட்லி. சரிங்க, சொல்லலாம். அப்புறம்
2: இதழ்.
0: இடம்.
2: இதழ். இதழ். இ.
0: அந்த இதழ் சொல்றீங்க, சரிங்க.
2: இப்படி.
0: இப்படி. சரி, இப்படியும் போடலாம்.
2: இன்னல்.
0: இன்னல். சரிங்க, 5 சொல்லிட்டீங்க, சரியா சொல்றீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.

0: Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கோல் 9500509984.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
8: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
9: நேரம் இரவு 8:07, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. இனி நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
10: ஐயா வணக்கம்.
9: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: மாரியப்பன்.
9: மாரியப்பன், உங்களுக்கு ஆனா அந்த சொல்லு
10: கொடுங்க சார். ஒரு சொல்லு கொடுக்குறீங்களா?
9: ஒரு சொல்லுங்க, பெரிய சொல்ல கொடுக்குறேன், அதுல இருந்து 5 வார்த்தைகள் கண்டறிந்து சொல்லுங்க. கம்பராமாயணம்.
10: கந்தராமாயணம்.
9: ஆமா, இதுல இருந்து 5 வார்த்தைகள்.
10: ராமாயணம்.
9: ராமாயணம் 1.
10: கந்தம்.
9: கந்தமா? கந்தம் வரலீங்கயா, தவறு. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
11: வணக்கம்.
9: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: மங்கள்பிரதாஸ்.
9: சரி, உங்களுக்கான அந்த எழுத்து, ஒரு எழுத்து கொடுத்தலாங்களா? ஏ.
11: என்னங்கய்யா?
9: ஏ
11: குறில
9: ஏதனையா? ஏதாங்க ஐயா, ஏதான் ஏதான் ஏதான்.
11: எடுத்துக்காட்டு.
9: ஒண்ணு
11: எருமை.
9: எருமை சரி. 2.
11: எண்.
9: 3.
11: எம்மாத்திரம்.
9: எம்மாத்திரம்.
11: எதுகை.
9: எதுகை.
11: எதுகை சொல்றவங்க அந்த எதுகை.
9: சாரி.
11: எப்படி
9: எப்படி. 5 வார்த்தைகள் வந்துச்சு. நன்றிங்கய்யா, பாராட்டுக்கள். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கங்க.
12: வணக்கம் ஐயா.
9: இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சிமல்லி வட்டம் துறை அண்ணாமலை தொகுதி.
9: சரி, உங்களுக்கான அந்த சொல்லு சக்கரவர்த்தி. இதுல இருந்து 5 வார்த்தைகள் கண்டறிந்து சொல்லுங்க.
12: சக்கரை.
9: சக்கரை ரயிலாம் வரலீங்க, சக்கரை அப்படி வேணா நிறுத்திக்கலாம். ஒண்ணு.
12: அப்படிங்களா?
9: ஒண்ணு சக்கரை. அப்படி
12: அப்படின்னு
9: வருதுங்களா? சரி. 2.
12: சமையல்.
9: சமையலா?

விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி.

0: பி அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லலாமா?
4: எப்படி?
3: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 லட்சம் பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
5: இன்று முதல் மே 17 வரை
6: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூர். கால் 7733994433.
7: மேலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இளம் தண்டல் நிகழ்ச்சிகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர்

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: நேரம் இரவு 8:18. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம். இளம் தண்ட நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பு எண்ணோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய இணையாக வரலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இனி நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கங்க, இணைப்பிட்டிருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: சரி சந்திரசேகர், உங்களுக்கான அந்த சொல்லு.
6: எனக்கான சொல்லு சொல்லுங்க ஐயா.
5: திருவிளையாடல்.
6: திருவிளையாடல்,
5: ஆமா.
6: ஓகே.
5: சரி.
6: மூணு. அப்புறமா இது யா, ஒரு எழுத்து ஒரு மொழி. அப்புறமா வந்து டி அப்படிங்கறது ஒரு அஞ்சு சொல்லிட்டேன்.
5: வி வருதுங்களா? வில்ல. சரி வருதுங்கய்யா, ஆனா கூடுதல் நேரம் எடுத்தீங்க, இருந்தாலும் பாராட்டுகள், நன்றி.
6: சொல்லுங்க.
5: நன்றி நன்றி, பாராட்டுகள், நன்றி.
6: நன்றி நன்றி.
5: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: சொல்லுங்க. நன்றி.

0: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ் 4 ஆண்டுகள் படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
3: நேரம் இரவு 8:21. இது தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை இணைந்திருக்கிறோம் எழுந்த தண்டால் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கங்க. யாருங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: முள்ளக்காடு பாபுவா?
4: ஆமாங்க.
3: சரி, உங்களுக்கான ஒரு சொல் தரேன், அதுல இருந்து 5 வார்த்தைகள் சொல்லுங்க.
4: சொல்லுங்க.
3: காணல் நீர்.
4: காணல்
3: நீர். சரி.
4: காணல்.
3: சரி.
4: ஓரெழுத்து ஒவ்வொரு மொழி. அப்புறம் கார். மேகம் என்று சொல்லலாம்.
3: சரி. 4.
4: அப்புறம் கால்.
3: கால்.
4: ஆமா சார்.
3: சரி, 5 வார்த்தைகள் சின்ன சொல்ல இருந்தாலும் 5 வார்த்தைக்கு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: காரியமங்கலம் வட்டம் எங்கிட்டு. பீமராஜன்.
3: சரி பீமராஜன், உங்களுக்கான அந்த சொல்லு கொடுக்கலாம்.
5: கொடுக்க முயற்சி பண்றேன்.
3: சரி, விடாமுயற்சி. இத முயற்சி பண்ணுங்க.
5: விடாமுயற்சியா?
3: ஆமாங்க. இருக்கீங்களா?
5: இருக்கேன் ஐயா.
3: சொல்லுங்க.
5: முயற்சி.
3: சரி, இருக்கீங்களா?
5: முஷி. முஷி.
3: முஷின்னாங்க ஐயா? உங்களுக்கு பசி எடுக்கிற நேரம், அதனால முஷின்னு சொல்றீங்களா?
5: அவர் பேர்
3: முஷின்னு ஒரு பேர் இருக்குங்களா? சரி. சரி சரிங்க, பரவாயில்ல, கூடுதல் நேரம் எடுத்துட்டீங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணி நன்றிங்க. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
3: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயக்கிழன் கொரமாட்டப்பட்டீங்க.
3: சரி, உங்களுக்கான அந்த சொல்லுங்க. பாரதிதாசன்.
6: பாரதிதாசன்.
3: ஆமா, இதுல இருந்து 5 வார்த்தைகள் சொல்லுங்க.
6: தாசன்.
3: ஆ.
6: பாரதி.
3: ஆ. 2.
6: ரவி.
3: ஆ, அற்புதம். 3.
6: பாதி.
3: பாதி. சரிங்க, வருதுங்க. பாதி. 4. இன்னும் 1.
6: தாதி.
3: எதுங்க?
6: தாதி.
3: தாதின்னு வருதுங்களா?
6: தோழின்னு
3: சொல்ற தாதி. சொல்லல. சரி, இருந்தாலும் சதி, சபா இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தல இதுல வருதுங்க. சரி, இருந்தாலும் பாராட்டுகள், வெற்றி பெற்றீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
3: வணக்கங்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: முத்துப்பட்டியில இருந்து சாந்தா பேசுறேன்
3: சார். சரி சாந்தாமா, உங்களுக்கான அந்த சொல் வந்து பொன்மொழிகள்.
7: பொன்மொழிகள்.
3: ஆமா, பொன்மொழிகள் வந்து சொல்லுங்க.
7: பொன்.
3: சரி.
7: மொழி.
3: சரி.
7: பொறாமை.
3: பொறாமையா?
7: பொறாமை வருது
3: அதுல வரலீங்க, தவறு. நன்றி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்,
5: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
8: எப்படி?
7: FPL MGயோட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ரூபீஸ் 25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
9: இன்று முதல் May 17 வரை
10: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஓசூ. கால் 7733994433.
11: நேர்லை நிகழ்ச்சி நடந்தாக ஒரு இனிய பாடல்

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500-50-9984.
5: நேரம் இரவு 8:33. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேயர்களே, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கிறோம் இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த அன்பு நேயர் வருகிறார். வணக்கம். வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: சொல்லியாச்சுங்களா?
7: உங்களுக்கான
5: அந்த சொல்லு கொடுத்துலாமா? பாட புத்தகம். சரி, ரெண்டே தம். ஆ, மூணு. அதே தான் சொல்றீங்க, மூணாச்சு. என்ன என்னதுங்க? அப்படியெல்லாம் வராதுங்க, தவறு. அடுத்த நேயர் வருகிற. வணக்கம்.
8: ஐயா, வணக்கம்.
5: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?

0: சக்கரவர்த்தி மஞ்சுப்பட்டி.
1: சரி, மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி. உங்களுக்கான அந்த சொல் வந்து
0: சொல்லுங்க,
1: மிதிவண்டி. இது தாங்க மிதிவண்டி.
0: மிதிவண்டிங்களா?
1: ஆமாங்க, அது தாங்க
0: வண்டி.
1: சரி,
0: மிண்டி.
1: மிண்டியா?
0: ஆமாங்கய்யா.
1: ஆ, மிண்டி சொல்றீங்களா? சரி. ஆ,
0: திண்டி.
1: திண்டி அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, வந்தான் அப்படியெல்லாம் வராதுங்க. தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். சரி, ராஜேஸ்வரமா, உங்களுக்கான அந்த சொல்லு கொடுத்துறாங்களா? அறிகுறிகள். ஆமா, அறிகுறிகள். அதுல இருந்து ஐந்து வார்த்தை. கொரியர் பண்றீங்களா? சரி. ஆ, குறி. சரி, அருமை. மூணு. கறி. ஆ, நாலு. ஒன்னே ஒன்று சொல்லியிருக்க, ஒரே ஒரு கைத்தட்டு கொடுத்துலாம். இந்த வார்த்தை தான் இது. பார்த்து அருமையாக சொன்னீங்க. அகல் என்ற வார்த்தை அழகான ஒரு வார்த்தை. இது பாராட்டுக்கள். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க, என்ன இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க? மகாலிங்கம். சரி, உங்களுக்கான சொல்லு
2: கொடுங்க.
1: பாறைக்கல்.
2: பாறை.
1: சரி.
2: கல்.
1: சரி. ரெண்டு. அடுத்துங்க. சரி, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க? வருக. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
1: சரி சாந்திமா, உங்களுக்கான அந்த சொல்
3: கொடுங்க.
1: கல்வி கூடம்.
3: கல்வி.
1: சரி.
3: கூடம்.
1: சரி. அடுத்து
3: குடம்.
1: குடம். குடம் வரலைமா?
3: கல்.
1: கல். கல் வருதுங்க. சரி. மூணு.
3: கவி.
1: எதுங்க?
3: கவி.
1: கவி வருது. நாலு. இன்னும் ஒன்று.
3: கடம்.
1: சரி, கடம். ஐந்து. சரியாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: காவாப்பட்டி அண்ணா நகர்ல இருந்து கனிஷா பேசுறேன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: அது இல்லைங்க, படிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க அதை கேக்குறேன். என்ன படிக்கிறீங்க?
4: தமிழ்.
1: சார், அருமையா பதில் சொல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டே. சார், உங்களுக்கான அந்த சொல் அணிகலன். அணிகலன்.
4: அணிகலன்.
1: ஆமா, அதுல இருந்து ஐந்து வார்த்தைகள்.
4: அணி.
1: சரி.
4: கலன்.
1: சரி.
4: அணிந்து.
1: அணிந்து வரலீங்களே, இந்த வார்த்தையை வரல. தவறு. நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஐயா, வணக்கம்.
1: வணங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் போகன் பேசுறேன்.
1: உங்களுக்கான அந்த சொல்
5: நீளமா குடிங்கயா.
1: நகைச்சுவை.
5: ஐயா.
1: நகைச்சுவை.
5: நகைச்சுவை.
1: நகைச்சுவைங்க, சிரிப்புன்னு சொல்றாங்களே அந்த சுவை சொல்லுங்க.
5: ஆமாங்கயா.
1: ம்.
5: சுவை.
1: சரி.
5: நகை.
1: சரி.
5: கை.
1: சரி.

0: 喂。
1: 嗯，那我呢？
0: 嗯。嗯。
1: 嗯。
0: 哪个出位？
1: 还在说年轻人。
0: 哎呀，那那些就是。
1: 还在哪说？哪说呢？
0: 嗯，
1: 我认识
0: 什
1: 么？啊，我认识你，我认识你。
0: 嗯。呀。மேலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இளம் தண்டல் நிகழ்ச்சிகள்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: நேரம் இரவு 8:48. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி நீயும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்க பேசுறீங்க?
4: சார், ராசிபுரத்திலிருந்து ஐபன் பேசுறேங்க சார்.
3: சரி, உங்களுக்கான அந்த சொல்
4: சொல்லுங்க சார்.
3: கோடை காலம்.
4: சார், கோடை.
3: சரி,
4: காலம்.
3: சரி,
4: கோலம்.
3: கோலம் 3. சரிங்க. நிரண்டே
4: டைம்.
3: டைம் அது ஆங்கில சொல்ல வச்சுங்க. சரிங்க,
4: தமிழ்ல தான் வேணும்.
3: ஆமாம், தமிழ் வார்த்தைங்க தான் வேணும். சரி, நன்றி.
4: ஆ, ஓகே.
3: அடுத்த நேயர் வரக வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஜெயக்குமார்.
3: ஜெயக்குமார், சரி.
5: ஆமாங்கய்யா,
3: உங்களுக்கான அந்த சொல் வந்து காகித கப்பல்.
5: இதுல இருந்து சொற்கள் சொல்லுங்களா ஐயா?
3: இதுல இருந்து 5 சொற்கள் நீங்க சொல்லணும்.
5: காகிதம்.
3: சரி, காகித, அவ்வளவுதான். 1.
5: கப்பல்.
3: 2.
5: பல்.
3: 3.
5: கல்.
3: கல் 4. அடுத்தது
5: 5 சொல்லாயிருச்சுங்கய்யா.
3: கடைசி என்ன சொன்னீங்க?
5: கால்.
3: கால், அருமை. 5 வந்துருச்சுங்க, அற்புதமா சொன்னீங்க, பாராட்டுகள், நன்றி. அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம்.
6: ஐயா வணக்கம் சார்.
3: வணக்கங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: எப்படியில இருந்து பூமி பேசுறேன் சார்.
3: சரி, உங்களுக்கான அந்த சொல் வந்து திருக்கோவில்.
6: திருக்கோவில்ங்களா?
3: ஆமா, இதுல இருந்து 5 சொற்கள் கண்டறிந்து சொல்லுங்க, தமிழ் சொற்கள்.
6: திரு. கோவில்.
3: சரிங்க.
6: கோல்.
3: கோல், சரிங்க சொல்லலாம். 3.

0: வில். சரிங்க, நாலு.
1: ஆ
0: இன்னும் ஒன்று.
1: கோ கோன் சொல்லாம் சார்,
0: கோ சொல்ல
1: அரசு
0: ஒவ்வொரு எழுத்தி ஒரு முறை சொல்லலாம். நன்றி, பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: செம்பலை சிந்தன் தாசனம் பற்றி
0: சார். உங்களுக்கான அந்த சொல்லு
2: கொஞ்சம் எளிமையாக கொடுங்க சார்.
0: சரி, கருத்தரங்கம்.
2: கருத்தரங்கமா?
0: ம்,
2: கருத்து
0: கருத்த. ஆ சரிங்க, ஒன்று சொல்லலாம்.
2: கரம்
0: கரம் ரெண்டு. அருமை.
2: கருத்து
0: அதான் சொல்லிட்டீங்க.
2: கருத்து சொல்லிட்டீங்களா? கரம் கருத்து கரம்
0: ரெண்டு சொல்லிட்டீங்க. அடுத்ததாங்க.
2: வாய்ப்பு. நன்றி சார்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்த வீக்கெண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாய் சொல்லாமா?
3: எப்படி?
2: FPL MG ஓட மெகா எக்ஸ்சேஞ்ச் கார்னிவல்ல உங்க ஓல்ட் கார் எந்த மாடலா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி MGEV-க்கு அப்கிரேட் பண்ணுங்க. ஃப்ரீ சார்ஜிங் சப்போர்ட்டோட அப் டு ₹25,000 ஸ்பெஷல் எக்ஸ்சேஞ்ச் போனஸ், அப் டு 3 lakhs பெனிஃபிட்ஸ், லோவஸ்ட் டவுன் பேமெண்ட், அட்ராக்டிவ் ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
4: இன்று முதல் May 17 வரை
5: விசிட் யுவர் நியரஸ்ட் FPL MG ஷோரூம் அட் ஆசூ. கால் 7733-9433.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
7: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாருங்க? இணைப்பு சரியா இல்லைங்க, இணைப்பு சரியா இருக்கு. பேசுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர்
8: என்னங்க?
7: தெளிவா கேட்க மாட்டேங்குது, எதுல பேசுறீங்க நீங்க? சார் உங்களுக்கான அந்த சொல்லு கொடுக்கறேன், நீங்க கேட்டு சொல்லுங்க. நட்சத்திர மீன்.
8: நட்சத்திர மீன்.
7: ஆமா, இதுல இருந்து 5 வார்த்தைகள் சொல்லுங்க. முடியுமா?
8: என்னங்க?
7: திறன். சரிங்க, சொல்லலாம். திறன் சொல்லலாம். ரெண்டு. சரியா, கூடுதல் நேரம் எடுத்துக்கீங்க. சரிம்மா, சொல்லலாம். மீதி, நதி, சதி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாம் இல்லைங்க. சரிங்களா? சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க. நன்றி. வேலை இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டத்தினை சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேரம்

0: நகை ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் மலர்ந்தது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் தில்லி அஞ்சலாக.
1: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends three IPS officers.

0: West monsoon over parts of South Bay of Bengal, Andaman Sea and Andaman and Nicobar Islands during the next 24 hours. The Indian Wushu team delivered a commanding performance at the 11th Sanda World Cup, winning 2 gold, 1 silver and 2 bronze medals in Macau. The women athletes in particular put up a stellar display by securing both gold medals from the 6-member contingent. In the women's 75-kilogram category, Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded the historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153 for 5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Kaur rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கற்றுக்கல, அங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அடிப்படையில் அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹாவ் டு அட்டெண்ட்.
4: இன்னொன்று மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார், என்னென்னா டாக்டர் நர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்னு.
5: கட்டாயம், அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்தான் ஒண்ணுமே கிடையாது.

0: நீங்கள் சொல்கிறத நான் வாங்கணும், நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியாக கொடுக்க முடியலனா கூட நீங்கள் சொல்கிறத நான் ரிசீவ் பண்ணுற ரிசீவிங் எண்டில் நான் ப்ராப்பராக இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்குற எண்ணிக்கை வந்து கூடிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் போது 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்டுன்னு 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அது சிரித்து பேசிகிட்டு இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது நியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் வாங்கி போயிடும்.
1: ஆமாம், வந்து சரியாக பேசலை,
0: ரொம்ப முறைக்கிறாங்க,
1: கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க அப்படியே பண்ண மாட்டாங்க.
0: ஆனால் நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது, அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ இல்லை ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட் தான்.
1: ஆமாம்,
0: அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து
1: பாதிக்கப்படுமா
0: செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ், அதனால தான் நர்சஸ்க்கு நான் சொல்லும்போதில் என்ன சொல்லுவேன்னா 1000 விஷயங்கள் இருக்கும். வீட்டில் உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இசிஜி எடுத்துட்டு மாற்றுக்கருத்தை
1: மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டுக்கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அதை மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ளே போகிறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயம் தான் சகோதரம். அப்போ அவங்களை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பாய்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீ ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருங்க டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கடலிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தா இன்ஹபிரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமனான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமாக சார்,
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனியும் திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆகிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர்னா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பது தான் டாக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையிலும் உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறது அவனோட சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஸ்க்ராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதானே முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்ஸஸ்ஃபுல் டாக். அதில் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஆஸ்பத்திரி தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் நர்ஸ் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆகும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ட்ரையஜிங் பண்ணுவாங்க, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து வந்த உடனே அந்த வைட்டல் பேயில் உட்காந்து அவங்களோட ப்ளட் ப்ரெஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பார்க்க

0: பண்ணுறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க, உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பேஷண்ட் நல்லா ஆகிட்டு போகிறாரு.
1: நிச்சயம்
0: அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
1: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகராக பார்க்கறது வந்து மருத்துவர்களை தான், அப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலேருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுகிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புல படிக்கிறவங்களையும் பாக்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம் சார். இப்போ நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்ன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு கடந்தவங்கனா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கு சார்?
0: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸில் இருக்குது, 2வது வந்து நம்ம கிண்டியில் வந்து நான் நிற்கும்போது அதை துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி, அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை, வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆயிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் லாங்கிவிட்டி அதிகமாகிட்டோம். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் சென்டர் 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒன்று நாங்கள் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு இதை
1: பற்றியும் வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும்.
0: தெரியணும் கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட், அதில் வந்து நம்ம பெருசாக வந்து பிளஸ் டூலாம் வைக்கல, 10th ஃபெயிலு, அவங்க எலிஜிபிலிட்டி அப்படி. அவங்க என்னென்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பது தான் அந்த 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேரில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்குறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்ணுறது ரெடியாக இருக்கும்.
1: ஆமாம், இப்போ வந்து ஹோம் நர்சஸ்
0: அதே தான், அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததால் இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸில் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ருபீஸ் பர் மந்த் நீங்கள் வேலை போகும்போது. அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு
1: இதையும் மாணவர்கள் நோட் பண்ணிக்கலாம்.
0: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தோம், வயதானவங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பங்களாக இல்லை. இன்னொன்று வேலை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்து தான் இங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக
0: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா USAல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியாக ஒரு கம்யூனிட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம்னு ஒன்று இருக்கு சென்னையில், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
1: இது வரைக்கும் தெரியல
0: எனக்கு. எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து வீடியோ காலில் பேசுறது, கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ஆளை வச்சு
1: பார்த்துக்கிட்டோம்
0: வச்சு முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு உலக இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜிலாம் சொல்லிக்கும் பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்களோட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு
1: கேட்டீங்கன்னா 4 வாரத்தை
0: நம்ம கூட உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம் பேசுவாங்களா, அதுதான் தேவை.
1: இன்னொன்று அந்த சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க இருக்கா
0: நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழல்ல வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்கு நமக்கு, எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு, இப்போ இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும்.
1: ஆமாம்,
0: பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்கள் சீட்டையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு

0: சிந்தனையுடன் யார் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை துறை சம்மந்தவர்களோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த ஒரு கோர்ஸை நம்ம படிக்கின்ற பொழுது அது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும்.
1: நிச்சயமாக சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 மேற்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 3 பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ். அப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தால் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து நுழையக்கூடிய மாணவர்கள், மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை ஆளாக்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
0: 3 3 3 Ds மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன். நம்ம வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போகிற டாக்டர் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதில் என்னென்னா நாங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து 24/7 12 எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னால் ஆட்டு கம், நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து 5 முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு இருக்க முடியாது.
1: அங்கேயே தான் இருந்தேன்.
0: அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் அண்ட் நீங்கள் டெவோட்டர்னு இருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகணையோட நீங்கள் உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த கோர்ஸை முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
1: நிச்சயமாக சார், அதாவது மருத்துவத்துறையில் டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோடு நம்ம வரணும், அதனால் நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 0444-298-6-2046 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: மிக்க நன்றி சார்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
5: நிகழ்ச்சியை நீங்க கேட்கலாம், இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ, ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ, కెమికల్ ఇంజనీరింగ్, కంప్యూటర్ ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్, సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస் తలసిறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோடிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்த பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: நேரம் இரவு 10:02. இது தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழும் நேயர்களை, தொலைபேசி வாயிலாக பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். நிகழ்ச்சியின் பாடலை கேட்க வரும் முதல் அன்பு நேயர் வருகே, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: கோயம்புத்தூர் சந்திர பேசுங்க.
5: எங்க இருந்துங்க?
6: கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சந்திர.
5: சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: பாடம் வந்து பாடுபடுங்க. நான் பேச பாடல் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ.
5: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
6: நன்றி, வணக்கம்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: நேரம் இரவு 10:07. இது தருமபுரி பண்பலை 102.5. வேலை காலம் கடந்த காவிய காலங்களோடு இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? ஈரோடு வெட்டுக்காட்டு தாங்க சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? எதிர்நீச்சல் படம்.
0: சரிங்க.
1: அது வந்து ஒரு பாடல், நல்ல பாடல், தாமரை கண்ணங்கள்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரம் இரவு 10:13. இதே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி விலக கேட்டு மகிழம் நேரில். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒருபாடு அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
4: வணக்கம் சார். நான் ஹீரோ கொடுமுடி ராசாம்பளை கோவிந்தசாமிங்க.
3: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: சார், அண்ணனூர் கோவில இருந்து அந்த சுசீலா பாடுவாங்களேங்க சார் பாட்டு, அண்ணனூர் கோவில் என்றால் அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
3: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
4: நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: நேரம் இரவு 10:18. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ நிகழே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பராசக்தி படத்துலேருந்து ஓர் அசியம் சீமானே.
3: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
4: நன்றி.

பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சி.

0: வழங்குவோர் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேரம் இரவு 10:22. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஏனே இனிமையான இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நாளை இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி 102.5 103.7 ஏற்கனவே பண்பலைக்கும் காலை மாலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி நீம்பலம் சோமசுந்தரம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு நினைத்ததை முடிப்பில் வந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து.
2: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றி.
3: நன்றிங்க சார். நன்றி.

0: வணக்கம்
1: ஐயா, இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுகிறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அதாவது ஐயா, பாடல் நம்ம தர்மபுரி அது சுகமான சுகப்பட கொடுத்துட்டு இருக்குது. அதனால நேற்று இன்று நாளை அது மாதிரி நீங்க பாடலாம் கொடுக்கறதுனால நேற்று இன்று நாளை படத்துல இருந்து நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் உண்டாகுது பாடல் கொடுங்க.
0: கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி.

நேரம் இரவு 10:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடங்களை தொலைபேசியாக கேட்டு வகையில் அமைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை.

நேரம் இரவு 10:32. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம். சுகபாடராகுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு

0: திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. திருப்பூர் கனக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மீனவ நண்பன் திரைக்காக பட்டத்து ராஜா, வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: நேரம் இரவு 10:36. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு வைக்கலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும்பாடு தான்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கன்னியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிவகாமி என்ற படத்திலிருந்து வானில் முழு மதியை கண்டேன் என்ற பாடல்.
0: சரிங்க, கொடுத்துடலாம்.
1: நன்றி
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க ஒருபாடு அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? திருப்பூர் மாவட்டம் வெள்ளவரிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஈஸ்வரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? கௌரவம் படத்திலிருந்து ஜமுனா நதி எங்கே, அந்த பாட்டு.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:45. இது தருமபுரி பெண்பிளை 102.5, ஏற்காடு பெண்பிளை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார்?
1: எங்களுடன் இணைவோம். பெருந்துறையில சண்முகம்.
0: சொல்லுங்க சண்முகம், ஐயா என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மானம்பாடியில இருந்துங்க. கங்கைக்கரை தோட்டம்ங்கிற பாட்டுங்க.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நமது நேயர்கள் அனைவருக்கும் டெடிகேட் பண்ணுங்க.
0: நன்றிங்க. நன்றி.
1: ஓகேங்க. நன்றி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேரம் இரவு 10:52, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள்

0: நேரம் இரவு 10:56. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேரில் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடங்களை தொலைபேசி வழியாக கேட்டோம். எல்லாம் நேரலை இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வருமாறு அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம். ஈரோடு முத்தம்பாளையம் 14 சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து நல்லதொரு குடும்பம்.
0: சரிங்க.
1: பாடல் வந்து சிந்து நதி கரை ஓரம்.
0: சரிங்க, கேட்டுடலாங்க. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: நேரம் 11:00. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருகிறது ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேர்களே, ஒழித்த இந்த இனிய பாடல்களோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈஏ பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள் தில்லி அஞ்சலாக.

0: Political means to reduce conflict risks and stress the importance of conflict prevention by tackling root causes. The ministers stressed their commitment to uphold multilateralism as necessary to address challenges threatening their shared planet and future, such as climate change. External Affairs Minister Dr. S. Jaishankar today addressed the open session on the second day of the BRICS Foreign Ministers meeting. He said India remains committed to working with all partners in advancing the goal of reformed and effective multilateralism. Dr. S. Jaishankar also met foreign ministers of Iran, Malaysia, Uganda, Cuba on the sidelines of the meeting. Prime Minister Narendra Modi has said that government remains committed to improving ease of doing business and ease of living for the countrymen. In a social media post, Mr. Modi rejected a report of a media house on cess or tax or surcharge on foreign travel. He said the report is totally false and there's not an iota of truth in it. The Prime Minister said there's no question of putting such restrictions on foreign travel. The Central Bureau of Investigation has arrested the kingpin in connection with alleged irregularities in paper leak related to NEET UG 2026 examination. The agency said that P.V. Kulkarni has been arrested at Pune after thorough interrogation. P.V. Kulkarni is a chemistry lecturer involved in the process of examination on behalf of National Testing Agency. He had access to the question papers. Lok Sabha Speaker Om Birla has constituted the Empowerment of Women Committee. BJP MP from Lok Sabha, Dr. D. Purandeswari, will be the chairperson of the committee. The committee comprises of 18 members from Lok Sabha and 10 members from Rajya Sabha. The members of the lower house include prominent personalities like Hema Malini, Harsimrat, Kumar Badal and Ikra Chaudhary. In IPL cricket, chasing a target of 188 runs set by Chennai Super Kings, Lucknow Super Giants were 164 for 3 in 16 overs at Ighana Cricket Stadium, Lucknow, when reports last came in. Chennai Super Kings scored 187 for 5 in stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே இனி பண்பலை 102.5 நாளை வளவரும் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்கலாம். காலை 6:00 எண்ணெய் தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உலகன அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணாசில் சேலம் மணிப்பழம் மருத்துவமனையின் மலலை மணி மலையாக நம்ம ஓடினார் ஆர் அமில் தமஞ்சு. காலை 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் நல்ல மருத்துவமனை வழங்கும் டால்மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தருமபுரி ஸ்ரீகள் ரங்கா டயக்னோஸ்டிக் சத்த பரிசோதனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாடுத்தரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷம், 8:00 தருமபுரி எழுத்துக்கர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பினர் அறிமுக நேரம் பங்குக்கு நேரலை நிகழ்ச்சி. 8:00 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானவஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சந்திரேசரகள். 8:45 சரமரோகன வேணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம் நாளைய நிகழ்ச்சி. பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள கல்வி வேலை வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்க தருமபுரி லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கே தண்டபாணி அவர்கள். 10:00 மாத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவாய். 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேவையை மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 பூவை பின்புவே. 12:00 நிகழ்ச்சி குறிப்போல். 12:05 ஆங்கிலத்தை செய்திகள். 12:10 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் சந்தரப்பட்டி முனியப்பனவர்களிடம் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 திரையசை. 1:05 ஆங்கிலத்து செய்திகள். 1:10 நெய் நிரப்பும். 1:45 மாநில செய்திகள். 2:00 விவசாயிகள் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் கால்நடைக்கான காப்பீடு குறித்து மாதவரம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பி திலகர் தரும் தகவல்கள். 2:30 தமிழருவி தன்னம்பிக்கையும் தமிழும் உரை வழங்குகிறார் காரியமங்கலம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வாளர் சே ஆனந்தி சைனி அவர்கள். 3:00 கற்றவியல் கற்கள் பாடல்கள். 4:00 விடைதேடு வினாக்கள். 5:00 மாலை தண்டல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணன் சொல்லி வழங்கும் தினம் மறு திருக்கோயில்.

ஆறு ஐந்துக்கு ஆங்கிலத்து செய்தியில், ஆறு பத்துக்கு பாட்டு தான், ஆறு முப்பது மாநில செய்தியில் ஆறு நாற்பதுக்கு வேலை காத்திருக்கு, ஆறு நாற்பத்தைந்து மாநிலம் இருக்கேன், ஆறு ஐம்பதுக்கு உள்ளூரில், ஆறு ஐம்பத்தைந்துக்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் சூழல், தருமபுரி ஜெயின் மருத்துவ விளங்கும் நட்சத்திரங்களின் நம்பிக்கை பற்றி, ஏழு மணிக்கு திரைசை, ஏழு பத்துக்கு மாவட்ட செய்திகள், ஏழு பதினைந்து தமிழ் செய்திகள், ஏழு இருபத்தைந்துக்கு வீரிய ஒட்டு ஆமணக்கில் உர மேலாண்மை, சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் கே நடராஜன் அவர்களை தொடர்ந்து, புறக்கடையில் வண்ண மீன் வளர்ப்பு, ஒசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் சி பால் பாண்டி அவர்களுடன் நேர்முகம், எட்டு மணிக்கு இளம் தினம் தமிழ் பேசுங்க, ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தின் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், ஒன்பது முப்பதுக்கு இடைவிடாத சமையலை, பத்து மணிக்கு சுகமாக

இல் வண்ணமீன் வளர்ப்பு ஒசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேச டாக்டர் சி பால் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு இளந்தனால் தமிழ் பேசுங்க, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத சமையலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள். நேயர்கள் இதுவரை நாளை வளர்வு பற்றிய முன்னோட்டத்தினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. அன்பை விட சிறந்த ஆயுதம் வேறில்லை, அதுவே அனைவரையும் வெல்லும் சக்தி படைத்தது. அன்பை விட சிறந்த ஆயுதம் வேறில்லை, அதுவே அனைவரையும் வெல்லும் சக்தி படைத்தது. நேயர்கள் இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.